இருக்கிறாங்க. ரொம்ப சத்தமா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்காங்க. தன்னுடைய அன்பு கணவர் அப்துல் ஜமர் சபிகா கந்தலாக்கே உவைதீன் சதர் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் அன்பு கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு ஹட்டன் போடிஸ்லிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக கோபு வந்திருக்கிறாங்க. இதுவரை இனிமையான காலை நேர வணக்கம் சகோதரி. இன்றைய நாள் நல்லபட சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக லீந்துளை எழுஜின்லிருந்து ஸ்ரீ ஸ்ரீதாஸ் வந்திருக்கிறாங்க. ஜெகதீஷ் வந்திருக்கிறார், அன்பன காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கம் சொந்தங்களை மீன விடையில இருந்து இந்தான தோட்டம் வசந்தகுமார் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா. மனைவி மற்றும் மனைவி கௌதமி, மகன் சந்தீபன் மற்றும் உறவுகள் யாவரும் நிகழ்ச்சியோடு கொண்டு பாடல் என்று கேட்டுக்கிறாங்க. பட்டத்திலிருந்து கமல்ஹாசன் வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இனி காலை நேர வணக்கம் சிவானி, டிக்கோய தரவாலை மீட்பிரிவிலிருந்து நேசரியிலும் துரைராஜ் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களா. மகாலட்சுமி, துரைராஜ், துலக்ஷன், துவாஷினி, பிரவீனா, அருள்மொழி, புஷ்பராணி, திருச்செல்வம் ஆகியோர் நிகழ்ச்சியோடு கொண்டு பாடல் என்று கேட்டுக்கிறாங்க. மெட்டக்களப்பு கோக்கவில் இருந்து சிவரஞ்சனி வந்திருக்கிறாங்க. அன்பன காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கம் ஹட்டன் பரமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். யாவரும் நிகழ்ச்சியோடு சொல்லியிருக்காங்க. குயில்வத்தை கங்கா தேவி, பொன்மணி, அதே போல கௌரி, லலிதா, அனுஸ்ரீ ஆகியோரையும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கம் மத்துகமா அம்பேத்கர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக பனிமலர் வந்திருக்கிறாங்க. அன்பன காலை நேர வணக்கம் சிவானி, நானும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். உறவுகள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டு ஹப்புத்தலில இருந்து ராம்குமார் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இதுவேளை சண்முகநாதன் பள்ளித்தனது நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதா சொல்லியிருக்கிறாங்க. இதுவேளை அன்பன காலை நேர வணக்கம் உடவரிய சங்கர் வந்திருக்காங்க. அம்மா நவமணி, மனைவி மீரிமா, அக்கா காளியம்மா, பிள்ளைகளான சிபி, ரோஷான், ரோஹித் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு ஷக்கிலா, சந்திரசேகரம், செங்கல் இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். முத்தைய காளிமுத்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதா சொல்லியிருக்கிறாங்க. ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கீதான் குடும்பம், தீபா குடும்பம், கொட்டக்கலை ட்ரைட்டன் சொந்தங்கள் யாவரும் நிகழ்ச்சி உழைந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. அன்பின காலநிலை வணக்கம் அக்கா மஸ்கலியா, அஜித் வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. மாத்தலை ரெக்னோ ஹோட்டலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக அனில் கும்லி வந்திருக்கிறாங்க. ரொம்ப நன்றி அனில் கும்லி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு. இதே போல தலைவர்களின் சிவா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இதேவிலை அன்பன காலை நீர் வணக்கங்களோடு மாத்திலிருந்து சிவமூர்த்தி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதா சொல்லியிருக்கிறாங்க. இணைந்து கொண்ட உறவுகள் யாவருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு இனிமையான பாடல் ஒலிக்கவிருக்கும். இந்த பாடல் தன்னுடைய மனிதக்கு பிடித்த பாடலாக அறப்பாடகிறது. ஃபரிதா நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. ஒலிக்கும் பாடல் இது வருஷம் இளம் வசந்தம் திரைப்படத்துக்காக.

செக்கு சிவந்த வானம் திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு இனிமையான பாடல் தந்த நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றோம். காலை புலின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நேரம் அதிகாலை 5 மணி கடந்த 49 நிமிடம் ஆய்கொண்டிருக்குது. தொடர்ச்சியாக நீங்கள் முடிந்திருக்கலாம். இந்த நேரம் பாத்தீங்கன்னா ஹட்டன் புளியாவத்திலிருந்து புன்னிராஜா நிகழ்ச்சி ரொம்ப சத்தமா கேட்டுட்டு இருக்கிறாராம். அன்பு மகன் சஜீவராஜ், அதே போல ஷாயிரக்ஷன், அதே போல அம்மா அஞ்சலி, மனைவி ஜீவராணி ஆகியோர் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்ப கேட்டுக்கிறாங்க. கிரியல்ல ராஜலட்சுமி வந்திருக்கிறாங்க, வணக்காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. தில்தோடைய ஆதி மூலம் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். இன்றைய நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அன்பான இனிய காலை நேர வணக்கம். அன்பான அறிவிப்பாளர் சிவானி சகோதரி, நாங்களும் நிகழ்ச்சி கேட்டு இருக்கின்றோம். உறவுகள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்ப கேட்டு பேருவலையில் இருந்து ஷமத் மாவத்தி நசார் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. இதுவேளை கிஷோன் ரொம்ப சத்தமா நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் பாடல் விரும்ப கேட்டுக்கிறாங்க. பாசத்தமிழ் வணக்கங்களோடு பதிலை கேந்தக்கொள்ளையில இருந்து ராசமணிக்கும் ராஜேந்திரன் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அன்பு கலந்த இனிய காலை நேர வணக்கம். சகோதரி மஸ்கிலியா கங்கை வித்தை சேர்ந்த டிஷான் டிலான் சஜீவன் கமிஷ்கா சச்சுன் லோக்ஷனா தனு ரித்திக் ஆகியோருக்காக பாடல் விரும்ப கேட்டுக்கிறாங்க. இதுவிலே இனிமையான காலை நேர வணக்கங்களோடு கல்கந்த மாங்கோவன் வாசமலர் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். ஹரிலக்ஷன் அரிசுதன், அதே போல டேனியர் ஆகியோருக்காக பாடல் விரும்ப கேட்டுக்கிறாங்க. அன்பான சிவானி அக்கா, சந்தோஷமான இனிய காலை நேர வணக்கம். உங்களுக்கு வாழ்த்துக்கள். நானும் விடியல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றேன். நீங்க நிகழ்ச்சிக்கு வந்தாலே வேற லெவல் தான் அக்கா. உற்சாகம் பிறக்கும், அதே போல கரை புரண்டு ஓடுகிறது. நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் என்று சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப நன்றி. பேர்வலி தர்கா நகர் ரிம்சான் ரைந்தாஸ். அதே போல சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாகவும் அன்பு மனைவி மகேஷ், மகள் காயத்ரி, சுஜா, துர்கா, ரூபி, நிதுக்ஷன், சிந்துஜா மற்றும் உறவுகள் யாவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு புலத்கோப்பட்டியிலிருந்து இளங்கோன் வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்களோடு கடற்கலையிலிருந்து சந்தனம் வந்திருக்கிறாங்க. உறவுகள் யாவருக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதுவேளை இனிமையான காலை நேர வணக்கங்களோடு ராஜகோபால், சசிகலா தேவி வந்திருக்கிறாங்க. இதுவேளை அன்பான காலை நேர வணக்கம் அக்கா. ஜி கே எம் ரைஸ்வான் வந்திருக்கிறாங்க. இழந்து கூட வேறு வழிந்து நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்க. கோயம்புத்தூர்லேருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக பாலு வந்திருக்கிறாங்க. அன்பு மனைவி லதா மற்றும் மகன் ராஜாக்காக பாட விரும்ப கேட்டுக்கிறாங்க. ஹட்டன்ல இருந்து கலாதேவி ஐயாத்துறை நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். சபிக்சன் மற்றும் தவிக்ஸாக்காக பாடல் விரும்ப கேட்டுக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களோடு அவனாசி வைஜெயந்தி மாலா வலங்கொடைந்து நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். சந்தோஷமான காலை பொழுது வணக்கம் சிவானி, நாங்களும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். மாணிக்காவத்தை சந்திரா குஷன் ஒர்க் ஷாப்ல இருந்து மணிவண்ணன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு வந்த சொல்லியிருக்கிறாங்க. இதேவேளை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு கென்யா மஃபூர் நகர்ந்து நசூர் வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை பொழுது வணக்கம் அக்கா. மனைவி ஜெயா மகன்மார்களான மதுஷான், தருண் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு முருகேஷ் தேகல வட்டவிழந்து நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். கொழும்பாய்ந்து ஸ்டீவன் ஸ்டெயின்லெஸ்ல இருந்து ஸ்டீஃபன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கங்களோடு வாழைச்சேனியில இருந்து அணிம் வந்திருக்கிறாங்க. அதே போல அன்பான காலை பொழுது வணக்கங்களோடு ஜுனைத் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். இனிய காலை நேர வணக்கம் சிவானி, மனதாகலை கும்புக்கன் கே தனலட்சுமி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு வந்தா சொல்லியிருக்காங்க. அப்படியே டீ எல்லாம் அனுப்பி விட்டுருக்காங்க. ரொம்ப நன்றி தனலட்சுமி. அதே போல சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்களோடு வெள்ளவத்திலிருந்து செல்லசாமி பிரபாத் வந்திருக்கிறாங்க. இதுவே இனிமையான காலை பொழுது வணக்கம் ருவான்வெளியிலிருந்து சிங்காரவத்து மகேஷ் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். அன்பு மனைவி ஜெஸ்மிக்காகவும் மகன் திவினேஷ்காகவும் மற்றும் டக்ஷிதா ரஜினிகாந்த் ஆகியோருக்காகவும் பாடல் விரும்ப கேட்டுக்கிறாங்க. மட்டக்களப்பு புதுக்குடியிருப்பு கடற்கரை வீதி செந்தில்நாதன் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்க. உறவுகள் யாவருக்கும் பாடல் விரும்ப கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு கந்தையா புஷ்பராணி வந்திருக்கிறாங்க. சொந்தங்கள் யாவருக்கும் பாடல் விரும்ப கேட்டுக்கிறாங்க. இதே போல இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு அக்கறை பற்று போட்ட இருந்த நிசா நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். ரொக்கேஸ் வந்திருக்கிறாங்க. அன்பன காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவரை இனிமையான காலை நேர வணக்கங்களோடு நாவலைப்பட்டியில இருந்து ஸ்ரீநிலா நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். இணைந்து கொண்ட அத்தனை உறவுக்காகவும் நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒரு இனிமையான பாடல். டி இமானி நேசையில் ஒலிக்கின்றது பாடல்.

பார்த்ததாக பாடல் ஒளித்தோய்கிறது. காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சியில் சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். நேரம் காலை 6 மணி கடந்து 8 நிமிடம் ஆய்கொண்டிருக்கிறது. தொழிற்சக நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பன சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0712-77-5-0-0-1 அதே போல 0312-77-5-1-1-1 இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்கள். அதே போன்ற நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்தம் எஃப்எம்முடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சின்னங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். இந்த நேரம் எட்டியந்தோட்டையில இருந்து ஆட்டோ விஸ்வநாதன் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். மருமகள் ராம்சி குடும்பத்துக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதேவேளை சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்களோடு லபுக்களிலிருந்து நாகராணி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இதுவரை அன்பான காலை பொழுது வணக்கங்களோடு வெள்ளவத்திலிருந்து ரிஷி ஃபுட் ஜனா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். சுரேஷ், ஜனா, பாரதி, அதே போல ரோவன், கார்த்திக், ரவி, ரூபன் ஆகியோரை நிகழ்ச்சியோடு கூட பாடல் விருந்து கேட்டுக்கிறாங்க. பட்டாங்களிலிருந்து சந்தியா வந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பூனாங்களிலிருந்து மகேஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் பாடல் விருந்து கேட்டுக்கிறாங்க. விமலா தேவி வந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. ராஜலட்சுமி கிரியிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இன்று நாள் நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதுவரை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு உமாச்சந்திரன் வந்திருக்கிறாங்க. உறவுகள் யாவருக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இணைந்து கொண்ட அத்தனை உறவுக்காகவும் நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு இனிமையான பாடல்

0: சொந்தம் எஃப்எம் 102.6 102.8 இன்றைய நாளுக்கான ராசி பலன்.
1: இன்று 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 7 திகதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் காலை 6 மணியிலிருந்து 7:34 வரை, ராகு காலம் காலை 10:34 12 வரை, யமகண்டம் பிற்பகல் 3 மணியிலிருந்து 4:34 வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் கவனம், ரிஷபம் நட்பு, மிதுனம் நற்செயல், கடகம் போட்டி, சிம்மம் பக்தி, கன்னி இரக்கம், துலாம் வரவு, விருச்சிகம் சுபம், தனுசு உற்சாகம், மகரம் உழைப்பு, கும்பம் மறதி, மீனம் சிரமம். மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் கவனம், ரிஷபம் நட்பு, மிதுனம் நற்செயல், கடகம் போட்டி, சிம்மம் பக்தி, கன்னி இரக்கம், துலாம் வரவு, விருச்சிகம் சுபம், தனுசு உற்சாகம், மகரம் உழைப்பு, கும்பம் மறதி, மீனம் சிரமம். இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.

தன்னுடைய அன்பு மச்சானுடைய மகனான லக்ஷாந்தனுடைய மூன்றாவது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை வாழ்த்துவதாக அப்பா இளவேணன், அதே போல அம்மா கார்த்திகா, தாத்தா துரைசாமி, கந்தசுவாமி, அதே போல பாட்டி மாரியம்மா, வள்ளியம்மா, வசந்தி, மாமா கோபி, இளங்கோ, சித்தியான டிலானி, அத்தை இந்துமதி, இளம்வேணி, அதே போல தனுஜா, தர்ஷிக பிரியா, அதே போல நிக்திக்ஷன், அதே போல அகிலன், தேல்தோட்டை உறவுகள் யாவரும் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான ஆகவே தின வாழ்த்துக்களை வசந்தமேகம் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். இதுவெளி இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு பெரிய நீலாவணந்து கிருஷ்ணா நிகழ்ச்சி கேட்டிருக்கிறாங்களாம். அருள்மொழி வந்திருக்கிறாங்க, அன்பன காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. கந்தப்பள்ளியிலிருந்து ஜோன் சித்திரன் நிகழ்ச்சி கேட்டிருக்கிறாங்களாம், நிகழ்ச்சி வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. ஹாய் சிவனேக்கா, அன்பான காலை நேர வணக்கம், நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது, வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு கரவலப்பிடியிலிருந்து மது நிகழ்ச்சி கேட்டிருக்கிறாங்களாம். அன்பு கணவர் ஜெகன் மகன் அஸ்வின் மற்றும் யஸ்வின்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்களோடு பாலா சுப்ரமணியம் வந்திருக்கிறாங்க. அதே போல அன்பான காலையில வணக்கம் சிவானிமா, எப்படி இருக்கீங்க? மஸ்கிலியா பிரவுன் சிக்ல இருந்து மணிமோகன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். மதுரையில இருந்து சண்முக சுந்தரம் வந்திருக்கிறாங்க, அன்பான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு வெதமூலையில இருந்து சிவகுமார் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். மனைவி மதி, மகன் விது, மகள் ஐனிகா ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. புவனேஸ்வரன் மங்கைகரசி வந்திருக்கிறாங்க. அதே போல வினோத நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். பண்டரவளில இருந்து வினோதன், லதா, கிஷாந்தன், ரோஷன், சபினாஸ் ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அன்பான வணக்கம், எப்படி இருக்கீங்க? நிகழ்ச்சியை அருமை வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு திஸ்ஸ மகாரம் இருந்து கீதா வந்திருக்கிறாங்க. அதே போல புதுச்சேரி கோவிந்தன்பேட்டையிலிருந்து வீரமணி பாலன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களா. விடிய நிகழ்ச்சி தன்னையும் இணைத்துக் கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. அன்பிற்கினிய இனிய காலை நேர வணக்கம் சிவானி ஜி, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக எட்டாம்பேட்டையில இருந்து சிவச்சந்திரன் வந்திருக்கிறாங்க. அதே போல பாலச்சந்திரன் வந்திருக்கிறாங்க. பசரையூர்லேருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அன்பான காலை நேர வணக்கங்களோடு கொழும்பு 14 மும்தாஜ் பேகம் வந்திருக்கிறாங்க. இதேவெளி பவானிச்சந்திர கலா வந்திருக்கிறாங்க. அதே போல வாகரையில இருந்து சிவேந்திரன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அன்பான காலை நேர வணக்கம், இன்றைய நாளில் நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக கேரளியிலிருந்து ஆகாஷ் வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு மீப்பிடி கந்திலிருந்து சுரேஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இதேவேளை தொண்டைமணால் செல்வ சன்னிதி சுதன் வந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்டு அத்தனை உறவுக்காகவும் நிகழ்ச்சியின் அடுத்தும் ஒரு இனிமையான பாடல்

ஒழிக்க ஆரம்பிக்கும் இந்த பாடலோடு நான் நிகழ்ச்சியிருந்து விடைபெற்று செல்ல போகின்றேன். தொடர்ந்தும் நீங்கள் சுயாதீன செய்தி பார்வையோடு இணைந்திருக்கலாம். இன்றைய நாளும் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த அத்தனை உறவுகளுக்கும் சந்தோஷமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்றும் நான் இன்றென்றும் உங்கள் அன்பின் காற்றலையின் காதலி ஆர்ஜி சிவானி. நன்றி சொந்தங்களே, ஹாப்பி வீக்கெண்ட்.

இப்பொழுது முதல் வசந்தம் டிவி வசந்தம் எஃப்எம் ஊடாக சுயாதீன செய்தி பார்வையிட்டு கொள்ள முடியும். இன்று ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நாளிடங்களில் வெளிவந்திருக்கின்ற செய்திகள் தொடர்பான விரிவான விளக்கங்களோடு இணைந்து கொள்ளும் நான் மூர்த்தி. பத்திரிகைகளை பார்க்கின்ற பொழுது, நேற்றைய தினம் கொழும்பு மெகசின் சிறைச்சாலையில் ஏற்பட்ட பதற்ற நிலை தொடர்பான பல்வேறு தகவல்கள் பிரதான செய்திகளாக வெளியாகியிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏற்கனவே இந்த நீர் கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட பதற்ற நிலையின் பின்னதாக இலங்கையின் பல்வேறு பகுதிகளிலும் இவ்வகையான சில குழப்பங்கள் திட்டமிடப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருந்த நிலையில் நேற்றைய நாளில் வகையான ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கிறது. இருப்பினும் தற்பொழுது நிலைமை பூரண கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருப்பதாக பாதுகாப்பு தரப்பினர் தெரிவிக்கின்ற கருத்துக்களை மையப்படுத்தியதாக அந்த செய்தி பிரசுரமாக இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே சந்தர்ப்பத்தில் இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலை தொடர்பான வன்முறை அறிக்கை ஜனாதிபதியிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதான மற்றொரு தகவலும் இன்றைய தினம் பத்திரிகைகளில் முக்கிய இடம் பிடித்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஜனாதிபதி தலைமையில் நேற்றைய தினம் பல்வேறு முக்கியமான சந்திப்புகள் இடம்பெற்றிருப்பதான செய்திகளை மையப்படுத்தியதான தகவல்களையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அது குறித்தும் நாங்கள் பேச இருக்கின்றோம். பல்வேறு சந்திப்புகளிலும் ஒவ்வொரு முக்கியமான விடயங்கள் குறித்து ஜனாதிபதி கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்கிறார். தூய்மையான நகரம் கழிவு முகாமைத்துவ திட்டத்தின் எதிர்கால செயற்திட்டங்கள் குறித்த ஒரு கலந்துரையாடலும் இதில் இடம்பெற்றிருக்கிறது. இதன் பொழுதும் ஜனாதிபதி கருத்துக்களை தெரிவித்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல மற்றொரு பிரதான பேசுபொருளுக்கு இன்றைய தினம் தமிழன் பத்திரிகை தலைப்பிட்டிருக்கிறது. பொதுஜன பெரமினுடைய செயலாளர் கைதாகலாம் என்பதை மையப்படுத்தியதாக அந்த செய்திக்கு தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. என்ன விடயத்திற்காக இவர் கைது செய்யப்பட போகிறார் அல்லது இதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட என்பது குறித்து ஊடகங்கள் தகவல்களை வெளியிட்டிருப்பது குறித்து நாங்கள் இன்றைய தினம் கருத்துக்களை தெரிவிப்பதற்கு தயாராக இருக்கிறோம். எனவே அது குறித்த பல்வேறு தகவல்கள் ஏற்கனவே சமூக வலைதளங்களிலும் வெளியாக இருக்கிறது. எனவே தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்க்கின்ற பொழுது உங்களுக்கும் அதனை தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதுபோல ஹிருனிக்காவினுடைய மேன்முறையீடு ஒத்திவைக்கப்பட்டிருப்பதான ஒரு செய்தியும் இன்றைய தினம் பத்திரிகைகள் பிரதானமாக தந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் விசாரணை நீதியான முறையில் நடைபெற வேண்டும். பேராயர் சார்பாக ஜனாதிபதி சட்டத்தரணி ஷமில் பெரிரா நீதிமன்றில் தெரிவித்திருந்த கருத்துக்களுக்கும் பத்திரிகைகள் இன்றைய தினம் முக்கியத்துவம் தந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆளும் தரப்புடன் பேராயர் ஒரு ஆலோசனையை நடத்தியிருக்கிறார். நேற்றைய தினம் ஒரு சந்திப்பு இடம்பெற்றிருக்கிறது. இந்த சந்திப்பின் பொழுதும் பேராயர் இது குறித்த தகவல்களை வெளிப்படுத்தியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மக்களை மட்டும் சிந்தித்து தீர்மானங்கள் எடுங்கள் என்பதாக அவர் ஒரு வேண்டுகோளை முன்வைத்திருக்கிறார். அது குறித்த பல்வேறு தகவல்களும் இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரசுரமாக இருக்கிறது. இந்த சந்திப்பின் பொழுது தெரிவித்த மற்றும் ஒரு கருத்துதான், மாகாண சபை தேர்தலை விரைவில் நடத்துவது அரசாங்கத்தினுடைய எதிர்ப்பு என்பதாக அமைச்சர் நளின் தஜாதிச தெரிவித்திருக்கிறார். அது குறித்த செய்திகளையும் பத்திரிகை வாயிலாக நாங்கள் இன்றைய தினம் காணக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் இந்த பரீட்சைகள் குறித்த பல்வேறு தகவல்களுக்கும் இன்றைய தினம் பத்திரிகைகள் முக்கியத்துவம் அளித்திருக்கின்றன. சீரற்ற காலநிலை நிலவுகிறது. எனவே பரீட்சைகள் எவ்வாறு நடைபெறப் போகிறது என்பது குறித்து பலருக்கும் பல்வேறு சந்தேகங்கள் இருக்கிறது. அதற்கு தீர்வு காணுகின்ற வகையில் இந்த கருத்துக்கள் வெளியாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக எதிர்வரும் 3 நாட்களும் தீர்மானமிக்கவே பரீட்சார்த்திகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் சகல நடவடிக்கைகளையும் எடுத்திருப்பதாக அந்த தகவல் முன்னிலைப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக ஊடக பேச்சாளர் தீப் கொடிப்பிள்ளி இதை மையப்படுத்தியதான தகவல்களை வெளிப்படுத்தியிருக்கின்றார். அது மாத்திரமல்லாமல் இன்றும் நாட்டின் பல பகுதிகளில் பலத்த மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதான ஒரு செய்தி பத்திரிகைகளில் பிரசுரமாக இருக்கிறது. வளிமண்டலவியல் திணைக்களத்தினுடைய கருத்துக்களை மேற்கோள் காட்டிய அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. எல்னினோ காலநிலை எதிர்வரும் மாதங்களில் 900 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை, பாதிப்புகளை தவிர்ப்பதற்கு முன்னாயத்தங்கள் தேவை என்பதான ஒரு செய்தியையும் இன்றைய தினம் பத்திரிகைகளில் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கு. பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் பேசப்பட்டிருந்த விடயங்களை மையப்படுத்திய அந்த செய்திக்கும் தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். பாராளுமன்றத்திலும் நேற்று முக்கியமான 2 சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருப்பதான தகவல் ஒன்றும் இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரசுரமாக இருக்கிறது. எனவே என்னென்ன விடயங்கள் குறித்து வகையான தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நாங்கள் பார்க்கலாம். பாராளுமன்றத்தில் இன்னும் பலரும் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அது குறித்தும் இன்றைய தினம் உங்களுடன் நாங்கள் விரிவாக கலந்துரையாட இருக்கிறோம். அந்த வகையில் நாங்கள் முதலாவதாக இந்த கொழும்பு மெகசின் சிறைச்சாலை பதற்ற நிலை குறித்த செய்திகளுக்கு முக்கியத்துவம் வழங்கலாம். காலை முரசு பத்திரிகை அந்த செய்தியை தந்திருக்கிறது. முதற் பக்கத்தில் அந்த செய்தி குறித்து இப்பொழுது நாங்கள் அவதானம் செலுத்தக்கூடியதாக இருக்கும். மிக முக்கியமான ஒரு செய்தியாக அது பிரசுரமாக இருக்கிறது. குறிப்பாக கொழும்பு மேகசின் சிறைச்சாலையில் கைதிகள் குழுவால் பதற்றம், பாதுகாப்பு படையினர் குவிப்பு என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. கொழும்பு பொரளையில் அமைந்திருக்கின்ற மேகசின் சிறைச்சாலையில் ஏற்பட்ட பதற்றமான சூழலை அடுத்து அனைத்து பாதுகாப்பு படைகளும் உஷார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றன. நேற்று வியாழக்கிழமை இரவு 10:20 மணியளவில் இந்த சிறைச்சாலையினுடைய இ பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கைதிகள் குழு ஒன்று திடீரென
அந்த பிரிவிலிருந்து வெளியேறி ஒழுக்கற்ற முறையில் நடந்து கொண்டதாக இந்த முரண்பாடு ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலைமை பல்வேறு சிக்கல்களை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சம்பவத்தை அடுத்து நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு போலீசாரும் போலீஸ் விசேட அதிரடி படையினரும் மற்றும் முப்படையினரும் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வரவழைக்கப்பட்டு சிறை வளாகத்தை சுற்றி பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு படையினருடைய தீவிர நடவடிக்கையை தொடர்ந்து சிறை வளாகத்துக்குள் நிலவிய பதற்றமான சூழ்நிலை நள்ளிரவுக்குள் முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதுடன் தற்போது பாதுகாப்பு முழுமையாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற விடயத்தினை போலீசார் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் என்பதையும் நாங்கள் எழுந்த இடத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். பொருளை மேகசின் சிறைச்சாலையில் இரவு பதற்றநிலை ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகிறது. எவ்வாறாயினும் நிலைமையை கட்டுப்படுத்துவதற்காக போலீசார் மற்றும் போலீஸ் விசேட அதிரடி படையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு அழைக்கப்பட்டு பாதுகாப்பை பலப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. தற்போது இந்த அமைதியற்ற நிலை முழுமையாக கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் சிறை வளாகத்தினுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுபோலவே மற்றொரு பிரதான செய்தி குறித்தும் இன்றைய தினம் பத்திரிகைகள் செய்திகளை பிரசுரித்திருக்கின்றன. அதாவது இந்த நீர்கொழும்பு சிறை வன்முறை அறிக்கை அனுரவிடம் சமர்ப்பிப்பு என்பதாக காலை முரசு பத்திரிகை தலைப்பிட்டிருக்கிறது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கடந்த மாதம் நிகழ்ந்த வன்முறை சம்பவம் குறித்து விசாரிப்பதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற அமர்வின் பொழுது தேசிய ஒருமைப்பாடு மற்றும் நீதி அமைச்சரும் சட்டத்தன்னியமான ஹர்ஷன் நாணேக்கார் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பில் அவர் பல்வேறு கருத்துக்களை குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த மாதம் 5ஆம் தேதி நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட திடீர் மோதலில் 22 கைதிகளும் 10 அதிகாரிகளும் பரிதாபகமாக உயிரிழந்திருந்தார்கள். மேலும் இந்த சம்பவத்தில் 21 அதிகாரிகள் மற்றும் 106 கைதிகள் படுகாயமடைந்தனர். மோதலில் உயிரிழந்த சிறை அதிகாரிகளுக்கு ஏற்கனவே உரிய இழப்புகள் வழங்கப்பட்டுவிட்டன. எனினும் பொது நிர்வாக சுற்றறிக்கைக்கு அப்பாற்பட்ட கூடுதல் சாத்தியமான நடவடிக்கைகளை ஆராய்வதற்காகவே விசேட ஜனாதிபதி குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருந்தது. இந்த குழுவின் ஊடாக உயிரிழந்த மற்றும் காயமடைந்த அதிகாரிகளுக்கான இழப்பீடு, ஓய்வூதியம் வழங்குதல், அவர்கள் பெற்ற கடன்கள் தொடர்பில் தீர்வு காணுதல் மற்றும் காயமடைந்தவர்களின் முழுமையான இயலாமை நிலை குறித்து விசாரித்து தகுந்த பரிந்துரைகள் வழங்கப்பட்டிருக்கின்ற விடயம் அவரால் நேற்றைய தினம் சபையில் சொல்லப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல ஜனாதிபதி தலைமையில் இன்னும் பல முக்கியமான சந்திப்புகள் இடம்பெற்றுவதான செய்திகளையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நேற்று முன்தினம் இடம்பெற்ற ஒரு சந்திப்பை மையப்படுத்தியதான ஒரு செய்திக்கு பின்வருமாறு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. புதிய விஞ்ஞான ஆராய்ச்சிகள் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப நேரடியாக பங்களிக்க வேண்டும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவிப்பு என்பதாக அதற்கு தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் காணலாம். விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சினால் 2026ஆம் ஆண்டில் செயற்படுத்தப்படும் திட்டங்களின் முன்னேற்ற மீளாய்வு மற்றும் 2027 வரவு செலவு திட்ட பூர்வாங்க கலந்துரையாடலில் நேற்று முன்தினம் ஜனாதிபதி அலுவலகத்தில் கலந்து கொண்ட பொழுதே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இந்த விடயங்களை சுட்டிக்காட்டி பேசியிருக்கின்றார். மக்களின் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் வருமானத்தை அதிகரிப்பதற்கும் தேவையான தகவல்கள் மற்றும் தரவுகளை வழங்குவதற்கான முறைமையின் அவசியத்தை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அமைச்சரவை மட்டத்தில் ஏற்கனவே இது தொடர்பான கலந்துரையாடல்கள் நடைபெற்று வருவதாகவும் குறிப்பிட்டிருந்தார். வெவ்வேறு அமைச்சுகளின் கீழ் உள்ள ஆராய்ச்சி பிரிவுகளுக்கு தேவையான நிதி ஒதுக்கீட்டை வழங்கும் போது விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சின் கீழ் விசேட பிரிவு ஒன்றை நிறுவுவதன் முக்கியத்துவத்தையும் ஜனாதிபதி இதன் பொழுது சுட்டிக்காட்டியிருந்தார். விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சின் கீழ் உள்ள 14 நிறுவனங்களால் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு உதவிகளின் கீழ் செயல்படுத்தப்படும் திட்டங்களின் நிதி முன்னேற்றம் குறித்து இங்கு மீளாய்வு செய்யப்பட்டதுடன் இலங்கை தேசிய பொறியியல் ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி மத்திய நிலையத்தின் கீழ் செயற்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. இந்த நிறுவனத்தினுடைய ஆராய்ச்சி வழிகாட்டுதலின் கீழ் செயற்படுத்தப்படும் யானை வேலி அமைத்தல் மற்றும் குறைந்த செலவிலான சுற்றாடல் நேய கட்டிடங்களை அமைத்தல் போன்ற ஆராய்ச்சி திட்டங்களின் முன்னேற்றம் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. அமைச்சின் கீழ் உள்ள பல்வேறு நிறுவனங்களால் மேற்கொள்ளப்படும் விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை வணிகமயமாக்குவது தொடர்பாக எழுந்திருக்கின்ற சிக்கல்கள் குறித்து இங்கு ஆராயப்பட்டதுடன் ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி வணிகமயமாக்கலுக்கு தேசிய அணுகுமுறை போன்ற நிறுவனங்களால் வழங்கப்படக்கூடிய பங்களிப்பும் ஆராயப்பட்டிருக்கிறது. விவசாய அமைச்சு போன்ற பல்வேறு அமைச்சுகளின் கீழ் மேற்கொள்ளப்படும் ஆராய்ச்சிகளினூடாக ஒருங்கிணைக்கப்பட்ட தொடர்பாடலுடன் முன்னெடுக்க வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியிருந்தார். அந்த செய்தியும் பிரதானமான செய்தியாக பிரசுரமாக இருக்கிறது. தூய்மையான நகரம் கழிவு முகாமைத்துவ திட்டத்தின் எதிர்கால செயற்திட்டங்கள் குறித்து கலந்துரையாடல் என்பதான ஒரு செய்தியையும் நாங்கள் காலை முரசிலிருந்து எடுத்துக் கொள்கின்றோம். பிரதானமான ஒரு செய்தியாக அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. தூய்மையான நகரம் தேசிய கழிவு முகாமைத்துவ திட்டத்தினுடைய 2026-2029 எதிர்கால செயற்திட்டங்கள் தொடர்பான விசேட கலந்துரையாடல் நேற்று காலை ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றிருக்கிறது. ஜனாதிபதி அனுரகுமார்
பேச்சாளர் திசாநாயக்கவின் எண்ணக்கருவிற்கு அமைவாக நாட்டின் கழிவு முகாமைத்துவ பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வை காண்பதை நோக்காக கொண்டு கிளீன் ஸ்ரீலங்கா செயல் திட்டத்தினுடைய தலையீட்டில் தூய்மையான நகரம் தேசிய கழிவு முகாமை திட்டம் செயல்படுகிறது. உலகின் வளர்ந்த நாடுகளில் செயல்படுத்தப்படும் கழிவு முகாமைத்துவ திட்டங்களை ஆராய்ந்து உள்நாட்டு நிபுணர்களுடைய கருத்துக்கள் மற்றும் யோசனைகளை பெற்று கழிவுகளை முறையாக முகாமைத்துவம் செய்வது மற்றும் புதிய கழிவு மேல் சுழற்சி திட்டங்களை தொடங்குவது குறித்தும் இந்த கூட்டத்தில் கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சி மற்றும் கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலை திட்டத்தின் முழுமையான மேற்பார்வை மற்றும் வழிகாட்டுதலின் கீழ் உள்ளூராட்சி மன்றங்களுடைய முழுமையான பங்கேற்புடன் அடுத்த 3 ஆண்டுகளில் இந்த தூய்மையான நகரம் கழிவு முகாமைத்துவ தேசிய திட்டம் செயல்படுத்தப்பட இருக்கிறது. இந்த கலந்துரையாடலில் அனைத்து மாவட்டங்களிலும் கழிவு முகாமைத்துவம் தொடர்பான பிரச்சினைகள், சேகரிக்கப்பட்ட தரவுகள், முன்மொழியப்பட்ட தீர்வுகள் மற்றும் அவற்றை செயல்படுத்தும் பொழுது எழக்கூடிய சவால்கள் குறித்தும் விரிவாக கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. அரசின் தலையீட்டின் மூலம் வீடுகளில் பசலை தயாரி தேவையான விஞ்ஞானபூர்வ உதவியை வழங்குதல், கழிவுகளை பிரித்தல், கழிவு மீள் சுழற்சி செய்தல், அவற்றிலிருந்து வருமானம் ஈட்டுவதற்கான வழிகளை உருவாக்குதல், கழிவு சேகரிப்பை முறைமைப்படுத்துதல் போன்றவை குறித்தும் ஆராயப்பட்டிருக்கிறது. மக்காத மற்றும் மக்கக்கூடிய கழிவுகளை மீள் சுழற்சி மையங்களுக்கு அனுப்ப வேண்டியதன் அவசியம் மற்றும் கழிவுகளை முறையற்ற விதத்தில் வீசும் நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டியதன் அவசியமும் இங்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் முறையற்ற விதத்தில் கழிவுகளை கொட்டுபவர்கள் பற்றிய தகவல்களை வழங்குவதற்கு விசேட தொலைபேசி இலக்கம் ஒன்றும் அறிமுகப்படுத்துவது குறித்தும் இதன் பொழுது அதிகமாக கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. இது மாத்திரமல்ல, இந்த கரையோர பகுதிகளில் சேருகின்ற கழிவுகள், மருத்துவ கழிவுகள், துறைமுகங்களில் சார்ந்த பகுதிகளில் சேரும் ஃபைபர் மற்றும் வலைகள், கருவிகள் உள்ளிட்ட கழிவுகளை முகாமைத்துவம் செய்வது குறித்தும் இங்கு விசாரமாக கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. நாட்டினுடைய கழிவு முகாமைத்துவத்திற்கு தேவையான அடிப்படை தலையீடுகள் தற்போது செய்யப்பட்டுள்ளதாகவும், தற்போது கழிவு என்பது உள்ளூராட்சி மன்றங்களுடைய சொத்தாக மாறியுள்ளதால் கழிவு பிரச்சினையை தீர்ப்பதை அரசாங்கத்தில் மட்டும் தனியாக செய்ய முடியாது என்றும் பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி பிரதி அமைச்சர் ருவான் சனரத் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அனைத்து மாவட்டங்களிலும் கழிவுகளை அகற்றுவது தற்போது தீவிர பிரச்சினையாக மாறியுள்ளதாகவும், பல்வேறு சந்தர்ப்பங்களில் கழிவு முகாமைத்துவம் தொடர்பான பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்ட போதிலும் அவற்றின் மூலம் நிரந்தர திட்டங்கள் எதுவும் முன்வைக்கப்படவில்லை என்றும் பிரதி அமைச்சர் இதன் பொழுது சுட்டிக்காட்டியிருந்தார். நீண்டகாலமாக நிலவி வருகின்ற கழிவு பிரச்சினைகளுக்கு உள்ளூராட்சி மன்றங்களால் மட்டுமே தனியாக தீர்வாக முடியாது என்றும், எனவே அரசாங்கத்தினுடைய தலையீட்டின் கீழ் முழு அரச பொறிமுறையும் ஒருங்கிணைத்து விஞ்ஞான ரீதியான திட்டங்களை தயாரிப்பதன் மூலம் கழிவுகளை நிரூபிப்பதற்கு தேவையான நிரந்தர தீர்வின் அவசியத்தையும் அரசாங்கம் கண்டறிந்துள்ளதாகவும் பிரதி அமைச்சர் மேலும் சுட்டிக்காட்டியதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டு உரையாற்றிய ஜனாதிபதியுடைய செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க, நாட்டினுடைய கழிவு பிரச்சினை பல ஆண்டுகளாக நிலை வரும் ஒரு பிரச்சினை என்றும், இந்த கழிவு பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண அரசாங்கம் 30 பில்லியன் ரூபாயை ஒதுக்கியுள்ளதாகவும் தெரிவித்திருந்தார். 3 கட்டங்களின் கீழ் இந்த தேசிய முகாமைத்துவ செயற்திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் சுட்டிக்காட்டிய ஜனாதிபதியுடைய செயலாளர், இதற்காக அனைவருடைய கருத்துக்களையும் யோசனைகளையும் பெற்று கழிவு முகாமைத்துவத்திற்கு நிரந்தர தீர்வு காண்பது அவசியம் என்றும் இதன் பொழுது சுட்டிக்காட்டியதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. மிக முக்கியமான ஒரு சந்திப்பாக இந்த சந்திப்பு பார்க்கப்பட்டிருந்தது. எதிர்காலத்தில் இந்த விடயங்கள் எவ்வகையாக நடைமுறைப்படுத்தப்பட போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். அதுபோல மற்றொரு பிரதான சந்திப்பும் இடம்பெற்றிருக்கிறது. அது குறித்த செய்திக்கு பின்வருமாறு பத்திரிகைகள் தலைப்பட்டிருக்கின்றன. பொதுமக்களுக்கு தரமான சேவை வழங்குவதற்காக போலீசின் அபிவிருத்தி பணிகளை விரைவுபடுத்துக என்பதாக ஜனாதிபதி ஒரு அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறார். போதைப்பொருள் பேரழிவை முற்றாக ஒழிக்க அரசாங்கம் ஆரம்பித்திருக்கின்ற முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டிற்கு அனைத்து தரப்பினருடைய தீவிர பங்களிப்பை வழங்க வேண்டியதன் அவசியத்தை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, புனர்வாழ்வு நிலையங்களில் வசதிகளை மேம்படுத்துவதற்கும் அனைத்து புனர்வாழ்வு நிறுவனங்களையும் உடனடியாக ஒரு ஒருங்கிணைந்த தேசிய திட்டத்தின் கீழ் கொண்டு வருவதற்கான அவசியத்தையும் இதன் பொழுது சுட்டிக்காட்டியிருந்தார். பல்வேறு முக்கியமான விடயங்கள் குறித்த அறிவுறுத்தல்கள் அவரால் வழங்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சினால் 2026 ஆம் ஆண்டில் நடைமுறைப்படுத்தப்பட்ட திட்டங்களுடைய முன்னேற்ற மூலாய்வு மற்றும் 2027 வரவு செலவு திட்ட பூர்வாங்க கலந்துரையாடலில் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் கலந்து கொண்ட பொழுதே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கு இந்த அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறார். அதன் பொழுது பல்வேறு முக்கியமான விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன. பொது பாதுகாப்பு அமைச்சு, இலங்கை போலீஸ், விசேட அதிரடிப்படை, அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு தேசிய சபை, புனர்வாழ்வு பணிகளும், தேசிய போலீஸ் பயிற்சிகளுக்கான நிறுவனம், குடிபர
அரவு, குடியகல்வு திணைக்களம், சிவில் பாதுகாப்பு திணைக்களம் மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் பிரிவு ஆகியவற்றினால் 2026 வரவு செலவு திட்டத்தின் ஒதுக்கீட்டின் கீழ் நடைமுறைப்படுத்தப்பட்ட திட்டங்களுடைய முன்னேற்றம் குறித்தும் இங்கு விரிவாக ஆராயப்பட்டிருக்கிறது. புனர்வாழ்வு பணியகத்தினால் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்ற விழிப்புணர்வு மற்றும் போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களுக்கு புனர்வாழ்வு அளிக்கும் திட்டம், அதேபோன்று உசர அதிரடிப்படையின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற போதைப் பொருள் கடத்தல் பற்றிய புலனாய்வு தகவல்களை சேகரித்தல் மற்றும் சோதனைகளை மேற்கொள்வதற்கு தேவையான வசதிகளை வழங்குவது குறித்தும் இங்கு விசாரமாக கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. நாடு முழுவதிலும் உள்ள 608 போலீஸ் நிலையங்களில் வாடகை அடிப்படையில் இயங்கி வரும் போலீஸ் நிலையங்கள் மற்றும் ஏனைய கட்டிடங்களுக்காக அரசாங்கம் ஆண்டுதோறும் பெருமளவு பணத்தை செலவிடுகிறது. அந்த செலவை குறைப்பதற்காக போலீசிற்கு நிரந்தர கட்டிடங்களை நிர்மாணிப்பதன் அவசியமும் இங்கு விவாதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இலங்கை போலீசில் தற்போது இருக்கின்ற வாகனங்களுடைய கணிசமான பகுதி 20 ஆண்டுகளுக்கு மேலானவை என்பதால் பராமரிப்பு செலவை குறைக்கும் வகையில் புதிய வாகனங்களை கொள்முதல் செய்வது குறித்தும் இதன் பொழுது விரிவாக ஆராயப்பட்டிருக்கிறது. இலங்கை போலீஸ் டிஜிட்டல் மயமாக்கல் திட்டம், சீருடைகளை புதுப்பித்தல், போலீஸ் அதிகாரிகளுடைய அதிக பணிச்சுமையால் ஏற்பட்டிருக்கின்ற ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது போன்ற விடயங்கள் குறித்தும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. சுயமாக புனர்வாழ்வு பெற முன்வருபவர்களுக்காக புனர்வாழ்வு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு முன்னர் 3 மாத குடும்ப ஆலோசனை சேவை நடைமுறைப்படுத்தப்படுவதாகவும், இந்த திட்டத்தின் வெற்றி காரணமாக போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களுக்கு சுயமாக புனர்வாழ்வு பெற முன்வரும் போக்கு கடந்த சில மாதங்களில் அதிகரித்துள்ளதாகவும் இங்கு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்ற விடயங்களுக்கும் பத்திரிகைகள் முக்கியத்துவம் அளித்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. மிக முக்கியமான தகவல்களாக இந்த விடயம் இன்றைய தினம் பிரசுரமாக இருக்கிறது. அதே சந்தர்ப்பத்தில் நாங்கள் அடுத்ததாக மற்றொரு பிரதான விடயம் குறித்து அவதானம் செலுத்தவிருக்கிறோம். தமிழன் பத்திரிகை பிரதான தலைப்புச் செய்தியாக தந்திருக்கிறது, பொதுஜன பெருமுன செயலாளர் கைதாகலாம், போலீஸ் மாதிபருக்கு அச்சுறுத்தல் விடுத்த விவகாரத்தில் சிக்கல் என்பதாக அதற்கு புகைப்படத்துடன் கூடிய தலைப்பு வழங்கப்பட்டுவதை நாங்கள் காணலாம். பொது வீதியில் வைத்து போலீஸ் மாதிபரை பொதுமக்கள் படுகொலை செய்வார்கள் என பகிரங்க கருத்து வெளியிட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவினுடைய பொதுச் செயலாளரும் சட்டத்தர்ணியுமான சாகர காரியவசம் கைது செய்யப்படலாம் என்று உயர்மட்ட பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களை மேற்கோள் காட்டி தமிழன் பத்திரிகை அந்த செய்தியை பிரசுரித்திருக்கிறது. நீதிமன்றத்தின் அனுமதியுடன் இந்த கைது இடம்பெறும் என அந்த வட்டாரங்கள் மேலும் கூறுவதாகவும் அந்த செய்தி கூறப்படுகிறது. இதேவேளை சாகர காரியவசம் வெளியிட்ட கருத்து குறித்து கொழும்பு மத்திய குற்ற புலனாய்வு பணியகம் நேற்று 6ஆம் தேதி கடுவல நீதவான் நீதிமன்றில் அறிக்கை சமர்ப்பித்திருந்தது. அதனை ஆராய்ந்த பின்னர் இந்த சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை நடத்த போலீசாருக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. அதன்படி பொதுஜன பெருமனுடைய பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் ஒரு செய்தியாளர் சந்திப்பின் பொழுது போலீஸ் மா அதிபர் குறித்து வெளியிட்ட அச்சுறுத்தும் அறிக்கையின் திருத்தப்படாத காணொலி காட்சிகளை போலீசாருக்கு வழங்குமாறு கடுவல நீதவான் அருண இந்திரஜித் புத்ததாஸ் நேற்று உத்தரவிட்டிருக்கிறார். இந்த பின்னணியில் சாகர 1-2 நாட்களுக்குள் கைது செய்யப்படுவார் என்றும் மேலும் அறிய வந்திருக்கின்ற விடயங்களை மேற்கோள் காட்டி பிரதான தலைப்பினை தமிழன் பத்திரிகை வழங்கியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மற்றும் ஒரு நீதிமன்ற நடவடிக்கையை மையப்படுத்தியதான செய்தியும் இன்றைய தினம் பத்திரிகைகளில் காணலாம். இருணைக்காவினுடைய மேன்முறையீடு ஒத்திவைப்பு என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. 2015 திமட்டகுட பகுதியில் உள்ள கடையொன்றில் பணியாற்றிய இளைஞர் ஒருவரை கடத்தி சென்று தாக்குதல் நடத்தி சட்டவிரோதமாக தடுத்து வைத்த குற்றச்சாட்டில் குற்றவாளியாக காணப்பட்டதை தொடர்ந்து கொழும்பு மேல் நீதிமன்றத்தினால் விதிக்கப்பட்ட 3 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனையிலிருந்து தம்மை விடுவித்து விடுதலை செய்யுமாறு கோரி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமிச்சந்திர தாக்கல் செய்த மேன்முறையீட்டு மனுவினுடைய விசாரணை செப்டம்பர் 23 வரை வைக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியை சுட்டிக்காட்டுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த உத்தரவு நேற்றைய தினமும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மேன்முறையீட்டு மனு நேற்று பி குமாரன் ரத்னம் மற்றும் பிரதீப் ஹெட்டியாராஜ் ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. இதன் பொழுது மனுதாரர் தரப்பில் ஜனாதிபதி சட்டத்தர்ணி ஷவீந்திர பெர்னாண்டோ ஆஜராகியிருந்தார். சட்டமா அதிபர் சார்பில் ஆஜரான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் ஜனக பண்டார நீதிமன்றத்தில் தனது வாதத்தில் அடுத்த வழக்கு விசாரணையின் பொழுது இக்கடத்தல் சம்பவத்துடன் தொடர்புடைய சிசிடிவி காட்சிகளை வழக்கு விசாரணையில் சமர்ப்பிக்க எதிர்பார்ப்பதாகவும் அதற்கு தேவையான வசதிகளை செய்து தருமாறும் உத்தரவு ஒன்றை பிறப்பிக்குமாறும் கோரினார். முன்வைக்கப்பட்ட கருத்துக்களை பரிசீலித்த நீதியரசர்கள் குழாம் இந்த மனுவை விசாரணைக்காக செப்டம்பர் 23 அழைக்குமாறு உத்தரவிட்டிருக்கிறது. அன்றைய தினம் வழக்கு விசாரணைக்காக சிசிடிவி காட்சிகளை திரையிடுவதற்கு தேவையான வசதிகளை நீதிமன்றத்தில் ஏற்படுத்துமாறும் நீதியரசர்கள் குழாம் பதிவாளருக்கு உத்தரவிட்டிருக்கிறது. 2015 டிசம்பர் 21 திம்பட்டகுட பகுதியில் உள்ள கடையொன்றில் பணியாற்றிய அமில பிரியாங்க அமரசிங்கே என்ற இளைஞரை டிபெண்டர் வாகனத்தில் கடத்திச் சென்று சட்டவிரோதமாக தடுத்து வைத்து தாக்குதல் நடத்தியமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளில் குற்றவாளியாக காணப்பட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமிச்சந்திரவுக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் 2024 ஜூன் 28 3 ஆண்டுகள் கடூழிய
கூடிய சிறை தண்டனையும் 20,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்திருந்தது. அத்தண்டனையிலிருந்தும் அபராதத்திலும் இருந்து தம்மை விடுவித்து விடுதலை செய்யுமாறு கோரிய எதிர்வாதியான ஹிருணிகா பிரேமிச்சந்திர மேன்முறையீட்டு நீதிமன்றில் தாக்கல் செய்திருக்கிறார் என்ற விடயம் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல நாங்கள் அடுத்ததாக மற்றொரு பிரதான செய்தி குறித்தும் அவதாரம் செலுத்தலாம். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் விசாரணை நீதியான முறையில் நடத்தப்பட வேண்டும். பேராயர் சார்பாக ஜனாதிபதி சட்டத்தரணி ஷமில் பெரேரா நீதிமன்றில் தெரிவிப்பு என்பதாக அதற்கு தமிழன் பத்திரிகை முதற் பக்கத்தில் தலைப்பட்டிருப்பதை காணலாம். உயிர்த்த ஞாயிறு தின பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பாக கடந்த காலத்தில் உரிய முறையில் விசாரணைகள் இடம்பெறவில்லை என்றும் இந்த சம்பவத்தில் உயிரிழந்த மற்றும் காயமடைந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை நிலைநாட்டுவதற்காக அது தொடர்பான விசாரணைகள் தொடர்ச்சியாக முன்னெடுத்து செல்லப்பட வேண்டும் எனவும் பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை சார்பாக ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி ஷமில் பெரேரா நேற்று மேன்முறையீட்டு நீதிமன்றில் தெரிவித்திருக்கின்றார். பல்வேறு முக்கியமான விடயங்களை சுட்டிக்காட்டி அவரால் இந்த கருத்து தெரிவிக்கப்பட்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினுடைய தலைவர் நீதியரசர் ரொஹான் தபி சூரிய மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் குழா முன்னிலையில் இந்த மனுக்கள் பரிசீலிக்கப்பட்டிருக்கின்றன. இதன் பொழுது இடைக்கால மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்த பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை சார்பாக ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி ஷமில் பெரேரா நீதிமன்றில் தனது சமர்ப்பணத்தை பின்வருமாறு முன்வைத்திருந்தார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலில் பெருமளவிலானோர் உயிரிழந்தனர், மேலும் பலர் காயமடைந்தனர். கர்தினால் ஆண்டகை ஏன் நீதிமன்றத்திற்கு வந்தார் என்றும் சிலர் கேட்கிறார்கள். இந்த தாக்குதலினால் பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாகவே அவர் நீதிமன்றத்திற்கு வந்திருக்கிறார். சேனல் 4 அலைவரிசை உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் குறித்து சர்ச்சைக்குரிய வெளிப்படத்தில் ஒன்றை செய்திருந்தது. அந்த தாக்குதலுடைய சூத்திரதாரி சுரேஷ் சலை என அந்த அலைவரிசை தெரிவித்திருந்தது. இது குறித்து முறையான விசாரணை நடத்தப்பட வேண்டும். கடந்த காலத்தில் முறையான விசாரணை இடம்பெறவில்லை. தற்போதே முறையான விசாரணை நடைபெறுகிறது. இதுவே பாதிக்கப்பட்ட மக்களுடைய எதிர்பார்ப்பாகும். இதற்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் செயற்பாடுகள் அமையக்கூடாது. இதனாலேயே ஆண்டகை நீதிமன்றத்தை நாடினார் என்ற விடயத்தினை அவர் சுட்டிக்காட்டி பேசியிருந்ததையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. பல்வேறு முக்கியமான விடயங்களை அவர் இதன் பொழுது தெரிவித்திருக்கிறார். இந்த தாக்குதலில் உயிரிழந்தவர்களுடைய குடும்பங்களுக்கு 2 மில்லியன் ரூபாயையும் காயமடைந்தவர்களுக்கு 1 மில்லியன் ரூபாய் வரையிலும் இழப்பீடு பெற்றுக் கொடுக்க அவர் தலையிட்டார். வன்முறையை அடக்கி நல்லிணக்கத்தை கட்டியெழுப்ப அவர் பெரும் பிரயத்தனம் மேற்கொண்டார். அத்துடன் விசாரணை அதிகாரிகளை நியமிப்பது தொடர்பில் ஆண்டகை எவ்வித செல்வாக்கையும் செலுத்தவில்லை. எனவே பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைப்பதற்கு விசாரணைகள் தொடர்ச்சியாக முன்னெடுத்து செல்லப்பட வேண்டும் என்ற விடயத்தினையும் அவர் நீதிமன்றில் சுட்டிக்காட்டியிருந்ததும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. மிக முக்கியமான ஒரு செய்தியாக அந்த செய்தியும் இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரசுரமாக இருக்கிறது. இன்னும் பல விடயங்கள் குறித்து நாங்கள் தொடர்ந்தும் பேசலாம் இந்த விளம்பர இடைவெளியின் பின்னர்.

0: விளம்பரடைவடையின் பின்னர் சுயாதீன செய்தி பரவுவதற்கொன்றும் அடுத்ததாக மற்றொரு பிரதான செய்தி குறித்து அவதானம் செலுத்த இருக்கிறோம். மக்களை மட்டும் சிந்தித்து தீர்மான இடங்கள் ஆளும் தரப்புக்கு பேராயிர ஆலோசனை என்பதான ஒரு செய்தி தமிழன் பத்திரிகையுடைய முதற் பக்கத்தில் பிரசுரமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஏனைய பத்திரிகைகளும் அது குறித்த செய்திக்கு முக்கியத்துவம் தந்திருக்கிறது. நாட்டுக்கும் மக்களுக்கும் நன்மை பயக்கக்கூடிய நீதித்துறையை வினைத்திறனாக்கக்கூடிய விடயங்களை நடைமுறைப்படுத்துவது ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் மக்களுடைய சார்பில் மாத்திரம் சிந்தித்து தீர்மானங்களை இழக்குமாறும் பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் தாண்டகி வலியுறுத்தி இருக்கின்றார். முக்கியமான சந்திப்பின் குழுதான் இந்த வேண்டுகோள் அவரால் முன்வைக்கப்பட்டிருப்பதை இன்றைய தினம் பத்திரிகைகள் சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்ற நடவடிக்கைகள் மற்றும் நீதியரசர்கள் மற்றும் நீதிபதிகளுடைய வயதெல்லையை அதிகரிப்பது தொடர்பில் விளக்கம் அளிக்கும் நோக்கில் சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நளீந்த ஜாதிச மற்றும் நீதித்துறை மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார ஆகியோர் பேராயர் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகி கொழும்பில் நேற்றைய தினம் சந்தித்து பேசியிருக்கிறார்கள். இதன்போதுதான் இந்த விடயம் குறித்து கருத்துக்கள் வெளியாகப்பட்டிருக்கிறது. இதில் கருத்து தெரிவித்த அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார வயதெல்லை அதிகரிப்பு விடயத்தில் நீதிமன்ற நீதியரசர்களுக்கு மாத்திரம் வயதெல்லை அதிகரிக்க முயற்சிப்பதாக தெரிவித்து பல்வேறு தரப்புகள் சமூகத்தில் பொருத்தமற்ற கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார்கள். இந்த விடயம் தொடர்பில் பேராயருக்கு நாங்கள் விளக்கம் அளித்தோம். எங்களுடைய விளக்கங்களை பேராயர் அமைதியாக செவிமடுத்து எங்களிடம் சில விடயங்களை தெளிவுபடுத்திக் கொண்டதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். இதன்பொழுது நீதித்துறை மற்றும் சிறைச்சாலை துறைகளை எதிர்கொள்ளும் தற்போதைய சவால்களுக்கு தீர்வு காணுதல், நீதித்துறையின் மீதான மகளிருடைய நம்பிக்கையை மேலும் வலுப்படுத்துதல், பொதுமக்களுக்கு தாமதமின்றி நீதி கிடைக்கச் செய்தல் ஆகிய நோக்கங்களுக்காக அரசு இதுவரை எடுத்திருக்கின்ற நேர்மறையான நடவடிக்கைகள் மற்றும் எதிர்காலத்தில் அமுல்படுத்தப்பட இருக்கின்ற மறுசிணைப்பு திட்டங்கள் குறித்தும் விரிவாக அமைச்சர்களும் பேராயர்களுக்கும் விளக்கம் அளித்திருக்கிறார். அதே சந்தர்ப்பத்தில் இந்த சந்திப்பின் பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த சுகாதார அமைச்சர் ஊடகத்துறை அமைச்சர் நளீந்த ஜாதிச ஊழல் தடுப்பு சட்டத்திட்டம் தொடர்பாக கருத்து தெரிவிக்கையில் மக்கள் பிரதிநிதிகளுடைய சொத்துக்கள் மற்றும் கடன் பொறுப்புகள் குறித்த தகவல்களை பொதுமக்கள் எந்த நேரத்திலும் அறிந்து கொள்ளும் உரிமை தொடர்ந்து பாதுகாக்கப்படும் என்றும் அந்த உரிமைக்கு எந்தவித தடையும் ஏற்பட அனுமதிக்கப்பட மாட்டாது என்றும் அவர் கருத்து தெரிவித்திருக்கின்றார். அதேவேளை அரசு அதிகாரிகள் மற்றும் சட்டப்பூர்வ நிறுவனங்களுடைய அதிகாரிகளுடைய சொத்து மற்றும் கடன் பொறுப்புகளை முழுமையாக வெளிப்படுத்துவது அவர்கள் அரசு அல்லது தனியார் சபையில் பணியாற்றும் சூழலில் அவர்களுடைய தனி உரிமை பாதிக்கக்கூடக்கூடும் என்பதால் முன்மொழியப்பட்ட திருத்தங்கள் அந்த பிரிவினருக்கே மட்டுப்படுத்தப்படும் என்பதாகவும் அமைச்சர் நளீந்த ஜாதிச இதன்பொழுது சுட்டிக்காட்டியிருக்கிறார். அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் அரசியலமைப்பை திருத்த வேண்டுமெனில் அதற்கு போதிய கால அவகாசம் தேவைப்படுவதுடன் பாராளுமன்றத்திலும் அதற்கு வெளியிலும் பரந்தளவிலான மக்கள் விவாதம் நடைபெற வேண்டியதனுடைய அவசியம் குறித்தும் இங்கு தெரியப்படுத்தியிருந்தார். மேலும் அரசியலமைப்பு திருத்தத்துக்கு முன்னர் நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்தல், ஜனநாயகத்தை உறுதிப்படுத்தல், சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்துதல் உள்ளிட்ட பல முக்கிய தேசிய பிரச்சனைகளுக்கு தீர்வான வேண்டியதன் அவசியத்தையும் அவர் இங்கு தெளிவுபடுத்தியிருந்தார். அனைத்து தேர்தல்களையும் நிர்ணயிக்கப்பட்ட காலத்துக்குள் நடத்துவது அரசினுடைய நோக்கமாகும் என்றும் மாகாண சபை தேர்தலை விரைவில் நடத்த அரசு எதிர்பார்க்கிறது என்ற விடயத்தினையும் அமைச்சர் இதன்பொழுது சுட்டிக்காட்டியிருந்தார். இந்த விடயத்தினை இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையும் பிரதான செய்தியாக தந்திருக்கிறது. மாகாண சபை தேர்தலை விரைவில் நடத்துவதே அரசாங்கத்தினுடைய எதிர்பார்ப்பு என்பதாக அமைச்சர் நளீந்த ஜாதிசனுடைய கருத்துக்கு தலைப்பட்டிருப்பதை காணலாம். இந்த நிகழ்வின் பொழுது நீதித்துறை மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவும் நீதித்துறை மற்றும் சிறைச்சாலை மறுசீரமைப்புகள் குறித்து கருத்துக்களை வெளியிட்டிருந்தமையும் மிக முக்கியமான விடயமாக பார்க்கப்பட்டிருக்கிறது. அதுபோலவே இந்த மற்றொரு விடயம் குறித்த செய்தியும் காணலாம். அதாவது இந்த ஈஸ்டர் தின தாக்குதலை மேற்கொண்டோர் சிங்களவர்களா சபையில் சாமர சம்பத் கேள்வி என்பதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. எனவே இந்த ஈஸ்டர் தாக்குதல் குறித்து பல்வேறு தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்ற பொழுது இவ்வகையான ஒரு கருத்தை அவர் சபையில் நேற்றைய தினம் தெரிவித்திருக்கிறார். அனைத்து பத்திரிகைகளும் அது குறித்த தகவல்களை பிரதான செய்திகளாக தந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையுடைய முதற் பக்கத்திலும் அந்த செய்திகள் பிரசுரமாக இருக்கின்றன. உயிர்த்த ஞாயிறு கொண்டு தாக்குதலை முஸ்லிம்கள் நடத்தவில்லை, சிங்களவர்களை நடத்தினர் என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். இவ்வகையான விடயங்களை அவர் குறிப்பிட்டிருக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். உயிர்த்த ஞாயிறு தின கொண்டு தாக்குதல் சம்பவம் முஸ்லிம்கள் அடிப்படைவாதிகள் மேற்கொண்டதாக நாங்கள் நினைத்திருந்தோம், ஆனால் அதனை சிங்கள அடிப்படைவாதிகளை நடத்தியுள்ளார்கள் என்பது நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் தெரிய வந்திருக்கிறது என்ற விடயம் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது.
1: அவசர கிராம சேக வார்த்தாவாக சியலு கஸ் நிக வரட்டிய பிட்டனிய திம்ப கஸ் கப்பலாம்.
0: பல்வேறு முக்கியமான விடயங்கள் குறித்து அவர் நேற்றைய தினம் உரையாற்றிய சந்தர்ப்பத்தில் பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற விலங்குகள் திருத்தச் சட்டம் மூலம் மற்றும் தேசிய நீர்வளங்கள் வடிகால் சபைகள் சபை திருத்தச் சட்டம் மூலம் மீதான விவாதத்தில் உரையாற்றிய பொழுது பின்வருமாறு ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். நீதிமன்றத்தில் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்ற முன்னாள் போலீஸ் மாதிபர் பூஜி ஜாயசுந்தர் மற்றும் பாதுகாப்பு அமைச்சருடைய முன்னாள் செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ ஆகிய இருவருமே உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலை மேற்கொண்டு 300 பேரை கொலை செய்திருக்கிறார்கள். இவர்களால் இப்ராஹிமுக்கு பிரச்சினை இல்லை, சம்பவத்துடன் தொடர்புடைய வேறு யாருக்கும் பிரச்சினை இல்லை, தற்போது சிறையில் இருக்கும் பூஜித்த மற்றும் ஹேமஸ்ரீ ஆகிய இருவருக்கும் 1600 வருட வழக்கு தீர்ப்பொன்று வழங்கப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி கைச்சாத்திட்டால் அவர்கள் இருவரையும் தூக்கிலிட முடியும் என்ற விடயமும் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. ஆனால் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் இடம்பெற்ற பொழுது கிழக்கு மாகாண ராணுவ கட்டளை தளபதியாக இருந்தவர் இன்று அரசாங்கத்தில் பாதுகாப்பு பிரதி அமைச்சராக இருக்கிறார். அதேபோன்று இந்த சம்பவத்துடன் சம்பந்தப்பட்ட ஷானி அபிசேகரை இன்று குற்றப்புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளராக இருக்கிறார். ரவி செனவிரத்ன பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருடைய செயலாளராக இருக்கிறார். எனவே உள்ளே இருக்க வேண்டியவர்கள் வெளியில் இருக்கிறார்கள், வெளியில் இருக்க வேண்டியவர்கள் உள்ளே இருக்கிறார்கள். கராம்போட்டுக்கு பிறரனை கொண்டு வந்தவர் இன்று அமெரிக்காவில் இருக்கிறார் என்ற விடயத்தையும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். கராம்போட் பகிர்ந்தவர் சிறையில் இருக்கிறார் என்ற குற்றச்சாட்டும் அவரால் முன்வைக்கப்பட்டிருந்தது. அதேபோன்று சஹ்ரானினுடைய ஆட்கள் மாவட்ட நிலையில் புத்தர் சிலையை சேதப்படுத்த முற்பட்ட பொழுது அதனை காட்டிக் கொடுத்தது முஸ்லீம் நபர் ஒருவர். ஆனால் அந்த நபருக்கு சஹ்ரானினுடைய குழு துப்பாக்கி பிரயோகம் செய்ததில் அவர் இன்று சுயமாக இயங்க முடியாமல் இருக்கிறார். ஆனால் அவருக்கு எந்த நஷ்டஈடும் வழங்கப்படவில்லை, அவருக்கு நீதியை பெற்றுக் கொடுக்கவில்லை என்றாலும் இப்ராஹிமுக்கு நியாயம் கிடைத்திருக்கிறது. அத்துடன் குருநாகலில் கூட்டம் ஒன்றில் நான் உரையாற்றுகையில் முன்னாள் ராணுவ தளபதி தனது காலத்தை நீடித்துக் கொள்ள கர்தினாலிடம் மலர்தட்டுடன் சென்றார் என தெரிவித்திருந்தேன். அதற்கு எதிராக வழக்கு துறப்பதாக கர்தினால் தெரிவித்திருந்தார். பரவாயில்லை, ஏனெனில் நான் அன்று அவ்வாறு தெரிவித்ததால் தான் தற்போது சிங்கள பௌத்த ராணுவ தளபதி ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அரசாங்கம் நீதிபதிகளுடைய வயதிலேயே நீடிக்காமல் பிரதமர் நீதியரசர் பிரீத்தி பத்மசூரசேனவை அரசாங்கம் தேசிய பட்டியலில் பார்லிமெண்டத்துக்கு கொண்டு வந்து அவருக்கு நீதி அமைச்சை வழங்கட்டும், ஏனெனில் தற்போதுள்ள நீதி அமைச்சருக்கு இந்த அமைச்சை கொண்டு செல்ல அனுபவம் இல்லை என்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் அவரால் நேற்றைய தினம் சபையில் முன்வைக்கப்பட்டிருந்ததையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. பல்வேறு தகவல்கள் அவரால் நேற்று தினம் சர்ச்சைக்குரிய கருத்துக்களாக தெரிவிக்கப்பட்டிருந்ததையும் நாங்கள் காணலாம். அதே சந்தர்ப்பத்தில் மற்றொரு நீதிமன்ற நடவடிக்கை மையப்படுத்தியதான செய்திக்கும் பின்வருமாறு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. பவானி வீதி விவகாரம் வழக்கு தள்ளுபடி என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை காணலாம். தமிழ் பத்திரிகை முற்பக்கத்தில் அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. தைட்டி திச விகாரைக்கு அண்மையில் இருக்கின்ற பவானி வீதி விவகாரம் குறித்து பலாலி போலீசார் தாக்கல் செய்த வழக்கானது தள்ளுபடி செய்யப்பட்டு பிரதிவாதிகளான வலிகாமம் வடக்கு பிரதி சபையினுடைய தவிசாளர் மற்றும் செயலாளர் வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுகுறித்த பல்வேறு தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. தைட்டி திச விகாரைக்கு அண்மையில் உள்ள பிரதேச சபையின் வீதியான பவானி வீதியில் ஏற்படுத்தப்பட்ட தடை தொடர்பாக பிரதேச சபைகள் கட்டளை சட்டத்தின் 59வது பிரிவின் கீழ் பிரதேச சபையால் அறிவித்தல் ஒன்று செய்யப்பட்டிருந்தது. அந்த அறிவித்தலானது சமாதான சீர்குலைவை ஏற்படுத்தும் என்ற அடிப்படையில் கடந்த மே மாதம் 10ஆம் தேதி மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் பலாலி போலீசாரால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அதன்பொழுது பல்வேறு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. குற்றவியல் நடவடிக்கை முறை சட்டக்கோவையினுடைய 81வது பிரிவின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கில் பிரதிவாதிகளாக வலிகாமம் வடக்கு பிரதி சபையினுடைய தவிசாளர் மற்றும் அதே பிரதி சபையினுடைய செயலாளர் ஆகியோர் பெயர் குறிப்பிடப்பட்டிருந்தார்கள். குறித்த இருவரும் நியதிய சட்டத்தை நிறைவேற்றுகின்ற நிலையில் உள்ளவர்கள். ஒரு பகிரங்க அதிகார சபையினால் எடுக்கப்படுகின்ற தீர்மானத்தை எழுத்தாணை வழக்கு ஒன்றின் மூலம் கேள்விக்குட்படுத்த முடியும். அதாவது வடக்கு மாகாண மேல் நீதிமன்றத்திலேயே தொடர்பான வழக்கினை தாக்கல் செய்ய முடியும். போலீசாரும் ஒரு அரச திணைக்களத்தை சார்ந்தவர்கள். ஒரு அரச திணைக்களம் இன்னொரு அரச திணைக்களத்துக்கு எதிராக 81வது பிரிவின் கீழ் நியதிய சட்டத்தை நடைமுறைப்படுத்துதல் தொடர்பான வழக்கினை கொண்டுவர முடியாது என்ற விடயம் நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டுவரப்பட்ட நிலையில் அது தொடர்பான கட்டளைக்காக வழக்கானது தவணையிடப்பட்டது. அந்த வகையில் அது தொடர்பான கட்டளையானது நேற்றைய தினம் நீதிமன்றில் வழங்கப்பட்டிருந்தது. அதாவது சமாதான குலைவை ஏற்படுத்துவதற்கான ஆதாரத்தை வழக்கு தொடுநரான பலாலி போலீசார் முன்வைத்திருக்கவில்லை என்ற அடிப்படையில் இந்த வழக்கினை தள்ளுபடி செய்து பிரதிவாதிகள் இவரையும் நீதிமன்றமானது வழக்கிலிருந்து விடுவித்திருக்கிறது என்ற விடயம் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. பரீட்சைகள் தொடர்பாக அடுத்ததாக நாங்கள் கவனம் செலுத்தவிருக்கின்றோம். சீரற்ற காலநிலை நிலவுகின்ற ஒரு பக்கம் தற்பொழுது பரீட்சைகளும் அண்மித்துக் கொண்டிருக்கிறது. எவ்வகையான முன்னேற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன என்பது குறித்த செய்திகளை இன்றைய தினம் பத்திரிகைகள் தந்திருக்கின்றன. எதிர்வரும் 3 நாட்களும் தீர்மானம் வைக்கவை பரீட்சார்த்திகளுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய அனர்த்த முகாமைத்துவ நிலையம் நடவடிக்கை என்பதாக இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையுடைய முதற் பக்கத்தில் ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. நாடளாவிய ரீதியில் இடம்பெறும் பரீட்சைகளின் போது அசம்பாவிதங்கள் மற்றும் இயற்கை அனர்த்தங்களால் பாதிக்கப்படக்கூடிய அனைத்து பகுதிகளுக்கும் தேவையான உத்தியோகத்தர்களும் நிவாரண உபகரணங்களும் ஏற்கனவே அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மையம் அறிவித்திருக்கிறது. நிலவும் வானிலை நிலவரத்திற்கு மத்தியில் எதிர்வரும் 3 நாட்களும் மிகவும் தீர்மானமிக்கவை என அனர்த்த முகாமைத்துவ மையத்தினுடைய விழிப்புணர்வு மற்றும் பயிற்சிகளுக்கான பணிப்பாளரும் ஊடக பேச்சாளருமான பிரதீப் கொடிப்பிலி தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் வழங்கி அந்த செய்தி பிரசுரமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே பரீட்சார்த்திகள் எவ்வகையாக நடந்து கொள்ள வேண்டும், பெற்றோர்கள் எவ்வகையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதாக தொடர்ந்து பல அறிவிப்புகள் வந்திருக்கின்ற நிலையில் இந்த சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்படக்கூடியதாக அடையாளம் காணப்பட்ட பிரதேசங்களில் பரீட்சை நிலையங்களுக்கு செல்லும் வீதிகள் மற்றும் போக்குவரத்து வழிகளை தடையின்றி பேணுவதற்கு முப்படையினர் மற்றும் போலீசார் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். வெள்ள நீர் பெருக்கு காரணமாக பரீட்சை மையங்களுக்கு செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டால் படகுகள் மற்றும் விசேட பாதுகாப்பு வாகனங்கள் மூலம் மாணவர்கள் பாதுகாப்பாக பரீட்சை மண்டபங்களுக்கு அழைத்துச் செல்ல விசேட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. வெள்ளப்பெருக்கு அல்லது மண்சரிவு அபாயம் உள்ள பகுதிகளில் வாழும் பரீட்சார்த்திகள் ஏதேனும் அவசர நிலைமை ஏற்படும் பட்சத்தில் உடனடியாக அண்டத்து முகாமைத்துவ மையத்தினுடைய அவசர அழைப்பு இலக்கமான 117 என்ற இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு கருத்துக்களை தெரிவிக்க முடியும் என்ற விடயம் வெட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. பரீட்சைகள் திணைக்களத்தினுடைய 1911 என்ற இலக்கத்திற்கும் இவ்வாறு தொடர்பான தகவல்களை வழங்க முடியும் என்ற விடயமும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இந்த விசேட தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கின்ற விடயங்கள் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணலாம். நாட்டின் பல பகுதிகளில் இன்று பலத்த மழை என்பதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. நாட்டின் பல பகுதிகளில் இன்று வெள்ளிக்கிழமை இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. சில பகுதிகளில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் திணைக்களம் சுட்டிக்காட்டியிருப்பதையும் நாங்கள் காணலாம். இன்றைய தினம் தினக்குரல் மற்றும் தினகரன் ஆகிய பத்திரிகைகளில் இந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. மேல் மாகாணம் சபரகமு மாகாணம் மற்றும் கண்டி நுவரெலியா காலி மாத்தறை மாவட்டங்களுடைய சில பகுதிகளில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகும் வாய்ப்பு இருக்கிறது. அத்துடன் இன்னும் பல பிரதேசங்களிலும் இவ்வகையான மழையுடனுடான காலநிலை நிலவுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற விடயம் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே மக்கள் இதற்கான முன்னேற்பாடுகளுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்ற விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அம்பாறை, மட்டக்களப்பு மற்றும் முனராகரை ஆகிய பகுதிகளிலும் மாவட்டங்களிலும் இன்று பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் சில இடங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வடமத்திய சபரகமுவ, தென் மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் அவ்வப்போது மண்ணுத்தி ஆழத்துக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. இதையொட நாட்டில் கடந்த சில நாட்களாக நிலை வருகின்ற மழையுடனான வானிலை காரணமாக 16,345 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்தி முகாமைத்துவ மத்திய நிலையம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. அத்துடன் 8 மரணங்களும் பதிவாக இருக்கின்றன. அதிகபட்சமாக நுவரெலியா மாவட்டத்தில் 7,288 பேரும், கண்டி மாவட்டத்தில் 5,371 பேரும், ரத்தினபுரி மாவட்டத்தில் 2,487 பேரும் பாதிக்கப்பட்டிருப்பதான தகவல்களும் வெளியிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அண்மை காலமாக இந்த மழை காரணமாக பல்வேறு பிரதேசங்களில் மண் சரிவு அபாயமும் ஏற்பட்டிருந்தது. இதனால் அனாவசியமான பயணங்களை தவிர்க்க வேண்டும் என்ற வேண்டுகோளும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே மக்கள் இந்த வழிமுறைகளை பின்பற்ற வேண்டியதன் அவசியம் குறித்தும் கருத்துக்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. மலையகத்தில் தொடரும் மழை மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிப்பு, மாணவர்களுடைய வருகையில் வீழ்ச்சி, நீர்த்தேக்கங்களுடைய நீர்மட்டம் உயர்வு என்பதான ஒரு செய்தியும் இன்றைய தினம் தமிழரின் பத்திரிகையின் உட்பக்கத்தில் பிரசுரமாக இருக்கிறது. பல்வேறு முக்கியமான விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன. நுவரெலியா மாவட்டத்துக்குட்பட்ட மஸ்டெலியா பிரதேச சபை பகுதிகளில் நேற்று முன்தினம் நள்ளிரவு முதல் மிதமான மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக ஹட்டன் வலயத்துக்குட்பட்ட அனைத்து பாடசாலைகளிலும் மாணவர் வருகையில் வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. மேலும் தொடர்ந்து வரும் கனமழையால் நீர்த்தேக்கங்களுடைய நீர்மட்டம் வெகுவாக உயர்ந்து வருகிறது. இதற்கிணங்க மவுசாக்கலை, காசல்ட்ரி, லக்ஸப்பான, பால்பிட்டிய, நவராட்சப்பான, கலுகல, விமல் சுரேந்திர, கன்யோன், புரோட்லாண்ட் மற்றும் மேல் கொத்மலை ஆகிய நீர்த்தேக்கங்களுடைய வான்கதவுகள் திறக்கப்பட்டு மேலதிக நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. குறிப்பாக மவுசாக்கலை, காசல்ட்ரி ஆகிய நீர்த்தேக்கங்களுடைய நீர் மூலம் நீர் மின்சார உற்பத்தியும் அதிகரிக்க பட்டிருக்கிறது. இந்த 2 நீர்த்தேக்கங்களுடைய நீர் மூலம் கன்யோன் நீர்மின் நிலையம், விமல சுரேந்திர நீர்மின் நிலையம், லட்சப்பான நீர்மின் நிலையம், பல்பெட்டிய நீர்மின் நிலையம், நவலட்சப்பான நீர்மின் நிலையம், புரோட்லாண்ட் நீர்மின் நிலையம், கலுகல நீர்மின் நிலையம் ஆகியவற்றில் நீர் மின் உற்பத்தி இடம்பெற்று வருகிறது. தொடர்ந்தும் மத்திய முறை நாட்டில் நுவரெலியா மாவட்டத்தில் விட்டு விட்டு கனமழை பெய்து வருவதால் பெருந்தோட்ட தொழிலாளர்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. பண்ணையாளர்களுடைய விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் இந்த பகுதியில் அனைத்து ஆறுகள், ஓடைகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகளில் நீர் வரத்து அதிகரித்து வரப்பட்டிருக்கிறது. நல்ல தண்ணி சிவனோலப்பாதிமலைக்கு வீதியில் மண் சரிவு, போக்குவரத்து தடை என்பதான செய்தியும் இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரசுரமாக இருக்கிறது. மத்திய மலைநாட்டில் தொடர்ச்சியாக பெய்து வருகின்ற இந்த கடும் மழை காரணமாக நல்ல தண்ணி சிவனொழி பாதமலை வீதி அகலக்கணுவ பகுதியில் மண்மேடு சரிந்து விழுந்ததில் அந்த பாதை தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து கருத்து தெரிவித்த ஹட்டன் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் பிரதீப் வீரசேகர தொடர்ச்சியான கனமழையால் மண் சரிவு ஏற்பட்டுள்ளதாகவும் அதன் காரணமாக சிவனொழி பாதமலை செல்லும் பிரதான பாதையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். பாதையில் சரிந்து விழுந்திருக்கிற மண்ணை அகற்றி போக்குவரத்தை வளமிகை கொண்டு வருவதற்கு அதிகாரிகள் குழு சம்பவ இடத்துக்கு அனுப்பப்பட்டிருப்பதான விடயங்களையும் அவர் இதில் தெரிவித்திருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மக்கள் இந்த விடயங்கள் குறித்து மிக அவதானமாக செயல்பட வேண்டும் என்ற வேண்டுகோள்களும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதே சந்தர்ப்பத்தில் மற்றொரு பிரதான விடயம் குறித்தும் தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. நாட்டில் தீவிரமடையும் டெங்கு நோய் தாக்கம், இதுவரையில் 88,088 பேருக்கு டெங்கு நோயாளிகள் பதிவு என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. 2026 ஆண்டில் இதுவரை 88,088 டெங்கு நோயாளிகள் நாட்டில் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு நோய் கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களை மேற்கோள் காட்டியே அந்த செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. எனவே இந்த சீரற்ற காலங்களுடைய தாக்கம் குறித்து மக்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். பல உயிர்களை நாங்கள் இழந்திருக்கிறோம். எனவே இதன் காரணமாக இந்த விடயத்தினை நாங்கள் மிக கரிசனையோடு நடைமுறைப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது என்ற விடயத்தையும் நாங்கள் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். நாட்டின் பல பகுதிகளிலும் இவ்வகையான நிலைமை காணப்படுகிறது. ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் வேகமாக அதிகரித்திருந்ததாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்திருக்கிறது. ஜூலை மாதத்தில் மாத்திரம் 29,975 பேருக்கு டெங்கு தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஆகஸ்ட் மாதத்தின் முதல் வாரத்தில் மாத்திரம் 2,739 புதிய நோயாளர்கள் பதிவாகியிருக்கிறார்கள். மேல் மாகாணமே அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ள பகுதியாக காணப்பட்டிருப்பதுடன் இங்கு மொத்த டெங்கு நோயாளர்களுடைய எண்ணிக்கை 46,651 என தேசிய டெங்கு நோய் கட்டுப்பாட்டு பிரிவு சுட்டிக்காட்டியிருக்கிறது. கம்பா மாவட்டத்தில் 11,739 தொற்றாளர்களும் கொழும்பு மாவட்டத்தில் 17,490 தொற்றாளர்களும் பதிவாக இருக்கிறார்கள். கண்டி மாவட்டத்தில் 6,195 தொற்றாளர்களும் மாத்தறை மாவட்டத்தில் 5,910 தொற்றாளர்களும் களுத்துறை மாவட்டத்தில் 5,753 தொற்றாளர்களும் பதிவாக இருக்கிறார்கள். அத்துடன் ஆண்டில் இதுவரை 63 டெங்கு மரணங்கள் பதிவாக இருக்கின்றன. நாட்டில் டெங்கு நோயால் ஏற்படும் இறப்பு வீதம் தற்பொழுது அதிகரித்த வண்ணம் இருக்கிறது என்பதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் 137 சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுகள் அதிக ஆபத்துள்ள பகுதிகளாகவும் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. எனவே இந்த சீரற்ற காலநிலை, அதுபோல தற்பொழுது மாணவர்களுடைய பரீட்சை நிலைமை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த விடயங்கள் அனைத்தையும் கருத்தில் கொண்டு மிக அவதானமாக செயல்பட வேண்டும் என்ற வேண்டுகோள்கள் அவரால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ரத்தினபுரி மாவட்ட அந்தரத்தத்தில் 551 குடும்பங்களில் 2,290 பேர் பாதிப்பு என்பதான ஒரு செய்தியும் இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையுடைய 10 பக்கத்தில் பிரசுரமாக இருக்கிறது. ரத்தினபுரி மாவட்டத்தில் அண்மையில் ஏற்பட்ட கடும் மழை காரணமாக பல்வேறு அனர்த்த நிலைமைகளில் 551 குடும்பங்களில் 2,290 நபர்கள் அனர்த்த நிலைமைக்கு ஆளாகியுள்ளதாக ரத்தினபுரி மாவட்ட செயலாளரும் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ கமிட்டியினுடைய தலைவருமான MP லலித் ஆனந்த் இதனை தெரிவித்திருக்கிறார். ரத்தினபுரி மாவட்டத்தில் 18 பிரதேச செயலக பிரிவுகளில் 6 பிரதேச செயலக பிரிவுகளில் அனர்த்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இந்த மாவட்டத்தில் 575 கிராம சேவகர் பிரிவுகள் உள்ளதுடன் அவற்றில் 37 கிராம சேவக பிரிவுகளில் அனர்த்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே பல்வேறு நடவடிக்கைகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் அதற்கு ஒத்துழைப்பாக இவற்றை செயற்படுத்த வேண்டிய அவசியம் குறித்தும் இங்கு சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக நாங்கள் மற்றொரு பிரதான விடயம் குறித்து அவதானம் செலுத்தி வருகின்றோம். பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் பல்வேறு முக்கியமான விடயங்கள் நடந்து வருகின்றன. பல்வேறு தரப்பினரும் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அது குறித்த செய்திகளுக்கு நாங்கள் முக்கியத்துவம் வழங்கலாம். இன்றைய தினம் தமிழன் பத்திரிகையுடைய 3 பக்கத்தில் ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. இரு திருத்த சட்ட மூலங்கள் பாராளுமன்றில் நிறைவேற்றம் என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. விலங்குகள் திருத்த சட்டம் மூலம் மற்றும் தேசிய நீர் வழங்கல் வடிகால் சபைகள் சபையினுடைய திருத்த சட்டம் மூலமாக இரு சட்ட மூலங்கள் பாராளுமன்றத்தில் நேற்று 6 தேதி நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. குறித்த இரண்டு சட்ட மூலங்கள் தொடர்பான 2 மதிப்பீட்டு விவாதம் நேற்று பிற்பகல் 11:45 மணி முதல் 5:40 மணி வரை இடம்பெற்றிருந்தது. விலங்குகள் திருத்த சட்ட மூலத்தை கமத்தொழில் கால்நடை வழங்கல் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் 2026 7 மாதம் 21 தேதி அன்று பாராளுமன்றத்தில் 3 மதிப்பீட்டுக்காக சமர்ப்பித்திருந்தார். இந்த சட்ட மூலத்தின் மூலம் இதற்கு முன்னர் மாடுகள் மற்றும் எருமைகளை போக்குவரத்து செய்வதற்கு மட்டுமே பொருத்தியிருந்த சட்ட ஏற்பாடுகளை மேலும் பல வகையான விலங்குகளுக்கும் விரிவுபடுத்துவதற்கு முன்மொழியப்பட்டிருக்கிறது. இதற்கமைய எதிர்காலத்தில் பன்றிகள் செம்மறியாடுகள் மற்றும் வெள்ளாடுகளை போக்குவரத்து செய்யும் பொழுது உரிய அனுமதி பத்திரத்தை பெற்றிருப்பது கட்டாயமாக்கப்படுவதுடன் விலங்குகளிடமிருந்து மனிதர்களுக்கு பரவக்கூடிய நோய்கள் பரவுவதை தடுப்பது இதனுடைய பிரதான நோக்கமாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. தேசிய நீர்வளங்கள் வடிகால் சபை சபையினுடைய திருத்தச் சட்டம் மூலம் வீடமைப்பு நிர்மாணிப்பு மற்றும் நீர்வளங்கள் அமைச்சரினால் 2026 ஏழாம் மாதம் 21ஆம் தேதி அன்று பார்லிமன்றத்தில் முதலாம் மதிப்பீட்டுக்காக சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த சட்ட மூலத்தின் மூலம் தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சேவைகள் சபையினுடைய நிறுவன ரீதியான செயற்திட்டத்தினை மேம்படுத்தல், நீர்வளங்கள் சேவைகளுடைய முகாமைத்துவத்தை மேலும் ஒழுங்குபடுத்தல் மற்றும் சபையின் பொறுப்புகளை விரிவுபடுத்தல் ஆகியவை நோக்காக கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இரு திருத்த சட்ட மூலங்கள் பார்லிமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருப்பதை மையப்படுத்திய அந்த செய்தியும் இவ்வாறு பிரசுரமாக இருக்கிறது. 1.6 கோடியை தாண்டிய நோர்வுட் ஆஸ்பிஸ்ம கொள்ளை, மேலும் 3 அதிகாரிகளுக்கு வலைவீழ்ச்சி என்பதான ஒரு செய்தியும் இன்றைய தினம் பத்திரிகைகளின் உட்பக்கத்தில் பிரசுரமாக இருக்கிறது. நோர்வுட் பிரதேச செயலகத்தினுடைய ஆஸ்பிஸ்ம பயனாளிகளுடைய பண மோசடி 162 மில்லியன் ரூபாவாக அதிகரித்துள்ளதாக விசாரணையில் அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. இந்த பண மோசடியில் அலுவலகத்தைச் சேர்ந்த மேலும் 3 அதிகாரிகள் ஈடுபட்டிருந்தமை தெரிய வந்ததை அடுத்து இந்த விவகாரம் குறித்து விரிவான விசாரணை கோரி நோர்வுட் பிரதேச செயலாளர் சமீரா கம்லத் நேற்று 6ஆம் தேதி ஹட்டன் போலீஸ் நிலைய சிறப்பு புலனாய்வு பிரிவில் முறைப்பாடு அளித்துள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். முன்னதாக பிரதேச செயலாளர் அளித்த முறைப்பாட்டின் பேரில் நோர்வுட் பிரதேச செயலகத்தினுடைய பொறுப்பில் இருந்த 2 பெண்கள் ஹட்டன் போலீசாரினால் கைது செய்யப்பட்டு ஹட்டன் மாவட்ட நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டிருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து அந்த 2 சந்தேக நபர்களையும் இந்த மாதம் 11ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டிருந்தது. பயனாளிகள் தங்களுக்கு இழப்பீட்டுத் தொகை கிடைக்கவில்லை என்று நுவரெலியா மாவட்ட செயலாளர் துஷாரி தென்னக்கொண்டு அனுப்பிய அனாமதிய கடிதத்தினுடைய அடிப்படையில் இந்த மோசடி அம்பலமானதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி மாவட்ட செயலாளர் சந்தேகத்திற்குரிய இருவரையும் மாவட்டத்தினுடைய பிற பிரதேச செயலாளர்களுக்கு பிரதேச செயலங்களுக்கு இடமாற்றம் செய்ததுடன் 2023 முதல் 2025ஆம் ஆண்டுக்குள் ஒரு சிறப்பு தணிக்கை விசாரணை நடத்துவதற்காக நுவரெலியா மாவட்டம் நிதி அமைச்சகத்தினுடைய தணிக்கை பிரிவுகளைச் சேர்ந்த 10 அதிகாரிகள் கொண்ட குழுவையும் நியமித்திருந்தார். தணிக்கை அதிகாரிகள் பிரதேச செயலகத்தை தங்கி அது தொடர்பான விசாரணைகளை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். மேலும் அந்த அலுவலகத்தின் கீழ் பணியாற்றும் அனைத்து கிராம சபை அதிகாரிகள், இழப்பீட்டு பிரிவின் பிற அதிகாரிகள் மற்றும் பல பயனாளிகளுடைய வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விசாரணையில் இழப்பீட்டுத் தொகை கிடைக்காதது குறித்து விசாரிக்க பயனாளிகள் அலுவலகத்தில் சென்றபொழுது எனக்கு பணம் கிடைத்தால் அதை உங்கள் கணக்கில் வரவு வைத்து விடுவேன், மீண்டும் அலுவலகத்துக்கு வராதீர்கள் என்று சந்தேக நபர்கள் பயனாளிகளை மிரட்டியிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. மேலும் சந்தேக இழப்பீட்டுத் தொகையை தங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடைய கணக்குகளில் வரவு வைத்ததாகவும், தனிப்பட்ட பண பரிமாற்றம் மூலம் கடனாக வழங்கியதாகவும், அவ்வாறு பணம் பெற்றவர்களிடமிருந்து வட்டியின்றி மாதாந்த தொகையை தவணைகளில் வசூலித்ததாகவும் விசாரணைகளில் தெரியவந்திருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கிடையில் நோரலியா மாவட்டத்தில் உள்ள 10 பிரதேச செயலகங்கள் இழப்பீட்டுத் தொகை, திவிநகும மானியங்கள், சமூர்த்தி கொடுப்பனவுகள் மற்றும் COVID-19 பெருந்தொற்றினுடைய பொழுது அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட 1 லட்சம் ரூபாய் ஆகியவற்றை தராமல் நிலுவையில் வைத்திருப்பதும் தற்பொழுது கண்டறியப்பட்டிருக்கிறது. 5000 ரூபாய் படியும் இதர சலுகைகள் முறையாக வழங்கப்பட்டுள்ளதா என்பதை விசாரிக்க ஒரு சிறப்பு தணிக்கை குழுவை நியமிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக நோரலியா மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவினுடைய தலைவரும் பார்லிமன்ற உறுப்பினருமான மஞ்சள சுரவீர் ஆராய்ச்சி தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களுக்கும் இன்றைய தினம் பத்திரிகைகள் முக்கியத்துவம் வழங்கியிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுபோலவே பார்லிமன்றத்திலும் இன்னும் பல விடயங்கள் குறித்து கருத்துக்கள் வெளியிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தமிழ் மக்கள் பிரதிநிதிகள் பலரும் சபையில் நேற்றைய தினமும் உரையாற்றி இருக்கின்றார்கள். சாணக்கியன் எம்பி ஒரு கருத்தினை தெரிவித்திருக்கின்றார். ராணுவ ஆக்கிரமிப்பு இருக்கின்ற காணிகளை உரிமையாளர்களிடம் மீள ஒப்படைக்க வேண்டும் என்பதான கருத்து அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். இன்றைய தினம் தமிழன் பதிலுடைய 6ஆம் பக்கத்தில் அது குறித்த செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. வடக்கு கிழக்கில் யுத்த கால சூழ்நிலையை அடிப்படையாக கொண்டு அதி உயர் பாதுகாப்பு வலயங்களாக அறிவிக்கப்பட்ட பகுதிகளை தற்போதைய சூழ்நிலையில் தொடர்ந்து அதே வகையில் வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை பாதுகாப்பு சார் ஆலோசனை குழு கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்டது முக்கிய கருத்தாக இருக்கிறது. எனவே இதுகுறித்து பல்வேறு கருத்துக்கள் அவரால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ராணுவ ஆக்கிரமிப்பு இருக்கின்ற காணிகளை உரிமையாளர்களிடம் மீள ஒப்படைக்க வேண்டும் என குறிப்பிட்ட அவர், வடக்கு கிழக்கு மாகாணங்களில் ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள காணிகள் தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சரிடம் முன்வைத்த கேள்வியின் பொழுதே இதனை பிரதானமாக சுட்டிக்காட்டியிருந்தார். பல்வேறு தகவல்கள் அவரால் வெளியிடப்பட்டிருந்தது. மேலும் J-252, J-256 உள்ள பலாலி பகுதிகளிலும் J-246, J-248, J-257 ஆகிய மயிலிட்டி பகுதியில் அமைந்திருக்கின்ற மத தலங்களுக்கு பொதுமக்கள் செல்ல முடியும் என அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் நடைமுறை நிலைமை முற்றிலும் வேறுபாடாக இருக்கிறது. புனித செபஸ்தியார் ஆலயம், மயிலிட்டி ரோமான் கத்தோலிக்க பாடசாலை, வசாவிலான் வேலுப்பிள்ளை வித்தியாலயம் உள்ளிட்ட இடங்களுக்கு செல்ல முடியாத நிலை தொடர்கிறது. வருகிறது. இது குறித்து பல்வேறு தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. புனித செபஸ்தியார் தேவாலயம் இருந்த இடமே இன்று இல்லாத நிலையில் அங்கு வழிபடுவதற்கு மதத்தலம் உள்ளது என கூறுவது உண்மைக்கு புறம்பானதாகவும், காணி கோரி விண்ணப்பித்திருக்கின்ற 44 பேரில் வரும் 11 பேருக்கு மட்டுமே காணி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது காணி உரிமையாளர்களுடைய நியாயமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் அணுகுமுறையாக இல்லை என்ற விடயத்தையும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். மேலும் கிளிநொச்சி மாவட்டத்தில் சுமார் 80 லட்சம் ரூபாய் செலுத்தி தனியார் காணிகளை பெற்றுக் கொள்ளலாம் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. இங்கு எழும் அடிப்படை கேள்வி என்னவென்றால், தனியார் காணிக்குள் ராணுவத்தினருக்கு கட்டிடங்களை நிர்மாணிக்க அனுமதி வழங்கியது யார்? உரிமையாளர்களுடைய அனுமதியின்றி தனியார் காணிகளில் கட்டிடங்களை நிர்மாணித்துவிட்டு பின்னர் அதற்காக 80 லட்சம் ரூபாய் செலுத்திய காணி அரசிடம் ஒப்படைக்குமாறு கூறுவது எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாத செயற்பாடாகும். எனவே வடக்கு மற்றும் கிழக்கு மக்களுக்கு சொந்தமான தனியார் காணிகள் எந்தவித தாமதமும் இன்றி, எந்த நிபந்தனையும் இன்றி அவற்றின் உரிமையாளர்களிடம் மீள ஒப்படைக்கப்பட வேண்டும் என்ற வேண்டுகோள் அவரால் நேற்றைய தினம் சபையில் முன்வைக்கப்பட்டிருந்ததையும் இன்றைய தினம் பத்திரிகைகள் பிரதானமாக தந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் தமிழ் மக்கள் பிரதிநிதிகள் பலரும் நேற்றைய தினம் சபையில் தெரிவித்திருந்த கருத்துக்கள் குறித்து நாங்கள் அடுத்ததாக பார்க்கலாம்.
2: திணைக்களத்தை கிளிநொச்சிக்கு இடமாற்றம் செய்யும் நடவடிக்கை இதுவரை நடைமுறைப்படுத்தப்படாமைக்கு காரணம் என்ன? வன்னி பிராந்திய மன்னார் வவுனியா முல்லைத்தீவு கிளிநொச்சி விளையாட்டு வீரர்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்த இடமாற்றம் உடனடியாக சாத்தியமாக கௌரவ அமைச்சர் அவர்கள் சம்பந்தப்பட்ட அமைச்சு மற்றும் வடமாகாண அதிகாரிகளுடன் இணைந்து அவசர நடவடிக்கை எடுப்பாரா? வடமாகாண விளையாட்டு திணைக்களத்தை கிளிநொச்சிக்கு இடமாற்றம் செய்யும் பணிகள் எப்போது ஆரம்பிக்கப்பட்டு நிறைவு செய்யப்படும் என்பதை கால அவகாசத்தை சபைக்கு அறிவிக்க முடியுமா?
3: மக்களின் ஆரோக்கியம், வாழ்க்கை தரம் மற்றும் எதிர்கால பாதுகாப்பு நேரடியாக தொடர்புடைய அடிப்படை உரிமையாகும். எனவே திருகோணமலை மாவட்ட மக்களுக்கு நிலையான குடிநீர் வசதியினை வழங்குவது இந்த அரசாங்கத்தினுடைய முக்கிய பொறுப்பாக காணப்படுகின்றது. சில பகுதிகளிலே இடைவேளை குடிநீர் விநியோகம், அதாவது ஒரு நாள் இரண்டு நாள் விட்டு நீர் வழங்குகின்ற ஒரு நிலைப்பாடு காணப்படுகின்றது. மக்கள் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்வதிலே பல சிரமங்களை பெற வேண்டிய ஒரு நிலைப்பாட்டிலே இருக்கின்றார்கள் என தொடர்ந்து எங்களுடைய இந்த பிரதேச மக்கள் இந்த குடிநீர் சம்பந்தமாக பல பிரச்சனைகளை அவர்கள் எதிர்நோக்குகின்றார்கள். ஆகையால் அரசாங்கம் என்ற அடிப்படையிலே இதற்கான நடவடிக்கைகளை முன்முறைப்படுத்தி இந்த வேலை திட்டத்தை ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும்.
4: தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபையினால் முன்னெடுக்கப்பட்ட யாழ்ப்பாணம் கிளிநொச்சி நீர்வளங்கள் மற்றும் சுகாதார திட்டத்தின் கட்டுமான பணிகள் நிறைவடைந்து தற்போது நீர் விநியோக பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை ஒரு முக்கியமான முன்னேற்றமாகும். இதற்காக சம்பந்தப்பட்ட அமைச்சுக்கும் தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபைக்கும் எனது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது ஒரு ஆரம்பம் மட்டும்தான். தற்போது யாழ்ப்பாண மாவட்டத்தில் தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபையின் மூலம் சுமார் 5.25 வீதமான மக்களுக்கு குடிநீர் வழங்கப்படுகின்றது. அதாவது 94 வீதத்துக்கு மேற்பட்டவர்களுக்கு நாங்கள் இன்னும் குடிநீரை வழங்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஏனைய மாவட்டங்களுடன் ஒப்புடுகையில் இது மிகவும் குறைவான ஒரு நிலைப்பாடாகும். ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ள பிரதான நீர் விநியோக கட்டமைப்பின் பயனை அதிகமான மக்களிடம் கொண்டு செல்வதே நமது அடுத்த முக்கியமான இலக்காக இருக்க வேண்டும்.
0: பாராளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடைக்கலநாதன், இம்ரான் மஹ்ரூப் மற்றும் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி ஆகியோர் தெரிவித்திருந்த கருத்துக்கள் குறித்து நாங்கள் பார்த்திருந்தோம். இன்னும் பலரும் நேற்றைய தினம் சபையில் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார்கள். அது குறித்து நாங்கள் தொடர்ந்தும் பார்க்கலாம் இந்த விளம்பரடி வழியின் பின்னர்.

குளம்பரடிவிளையின் பின்னர் சுயாதீன செய்தி பரவிருக்கின்றோம். இன்றைய தினம் தினகரன் பத்தினுடைய பிரதான தலைப்புச் செய்தி பின்வருமாறு அமைந்திருக்கிறது. இனவாதத்தை முன்னிலைப்படுத்தி அரசாங்கம் செயற்படவில்லை. கடந்த கால அரசாங்கமே இனப்பிரச்சினை இனப்பிளவுகளை உருவாக்கியது. சபையில் பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருண ஜெயசேகர கருத்து என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. சமஷ்டி 13வது திருத்தம் பற்றி பேசாதது போதும், வடக்கில் எமக்கே ஆதரவு, சிறந்த வேலை திட்டங்களையும் முன்னெடுக்கிறோம் என்ற விடயங்கள் அவருடைய கருத்தை மேற்கோள் காட்டிய உப தலைப்புகளாக பிரசுரமாக இருக்கின்றன. பாராளுமன்றத்தில் நேற்று வாய்மூல விடைக்கான வினாக்கள் விலையின் பொழுது ஐக்கிய மக்கள் சக்தியுடைய பாராளுமன்ற அஜித் பி பேரா எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே இது தொடர்பான கருத்துக்களை அவர் தெரிவித்திருக்கின்றார். பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருண் ஜெயசேகர, கடந்த காலங்களில் நீங்கள் அதிகாரத்தில் இருந்த பொழுது இனப்பிரச்சினை ஏற்படுத்துவதற்காகவே இனங்களுக்கு இடையில் பிளவுகளை ஏற்படுத்தினீர்கள். எனினும் எமது அரசாங்கம் இனப்பிரச்சினைக்கான விடயங்கள் தொடர்பாக மிகவும் உன்னிப்பாக அவதானித்து செயற்படுகிறது என்ற விடயத்தினை அவர் சுட்டிக்காட்டி பேசியிருந்தார். இன்னும் பல்வேறு விடயங்கள் அவரால் தெரிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக நான் கடந்த வாரத்தில் முல்லைத்தீவு, மன்னார், யாழ்ப்பாணம் போன்ற வடக்கினுடைய பல பகுதிகளுக்கு விஜயம் செய்திருந்தேன். பல்வேறு வேலை திட்டங்கள் தொடர்பில் மக்களோடு கலந்துரையாடினேன். அப்பி வேணுவின் அப்பி நிதியத்தை அந்த மக்களின் நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்த முடியாது. அதற்காக எமக்கு வேறு நிர்வாக வியூகம் ஒன்று இருக்கிறது. நீங்கள் ஒன்றை அவதானிக்க வேண்டும். ஜனாதிபதி யாழ்ப்பாணத்துக்கு சென்ற பொழுது அந்த மக்களுடைய வரவேற்பு, அன்பு, பிணைப்பு எவ்வாறு இருந்தது என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். நாங்கள் 13வது திருத்தத்தையோ அல்லது சமஷ்டியோ வழங்கப் போவதாக தெரிவித்துக் கொண்டோ வடக்கு மக்கள் மத்திக்கு செல்லவில்லை. நாங்கள் அரசாங்கத்திடம் இருக்கின்ற வேலை திட்டத்தையே எடுத்து சென்றோம். அதனால் சபையில் கேள்விகள் எழுப்பும்பொழுது அறிவுபூர்வமாக சிந்தித்து அதனை கேட்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். வடக்கில் மீண்டும் ஒரு யுத்தம் இடம்பெறாதவாறு பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பதே அனைவருடைய நிலைப்பாடாக இருக்கிறது. அதற்காக அப்பி வேணுவின் அப்பி நிதியம் ஊடாக எவ்வாறான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என அரசாங்கம் எதிர்பார்த்திருக்கிறது என்றும் அஜித் பி பெரேரா கேள்வி எழுப்பியிருந்தார். அதற்கும் பிரதியமைச்சர் பதிலளித்திருந்தார். குறிப்பாக 2008 2 மாதம் 19ஆம் தேதி என்று 2008 ஆண்டினுடைய 6ஆம் இலக்க சட்டத்தினுடைய பிரகாரம் அப்பி வினுவின் அப்பி நமக்காக நாம் உருவாக்கப்பட்டது. அந்த நிதியத்தின் தற்போதைய கையிருப்பு தொடர்பாகவும் ஒரு கருத்துக்களை வெளியிட்டிருந்ததை காணக்கூடியதாக 19.86 பில்லியன் ரூபாவாக மதிப்பிடப்பட்டிருக்கிறது. முப்படையினர் மற்றும் போலீஸ் உத்தியோகத்தர்களுடைய நலனை கருத்தில் கொண்டு இந்த நிதியத்தின் மூலமாக பல நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. அதற்கமைய பகுதி அளவு அல்லது முழுமையான வீட்டு நிர்மாணத்திற்காக விசேட குணப்படவுகள் வழங்கப்பட இருக்கின்றன. அதுபோல ராணுவத்தினருக்காக உருவாக்கப்பட்ட

0: அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இதுவரை 160,000 பேர் சொத்து விவரங்கள் சேகரிப்பின் சமர்ப்பிப்பு என்பதாகவும் அதற்கு உபத்தலைப்படப்பட்டிருக்கிறது. லஞ்ச ஊழல் ஆணைக்குழுடைய உத்தியோகபூர்வ இணையதளத்தில் சொத்து மற்றும் பொறுப்பு தொடர்பான விவரங்களை பகிரங்கப்படுத்தும் பொழுது அரசு அதிகாரிகளின் விவரங்களை பொதுமக்கள் பார்வையிடுவதற்கு சில வரையறைகள் விதிக்கப்படும் என சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க நேற்று தினம் சபையில் உரையாற்றுகின்ற பொழுது தெரிவித்திருக்கிறார். பல்வேறு முக்கியமான தகவல்கள் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஆவணங்கள் ஊடாக கோப்புகளை கையளிக்கும் பொழுது முறைமைக்கு மாறாக இலத்திரனில் மயப்படுத்தப்பட்ட முறைமைக்கு அமைய விவரங்களை சமர்ப்பிக்கும் வகையில் கடந்த
1: தூஷண விரோதி பணத அங்க ஜனதா பிரவேசியான
0: சட்டத்தின் பிரகாரம் பொதுமக்கள் பிரவேசத்துக்காக இந்த விவரங்கள் லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய ஆணைக்குழுடைய உத்தியோகபூர்வ இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்ற சொத்து மற்றும் பொறுப்புகள் தொடர்பான விவரங்களை சில தரப்பினர் மற்றும் ஊடகங்கள் என தம்மை குறிப்பிட்டுக் கொள்ளும் தரப்பினர் திரிவுபடுத்தி போலியான செய்திகளை வெளியிடுவதை அவதானிக்க முடியதாக இருக்கிறது. அந்த வகையில் விவரங்களை வெளிப்படுத்தும் பொழுது சில வரையறைகளை கையாள்வதற்கு லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தீர்மானித்திருக்கிறது. மக்கள் பிரதிநிதிகள் தொடர்பான விவரங்களையும் அவர்களுடைய சொத்து மற்றும் பொறுப்பு தொடர்பான விவரங்களையும் அறிந்து கொள்ளும் உரிமை நாட்டு மக்களுக்கு உண்டு. எனினும் அரசு அதிகாரிகளுடைய தனிப்பட்ட விவரங்கள் தொடர்பான வெளிப்படுத்தலின் பொழுது முழுமையான விவரங்களை வழங்க வேண்டுமா என்பது குறித்து ஆராய வேண்டும். ஏனெனில் தனிப்பட்ட விவரங்களை கொண்டு அரசு அதிகாரிகளுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் ஒரு தரப்பினர் செயற்பட்டுள்ளதாக முறைப்பாடுகள் கிடைத்திருக்கின்ற விடயத்தினையும் அவர் இதன் பொழுது சுட்டிக்காட்டியிருந்தார். பிரதியமைச்சர் மதுர செனவிரத்னம் ஒரு விடயத்தினை சுட்டிக்காட்டியிருக்கிறார். லங்காதிபத்தினுடைய பிரதான தலைப்புச் செய்தியும் அதுவாக அமைந்திருக்கிறது. 3,791 விசேட வைத்திய நிபுணர்கள் வெளிநாடு சென்றிருக்கிறார்கள் என்ற விடயம் நேற்றைய தினம் சபையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. பாராளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை வாய்மூல விடைக்கான வினாக்கள் வழியில் தயாசிரி ஜெயசேகர் எம்பி வினவிய கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். அவர் அங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கின்ற பொழுது 2020 2025 ஆண்டு வரை மொத்தமாக 3,791 விசேட வைத்திய நிபுணர்கள் வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கிறார்கள். அவர்களில் அதிகமானவர்கள் விசேட வைத்திய பயிற்சியை பெற்றுக் கொள்வதற்காக சென்றிருக்கிறார்கள். சிறிய எண்ணிக்கையானவர்களே தங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்கும் வேலைவாய்ப்புகளுக்கும் சென்றிருக்கிறார்கள். அதேபோன்று வைத்திய சிகிச்சைகளுக்காகவும் சிலர் வெளிநாடு சென்றிருக்கிறார்கள் என்ற விடயத்தினை அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். அத்துடன் தற்போதும் வெளிநாடுகளுக்கு செல்ல வைத்தியர்கள் விண்ணப்பித்திருக்கிறார்கள். குறிப்பாக நிறுவன கட்டமைப்பு கோவை மற்றும் சுற்று நிருபத்திற்கு அமைய 280 வைத்தியர்கள் விண்ணப்பித்திருக்கிறார்கள் என்ற விடயத்தினையும் அவர் இதன் பொழுது சுட்டிக்காட்டியதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக விசேட வைத்திய நிபுணர்கள் இரவு நேரங்களில் தங்குவதற்கு பொருத்தமான இடமில்லை. சில வேளைகளில் அவர்கள் தங்களுடைய வாகனங்களிலேயே இரவை கழித்து வருகிறார்கள். அதனால் தற்போது அது தொடர்பாகவும் நாங்கள் கவனம் செலுத்தி வருகிறோம் என்ற விடயத்தினையும் அவர் இதன் பொழுது சுட்டிக்காட்டி பேசியிருந்தார். அந்த தகவல்களோடு இன்றைய சுயாதீன செய்தி பார்வை நிறைவுக்கு வருகிறது. நாளை தினமும் சுயாதீன செய்தி பார்வையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
2: நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை. சுயாதீன செய்தி பார்வை வசந்தம் FM

0: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகுரோசிவ்
3: கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
4: நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை பொழுது வணக்கம். சந்தோஷமான உற்சாகமான காலை பொழுது உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்று வெள்ளிக்கிழமை, இன்று வாரத்தின் இறுதி நாளை சந்திக்க போகின்ற நாளாக இருக்க போகிறது. ஆக வெள்ளிக்கிழமை நாளில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்படியே வேலைக்கு போய் கொண்டிருப்பீங்க, நிறைய பேர் வீட்டில் இப்போதான் வேலையெல்லாம் செய்யறதுக்கு ஆரம்பிச்சிருப்பீங்க. சந்தோஷமாக வேலை செய்யுங்கள், சந்தோஷமான நாளாக இன்றைய நாள் அமைய போகிறது. வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியில் நடந்து கொள்ளுங்கள். ஏராளமான தகவல்கள், நிகழ்வுகள், பல விஷயங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது சொந்தங்களே. நேற்று தினம் சீட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தி உத்தரவு சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் அதற்கு உத்தரவுக்கான வெற்றி முடிவுகளை பார்ப்போம். 3071 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து பி, வெற்றி இலக்கங்கள் 9, 28, 46, 76. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து பி, வெற்றி இலக்கங்கள் 9, 28, 46, 76. 200,000 பரிசுகள், 2 வெல்ல பெற்றுக்கிறது. மொத்தமாக 73,12,960 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்க பெற்றுக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 6,34,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலுப்புக்கான ஊதா நிற அத கோடிபத்தி அச்சிடப்பட்ட லொத்த டிக்கெட் அல்லது டிஎல்வி சிபேப்புடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்றே கொள்ளுணர்வு செய்யுங்கள். அடுத்து நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட ராசி அதிர்ஷ்டத்துக்கான வெற்றி முடிவுகள். 4,957 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ராசியாக மிதுன ராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 18, 30, 45, 59. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக மிதுன ராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 18, 30, 45, 59. 10,00,000 பரிசுகள், 2 வெல்ல பெற்றுக்கிறது. மொத்தமாக 1,76,55,800 ரூபாய் பெறுவதையான பண பரிசு பகிர்ந்தளிக்க பெற்றுக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 40,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலுப்புக்கான கருணிலிருந்த ராசி அதிர்ஷ்ட அச்சிடப்பட்ட லொத்த டிக்கெட் அல்லது டிஎல்பி ஸ்வீபேப்புடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்று கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட சூப்பர் போல் லொத்தருக்கான வெற்றி முடிவுகள். 3,245 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து வி, வெற்றி இலக்கங்கள் 14, 63, 69, 72. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து வி, வெற்றி இலக்கங்கள் 14, 63, 69, 72. சூப்பர் கேஷ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விஷட் இலக்கங்களாக 4, 0, 1, 0, 3. சூப்பர் கேஷ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விஷட் இலக்கங்களாக 4, 0, 1, 0, 3. நேற்று நாளில் 20,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2,00,000 பரிசுகள், 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக நேற்று நாளில் 83,36,400 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 6,50,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலுப்புக்கான இளஞ்சிவப்பு நிற சூப்பர் போல் அச்சிடப்பட்ட லொத்த டிக்கெட் அல்லது டிஎல்பி ஸ்வீபேப்புடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்றே கொள்ளுணர்வு செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட சனிதாளத்திற்கான வெற்றி முடிவுகள். 5,406 சீட்டிலுப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து கே, வெற்றி இலக்கங்கள் 14, 23, 29, 49. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து கே, வெற்றி இலக்கங்கள் 14, 23, 29, 46. லக்கி சான்ஸ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விஷட் இலக்கங்களாக 2, 2, 5, 9, 9. லக்கி சான்ஸ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விஷட் இலக்கங்களாக 2, 2, 5, 9, 9. 20,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2,00,000 பரிசுகள், 4 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 97,03,920 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 5,26,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலுப்புக்கான செம்மஞ்சள் நிற சனிதா அச்சிடப்பட்ட லொத்த டிக்கெட் அல்லது டிஎல்பி ஸ்வீபேப்புடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்றே கொள்ளுணர்வு செய்யுங்கள். அடுத்து நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட 2,421 சீட்டிலப்பு வாரத்துக்கான கப்ருக்குளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து எய்ச், சுப்பர் இலக்கம் 21, வெற்றி இலக்கங்கள் 17, 26, 43, 57. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எய்ச் சுப்பர் இலக்கம் 21, வெற்றி இலக்கங்கள் 17, 26, 43, 57. 200,000 பரிசுகள் 4 வெல்லப்பட்டிருக்கிறது. நேற்று நாளில் மொத்தமாக 1,26,47,250 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சுப பரிசாக 33,30,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலுப்புக்கான இளம் மண்ணிற கப்ரிக்காச்சிரை பெற்ற லொத்த டிக்கெட் அல்லது டிஎல்பி சிபேப்புடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்றே கொள்ளுணர்வு செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட 979வது சீட் இழப்பு வாரத்துக்கான சுபிதி தன சம்பதத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து இ, ஆங்கில எழுத்து இ வெற்றி இலக்கங்கள் 4, 1, 0, 4, 5, 1. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து இ வெற்றி இலக்கங்கள் 4, 1, 0, 4, 5, 1. நேற்று நாளில் 25,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 62,27,140 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 2,60,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலுப்புக்கான இளஞ்சிவப்பு நிற சுப்பிரிதன சம்பத லொத்த டிக்கெட்டினை இன்று கொள்ளுணர்வு செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட ஜாயசம்பதத்திற்கான வெற்றி முடிவுகள் 453வது சீட்டிலுப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து இ வெற்றி இலக்கங்கள் 0, 4, 5, 1. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து இ வெற்றி இலக்கங்கள் 0, 4, 5, 1. 2,50,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 29 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 65,99,760 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சீட்டிலுப்புக்கான சிவப்பு நிற அச்சிடப்பட்ட லொத்த டிக்கெட்டினை இன்றே கொள்ளுணர்வு செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட 1,075வது சீட்டிலப்பு வாரத்துக்கான சசிநிலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 6, 19, 30. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் 6, 19, 30. நேற்று நாளில் 2,00,000 பரிசுகள் 11 வெல்லப்பட்டுகிறது. மொத்தமாக 41,22,760 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சீட்டிலுப்புக்கான பச்சை நிற சசிரி அச்சிடப்பட்ட லொத்த டிக்கெட் அல்லது டிஎல்வி சிபேப்புடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்றே கொள்ளுணர்வு செய்யுங்கள். இவைகள் தான் நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: இயற்கையான அழகு இனி ரகசியம் அல்ல. வலுவான எலும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலை ஒளிவை உணருங்கள்.
1: மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
0: சாலையில் வாகனம் ஓட்டும் போது இருக்கை பாதுகாப்பு பட்டியை அணி அமரவாதீர்கள். இது உங்கள் உயிரை காக்க மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சியையும் பாதுகாக்க உதவும்.
2: பாதுகாப்பான பயணத்திற்கு
3: உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
4: காலை பொழுதின் உற்சாகம், வணக்கம். வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கீர்கள், சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கீங்க. ஒரு விடயம் இருக்குது, நீங்கள் அழகாக இருக்க வேண்டும், நீங்கள் செய்ய வேண்டியதுனால கிளிஃப் காலேஜ் நேச்சுரல் எடுத்துக்கொள்ளுங்கள். கிளிஃப் காலேஜ் நேச்சுரல் எடுத்துக்கொண்டா உங்களுக்கு இளமையான தோற்றம் கிடைக்கும். ஆஹா, அப்படி இருக்கும்போது நீங்க மிஸ் பண்றீங்க. இப்போது நீங்கள் காகில் சூட்ஸில் போயிட்டு பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல பாத்தீங்கன்னா இலங்கையில் இருக்கின்ற முன்னணி மருந்தகங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். கிளிஃப் காலேஜ் நேச்சுரலை நீங்கள் மறந்து விடுவதற்கு எப்போதுமே இளமையா இருக்கணும் இல்லையா? அதுதானே சந்தோஷம். நேற்று தினம் சீட்டிலக்கப்பட்ட தேசிய லொத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் சுப தவசாக் லொத்தருக்கான வெற்றி முடிவுகளை பார்ப்போம். 387வது சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ராசியாக ரிஷபராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 19, 27, 37. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக ரிஷபராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 19, 27, 37. நேற்று நாளின் சிறப்பு இலக்கங்களாக 5, 7, 4, 2. நேற்று நாளில் சிறப்பு இலக்கங்களாக 5, 7, 4, 2. நேற்று நாளில் 500,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 7 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 90,7,540 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து தங்க நாணயங்களும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட கோவிசு தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து எக்ஸ், வெற்றி இலக்கங்கள் 6, 24, 31, 46. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எக்ஸ், வெற்றி இலக்கங்கள் 6, 24, 31, 46. நேற்று நாளில் 2,50,000 பரிசுகள் 4 வெல்லப்பெற்றிருக்கிறது. மொத்தமாக 84,18,120 ரூபாய் பெறுவதையான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 7,62,92,243 ரூபாய் பெறுவதையான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட மகாஜன சம்பதளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 6,271 சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எஃப், வெற்றி இலக்கங்கள் 0, 2, 2, 1, 5, 8. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எஃப், வெற்றி இலக்கங்கள் 0, 2, 2, 1, 5, 8. நேற்று நாளில் 25,000 பரிசு 1 வெல்லப்பட்டிருக்கிறது. 1,00,000 பரிசுகள் 11 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 2,17,22,080 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,32,97,688 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட தனநிதான இல்லத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 2,301 சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எல், வெற்றி இலக்கங்கள் 4, 30, 63, 77. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எல், வெற்றி இலக்கங்கள் 4, 30, 63, 77. நேற்றைய நாளில் 2,00,000 பரிசுகள் 3 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 57,58,240 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 8,33,25,182 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட மெகா பவர் லத்திற்கான வெற்றி முடிவுகள் 2,619 சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எஸ், சூப்பர் இலக்கம் 7, வெற்றி இலக்கங்கள் 26, 58, 70, 76. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எஸ், சூப்பர் இலக்கம் 7, வெற்றி இலக்கங்கள் 26, 58, 70, 76. நேற்று நாளில் 20 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பெற்றிருக்கிறது. 2 லட்சம் பரிசுகள், 4 வெல்லப்பெற்றிருக்கிறது. மொத்தமாக 99,86,480 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த மெகா சூப்பர் பரிசாக 30,11,461,466 ரூபாயும், அடுத்த பவர் சூப்பர் பரிசாக 1 கோடி ரூபாயும், அடுத்த கிராண்ட் சூப்பர் பரிசாக மோட்டார் வாகனமும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அந்த ஹண்டலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 1580வது சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ராசியாக தனுசு ராசி தெரிவாகியிருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 5, 12, 14, 47. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக தனுசு ராசி தெரிவாகியிருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 5, 12, 14, 47. நேற்று நாளில் 10 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 25,000 பரிசுகள், 18 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 92,89,520 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 331,380 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அது சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 846வது சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எஃப், வெற்றி இலக்கங்கள் 2, 1, 5, 8. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எஃப், வெற்றி இலக்கங்கள் 2, 1, 5, 8. நேற்று நாளில் 51,46,000 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஜாயலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 539வது சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து பி, வெற்றி இலக்கங்கள் 3, 0, 3, 2. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து பி, வெற்றி இலக்கங்கள் 3, 0, 3, 2. நேற்று நாளில் 5 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள், 36 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 65,61,960 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள் தான் நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட தேசிய லோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

வேளைகளாக நல்ல நேரம் காலை 6 மணியிலிருந்து 7:34 வரை, ராகு காலம் காலை 10:34 12 மணி வரை, யமகண்டம் பிற்பகல் 3 மணியிலிருந்து 4:34 வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் கவனம், ரிஷபம் நட்பு, மிதுனம் நற்செயல், கடகம் போட்டி, சிம்மம் பக்தி, கன்னி இரக்கம், துலாம் வரவு, விருச்சிகம் சுபம், தனுசு உற்சாகம், மகரம் உழைப்பு, கும்பம் மறதி, மீனம் சிரமம். மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் கவனம், ரிஷபம் நட்பு, மிதுனம் நற்செயல், கடகம் போட்டி, சிம்மம் பக்தி, கன்னி இரக்கம், துலாம் வரவு, விருச்சிகம் சுபம், தனுசு உற்சாகம், மகரம் உழை.

காலையிலேயே உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலை பொழுதின் உற்சாகம் வணக்கம் வசந்தம். நீங்கள் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். 102.6 102.8 நல்ல வரிசையில் நீங்கள் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ள முடியும். அதே போன்று www.vasantham.fm.org என்ற இணையதளத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னாலும் ஒன்றில் மூலமாக இணைந்து கொள்ள முடியும். அப்படியே இன்றைய நாளுக்கான தகவல்கள் எல்லாமே உங்களுக்காக காத்திருக்கிறது. சிறப்பான தலைப்பும் உங்களுக்காக காத்திருக்கிறது. நேரத்தை பார்க்கலாம். நேரம் இப்போது 8:00.

காலை பொழுது உற்சாகம் வழக்கம் வசனம் கேட்டுக்கொண்டிருக்கீங்க. அச்சவில்லை அச்சவில்லை சொல்லபடி பாடெல்லாம் முடித்து வந்திருக்கிறது. சரி, இப்ப பாத்தீங்கன்னா ஏராளமான சொந்தங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது இன்றைய நாளுக்கான தலைப்பு என்னன்னு சொல்லி கட்டாயம் நான் சொல்கிறேன். தலைப்பு என்பது முக்கியம் இல்லையா? இன்றைய நாளுக்கான தலைப்பு சொன்னால் இன்றைய வெள்ளிக்கிழமை எல்லோரும் எதிர்பார்க்கிறீங்க. ஆக இன்றைய நாளுக்கான தலைப்பை நான் சொல்ல வேண்டும். சரி, பொறுமை. வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா பொறுமை என்பது முக்கியமான விடயம் இல்லையா? ஆனால் எல்லா நேரங்களிலும் பொறுமையாக இருக்க முடியாது. சரி, அப்படி இருக்கும்போது இன்றைய நாளுக்கான தலைப்பை பற்றி நாங்கள் சொல்ல வேண்டும். பொறுமை இழந்தால் பிரச்சனைகளை நாங்கள் ஏற்பட நேரிடும் இல்லையா? அது சந்தர்ப்பத்தை பொறுத்து. ஆக பொறுமை என்பது வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்று என்பதை நாங்கள் எப்போதும் உணர்ந்த ஒரு தருணம் தான். ஆனால் இப்போது நான் கேட்கின்ற தலைப்பை நினைச்சால் உங்கள் வாழ்க்கையில் பொறுமை எவ்வளவு முக்கியம் என்பதை நீங்கள் உணர்ந்த தருணம். அதாவது நிறைய சந்தர்ப்பங்களில் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்து பாருமே பொறுமையா இருப்பீங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அடடா நல்ல நேரம் நான் பொறுமையா இருந்தேன், இந்த சந்தர்ப்பத்தில் நான் பொறுமையா இருந்திருக்கிறது நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சிந்தித்த தருணத்தை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள். பொறுமையாக இருந்தது நல்லது அப்படின்னு சொல்லி நீங்க உணர்ந்த தருணம், பொறுமைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் உணர்ந்த தருணத்தை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0312 775 0301 அல்லது 0312 775 0111 அழைப்பினை ஏற்படுத்துங்கள். சரியாக, பொறுமை பற்றி ஏராளமான திருக்குறளும் இருக்கிறது. பொறுத்தல் இறைப்பினை என்று, அதனை மறத்தல் அதனிலும் நன்று என்று சொல்வார்களாக. பொறுப்பு பொறுமை என்பது மிகப்பெரிய ஒரு சொத்தாகத்தான் பார்க்கப்படுகிறது. பொறுமை உள்ளவன் தான் மிக சிறந்த ஒரு பலசாலை என்று சொல்லப்படுகிறது. ஆக அந்த பலசாலையாக நீங்கள் இருக்கிறீர்களா, இருந்திருக்கலாம், அந்த சந்தர்ப்பத்தை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். சந்தோஷமாக பேஸ்புக் பக்கம் வந்து உங்களுடைய கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்கள்.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் ஜிஐ பைப் சரி, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும். திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், கோல்டன் நட், பைப் உபகரணங்கள், வேல்ஸ், பிளான்ஜஸ் மற்றும் கடற்கொள்ளி சார் உபகரணங்கள் ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக் கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல் கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நாம் சைபர் 71 9 79 76 38.
1: ஆரோக்கியமான வாழ்வில் நாம் தேடுகின்ற மிகப்பெரிய சொத்து அன்றும் இன்றும் நம் உடல் நலன் காக்கும் உண்மைகளை அறிய தயாராகுங்கள். சிறப்பு மருத்துவரின் வழிகாட்டலோடு உங்கள் சந்தேகங்களுக்கு விடை தருகிறது வசந்தம் வானொலியில் மருத்துவம். மருத்துவம்
0: சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 12 மணி வரை மருத்துவம்.
2: அப்பா ஒரு கதை சொல்லவா?
3: அம்மா ஒரு கதை சொல்லட்டுமா?
4: சிங்கம் கதையா இல்ல நரி கதையா?
3: கதை மட்டும்தானா? அப்ப பாட்டு படிக்க முடியாதா?
4: வாயாடி பச்ச புள்ள வரப்போற நல்ல போல யாருவ.
3: ஆரம்பிக்கலாமா? உங்கள் ஜிஆருடன் சிறுவர் உலகம், உங்கள் வசந்தம் எஃப்எம் இல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மார்னிங் 8 to 10 சிறுவர் உலகம்.
5: குவைட் எக்ஸைட்டிங்.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம் வசந்தம் எஃப்எம்

0: அண்ணா
1: நடா,
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
1: ஓகேடா
0: ஓகே. காலை பொழுதில் உற்சாகம் வணக்கம் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள், சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஏராளமான விடயங்கள் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். உறுதியான பொருட்களை, தரமான பொருட்களை நீங்கள் வாங்க வேண்டும், நியாயமான விலையில் சொன்னால் நீங்கள் செல்ல வேண்டியது ஜனதா ஸ்டீல். மறந்து விடாதீர்கள் சொந்தங்களை, காரணம் ஜனதா ஸ்டீல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். கடத்தொழிற்சால உபகரணங்களாக இருக்கலாம், கட்டிட உபகரணங்களாக இருக்கலாம், அதே போல ஜிஐ டியூப் பேக்களாக இருக்கலாம், எல்லா வகையான பொருட்களையும் நீங்கள் ஒரே கூறியின் கீழ் பெற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கு போக்குவரத்து செலவு மிச்சம். அதே போல அங்கு தரமான பொருட்களை நியாயமான விலையிலும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆக இப்படி எல்லாம் சரியாக இருக்கும் போது நீங்கள் அங்கே இங்கே போலி அலைஞ்சி உங்கள் நேரத்தை வீணாக்குறீங்க. இப்போது நீங்கள் செல்ல வேண்டியது ஜனதா ஸ்டீல்ஸ் சொந்தங்களை மறந்து விடக்கூடாது. சரி, நீங்கள் அழகாக இருக்க வேண்டும், அழகாக இருக்கிறது நல்லது தான், என்ன அப்பதானே சொல்லுவாங்க நீங்க எப்படி சார் இப்படி அழகா இருக்கிறீங்க அப்படின்னு. அந்த மாதிரி அழகான தோற்றம் உங்களுக்கு வேண்டும் சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது கிளிப் கலாஜ் நேச்சுரல் எடுத்துக்கொள்ளுங்க. இதை எடுத்தீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு எளிமையான தோற்றம் கிடைக்கும். அதேபடி ஆஹா முகமெல்லாம் வெள்ளையா அப்படிதாங்க, அதெல்லாம் இல்லைங்க. நான் சொல்ற விஷயம் அதாவது உண்மையான அழகு என்பது தேக ஆரோக்கியம் தான் இல்லையா. ஆக இளமையான தோற்றம் கொடுக்க வேண்டும் சொன்ன பாத்தீங்கன்னா வலுவான எலும்புகள், அதே போல முடி, அடர்த்தியான முடி, முகப்பொழிவு எல்லாம் கிடைக்க போகுது இந்த கிளிப் கலோஜின் நேச்சுரலை நீங்க எடுத்தீங்க. சொன்ன எப்போதுமே இளமையாக இருக்குன்னு சொல்லி நீங்க யோசிக்கிற நீங்கள் கட்டாயம் கிளிப் கலோஜின் நேச்சுரலை எடுத்துக்கொள்ளுங்கள். சரி, இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விடயம் இருக்குது. நாங்கள் அன்றாட வாழ்க்கையில் எங்களுடைய சமுதாயத்தை பற்றி நாங்கள் ஒவ்வொரு முறையும் சிந்திக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. ஆனால் இன்றைய முக்கியமான விடயம் நாங்கள் பேச வேண்டிய ஒரு விடயம், முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு தீங்கு விளைவிக்கும் போதைப் பொருள் தடுப்பு தேசிய வேலை திட்டத்தின் கீழ் நாங்களும் செயற்பட வேண்டும். ஒவ்வொரு மனிதனுக்கும், இலங்கை வாழ் ஒவ்வொரு பிரஜைக்கும் இந்த பொறுப்பு இருக்கிறது என்பதை மறந்துவிடாதீர்கள். என்ன பொறுப்பு சொன்னால் எங்களது சமுதாயத்தை நாங்கள் கட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு நாங்கள் போதைப் பொருளுக்கு எதிர்த்து எல்லோரும் கைகோர்க்க வேண்டும். எப்படியாக கைகோர்க்க வேண்டும் சொன்னால் உங்களுக்கு தெரியும், இப்பொழுது சமூகத்தில் சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா ஹெரோன், ஐஸ், அதே போல ஹஷீஷ், குஷ், அதே போல சட்டவிதமான ஏனைய போதைப் பொருட்கள் மற்றும் மனதை தூண்டக்கூடிய பொருட்கள் எல்லாம் இப்பொழுது சந்தையில் இருக்கிறது. அதே போல மேத்தமேட்டமின் போன்ற அந்த போதைப் பொருட்கள் எல்லாம் இப்பொழுது உலாவிக் கொண்டிருக்கிறது. இது இளைஞர்களை இலக்கு வைத்து இப்பொழுது வழிநடத்தப்படுகிறது. எங்களுடைய மாணவர்களை இலக்கு வைத்து, எங்களுடைய எதிர்கால சந்ததியினரை இலக்கு வைத்து இந்த விஷயம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை தடுக்குவதற்கான நாங்கள் எல்லோரும் கைகோர்க்க வேண்டும். காரணம் அது உங்களது கணவனாக இருக்கலாம், உங்களது பிள்ளையாக இருக்கலாம், யாரோ ஒருவராக இருக்கலாம், யாரோ ஒருவர் கூட உங்களுக்கு பாதிக்கக்கூடிய இருக்கலாம், யாரோ ஒருவர் இந்த போதைப் பொருளை பாவித்து விட்டு எதுவுமே செய்யாத உங்கள் மகன் மீது தாக்குதல் நடப்பட்டால் அப்போது உங்களுக்கு பாதிப்பு தானே. அப்போ இந்த போதைப் பொருள் இருக்கிறது என்பது எங்களுக்கு எப்படியுமே பாதிப்பு என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படியாக இருக்கும்போது நாங்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். இந்த தீங்கு விளைவிக்கும் இந்த போதைப் பொருட்கள் இருந்து எங்களை மீட்டுக் கொள்வதற்கு நாங்கள் ஒன்றாக கைகோர்க்க வேண்டும். இந்த போதைப் பொருள் பற்றிய தகவல்களை நீங்கள் அறிய தர வேண்டும். எங்கேயாவது போதைப் பொருள் விற்கிறாங்க, இந்த மாதிரியான போதைப் பொருட்கள் விற்பனை நடைபெறுகிறது, விநியோகம் நடைபெறுகிறது சொன்னால் நீங்கள் உடனே அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 18 18 லட்சத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தி இது பற்றிய தகவல்களை நீங்கள் கட்டாயம் சொல்லியே ஆக வேண்டும். அல்லது புனர்வாழ்வுக்காக தேவைப்படுகின்ற மாணவர்களாக இருக்கலாம், இளைஞர்கள் இருக்கலாம், யாரோ ஒருவருக்கு நீங்கள் இந்த விஷயத்தை சொல்றீங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு நீங்கள் 19 27 என்ற லட்சத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தி சொல்ல முடியும். இவர் இந்த மாதிரியான விஷயத்துல அடிமையாகி இருக்கிறாரு, போதைப் பொருளுக்கு அடிமையாகி இருக்கிறாரு, அவரை நாங்கள் மீட்க வேண்டும் சொன்னால் இந்த இலக்கத்தை நீங்கள் அழைப்பு ஏற்படுத்தினா அவர்கள் இந்த விஷயத்தை வந்து செய்து கொடுப்பார்கள். இது பற்றிய விடயங்களை அவர்கள் சொல்லுவார்கள். ஆக சரியான முடிவுகளை எடுத்தும் நபர்கள் பார்த்தீங்கன்னா இப்பொழுது தவறான முடிவுகளை எடுக்க வேண்டாம். தயவு செய்து நீங்கள் உங்களது பிள்ளைகளையும் சமுதாயத்தையும் பற்றி யோசிக்கும் நீங்கள் கட்டாயம் இதை பற்றி யோசிக்க வேண்டும். போதைப் பொருள் விற்பனை மற்றும் கடத்தல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விஷயங்களுக்கு நாங்கள் கட்டாயம் எதிர்த்து செயற்பட வேண்டும் என்பதை இங்கு முக்கியமான விடயமா இருக்குது. சட்டவிரோதமான நம்ம போதைப் பொருள் நடவடிக்கை வந்து பகுதியை, ஒரு பகுதி முழு பகுதியை நாங்கள் பாதுகாப்பது ஒவ்வொரு குடிமகனின் பொறுப்பு. நான் முன்னதாக சொன்னது போல மிகப்பெரிய ஒரு பொறுப்பாக இருக்கிறது. போதைப் பொருள் பாவனை மூலமாக ஏகப்பட்ட பிரச்சனைகள், அதாவது நிறைய விஷயங்கள், அடிமைத்தனம் வருகிறது, உடல் நோய் வருகிறது, மனநல பிரச்சனை வருகிறது, சரியான முடிவெடுக்கும் திறன் இல்லாமல் இருக்கிறது, வன்முறை குற்றச்செயல்கள், இந்த மாதிரியான எல்லா செயல்களையும் இந்த போதைப் பொருள் பாவனையாளர்கள் தான் அதிகமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த போதைப் பொருளை விடுவிக்க வேண்டும் சொன்னால் நீங்கள் கட்டாயம் கைகோர்க்க வேண்டும் என்று சொன்னது கட்டாயம். நீங்கள் இந்த திட்டத்தின் கீழ் உங்களுடைய பங்களிப்பையும் மேம்படுத்துங்கள். காரணம் போதைப் பொருள் இல்லாத ஒரு இலங்கை திருநாட்டை நாங்கள் கட்டி எழுப்புவோம் என்ற ஒரு செய்தியும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். சரி, ஏராளமான செய்திகள் இருக்கிறது. இந்த விஷயங்களை பார்க்கும்போது பாருங்கள், இன்றைய காலநிலையை நாங்கள் ஒரு முறை பார்க்க வேண்டும். மழை வரும் என்று சொல்றாங்க, வராதன்னு சொல்றாங்க, என்ன போனீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லுங்களே அப்படின்னு சொல்லி நீங்களாம் கேட்கறது காதுகளுக்கு கேட்கறது. கொழும்பில் இருக்கிற முக்கியமான செய்திகள் இருக்கு. அதே போல இந்த மழை விஷயத்தை நான் பார்த்துவிட்டு இரண்டு முக்கியமான செய்திகள் இருக்கிறது, அதை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். சரிதானே, சில பகுதியில் பார்த்தீங்கன்னா இன்று மழை வீழ்ச்சி அதிகமாக பதிவாகக்கூடிய தந்திரப்புகள் இருக்கிறது. நாட்டின் பல பகுதியில் பார்த்தீங்கன்னா இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வள்ளிமண்டல திணைக்களம் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. மேல் சபகமு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுரலியா காலி மற்றும் ஆத்தனை மாவட்டங்களிலும் இடைக்கிடையில் அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா சபதகம மாகாணத்தில் கண்டி நுரலியா காலி மற்றும் மாத்தளை மாவட்டங்களிலும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுமார் 75 மில்லிமீட்டர் வரையான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இந்த பிரதேசத்தில் இருப்பவர்கள் இந்த விஷயத்தை எதிர்பார்த்திருங்கள். அதுடன் வடமத்திய சபரகமு தென் மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் மழை அளத்துக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, இந்த விஷயம் கால்நிலை எப்படி இருக்கிறது? இந்த சிறைச்சாலை செய்திகள் எல்லாம் இப்படி அடிக்கடி வந்து கொண்டே இருக்கிறது. தெரியும், மகாராஷ்டிர சிறைச்சாலையா இருக்கலாம், இந்த மாதிரி சிறைச்சாலையில் இருக்கின்ற கலவரங்கள் அங்கு வெடிக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் இப்பொழுது பரவலாக பேசுகின்ற விடயத்துக்கு மத்தியில் 2 சிறைச்சாலைகளில் பிரச்சனை இருக்கிறது என்ற விஷயம் இப்பொழுது பதிவாக இருக்கிறது. கொழும்பு மெகசின் சிறைச்சாலையில் ஈ பிரிவில் நேற்று இரவு ஏற்பட்ட பதற்ற நிலைமை தற்போது கட்டுப்பாடு கொண்டு வரப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சுமார் 40 பேர் கொண்ட குழுவினருக்கிடையேதான் இந்த மோதல் பதற்றம் நிலை ஏற்பட்டதாக இப்பொழுது தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. சிறைச்சாலையை அடுத்து இந்த சம்பவத்தை அடுத்து பார்த்தீங்கன்னா சிறைச்சாலையில் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக காவல்துறை விசேட அதிரடிப்படை அதிகாரிகளை ஈடுபடுத்தியுள்ளதாக இப்பொழுது காவல்துறை ஊடக பேச்சாளர்கள் இந்த விஷயத்தில் சொல்லியிருக்கிறாங்க. இந்த விஷயம் நடைபெற்றது கொழும்பு மெகசின் சிறைச்சாலையில் நேற்று ஈ பிரிவில். அதே போல இன்னொரு விஷயம் இருக்கிறது, குறிப்பிட்ட சிறைச்சாலையிலும் பதற்ற நிலைமை காணப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. கண்ணீர் புகை பிரயோகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இந்த விஷயங்களும் இப்பொழுது பார்க்கப்பட போகிறது. ரத்னபுரி குறிப்பிட்ட சிறைச்சாலையில் பதற்ற நிலைமை ஏற்பட்டுள்ளதாக நீதியமைச்சர் அரசன நாணயக்கார் அந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார். நிலைமை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவதற்காக தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் இப்பொழுது முன்னெடுக்கப்படுவதாக இப்பொழுது சொல்லப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதனிடையில் பதற்றம் நிலைமையை கட்டுப்படுவதற்கு கொண்டு வருவதற்காக கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதாக இப்பொழுது காவல்துறையினர் இந்த விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. ஆக இந்த 2 சிறைச்சாலைகளில் ஏற்பட்ட இந்த பதற்ற நிலைமை இப்பொழுது கிட்டத்தட்ட கட்டுப்பாட்டை கொண்டு வரப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஆக போலீசார் இப்பொழுது தீவிரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதுபோன்ற விடைகள் காரணம் அடுத்தடுத்து சிறைச்சாலையில் ஏற்பட்ட குழப்ப நிலைகள், 2 கேங்ஸ்கள், 2 குழுக்களுக்கு குழப்பங்கள் அதிகமாக வந்து கொண்டிருப்பதாக இப்பொழுது தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. போலீசார்களின் அவர்கள் சொல்கின்ற விடயமாக மாறிக்கொண்டு அதுதான் விடயமாகவும் இருக்கிறது. ஆக இந்த பிரச்சனை இதோடு முடியுமா அல்லது கலவரம் வெடிக்குமா என்று சொல்லி நாங்கள் இது பற்றிய தகவல்கள் வரும்போது நான் உங்களோடு கட்டாயம் பகிர்ந்து கொள்கிறேன். தொடர்ந்தும் இணைந்து கொள்ளுங்கள். காலை பொழுது நோட்சாகும் வணக்கம் வசந்த நிகழ்ச்சி. நான் கேட்ட தலைப்பின்கள் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பொறுமை எவ்வளவு முக்கியம் என்பது நீங்கள் உணர்ந்த தருணம் எது?

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
3: மனம் பேச தயங்கும் மொழிகளை மெட்டுக்கள் மெதுவாக மொழிபெயர்க்கும் தருணமாய்
4: நானும் போவது
3: மௌனத்திற்குள் மறைந்திருக்கும் உணர்வுகளுக்கு உயிர் கொடுக்கும் இசையாய் தமிழோடு செவியூரம் மொழி பேசும் பாடலாய்
5: ஊரெல்லாம் உன் பாட்டுத்தான் உள்ளத்தை மீட்டது
3: இதயம் ரசிக்கும்.

0: நிகழ்வு பதிவேடுகள்
1: மத்திய மாகாணம் கண்டி மாவட்டம் திகன ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலய வருடாந்த அலங்கார உற்சவ விஞ்ஞாபனமானது இன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி பாட்குட பவனில் இடம்பெற்று நாளைய தினம் பரணிக்காவடி நடைபெற்று எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை தேர்பவனி நடைபெற உள்ளது. கொழும்பு 13 மேட்டுத்தெரு விவேகானந்தா மேடு அருள்மிகு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் ஸ்ரீ ஐயப்ப தேவஸ்தான வருடாந்த அலங்கார உற்சவ சித்திர தேர்பவனி விழாவை தொடர்ந்து இன்றைய நாளானது

0: 5:30 மணியளவில் வசந்த மண்டப பூஜை நடைபெற உள்ளது. கொழும்பு கொம்பனி தெரு அருள்மிகு சிவசுப்பிரமணிய சுவாமி கோவில் தங்கத்தேர் திருவிழாவானது இன்றைய நாள் நடைபெற்று நாளைய தினம் தீர்த்தோற்சவத்துடன் கொடியிறக்கம் நடைபெற உள்ளது.
1: நிகழ்வு பதிவேடுகள் கேட்டீர்கள். இது போன்ற உங்கள் பிரதேசங்களில் இடம்பெறும் கலை கலாச்சார பாரம்பரிய விளையாட்டு நிகழ்வுகளையும் எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி: வசந்தம் FM நிகழ்வு பதிவேடுகள், இலக்கம் 37 விக்ரமசிங்கபுர பத்தரமுள்ள, அல்லது 011-2775-1100 என்ற ஃபேக்ஸ் இலக்கத்துக்கும் அனுப்பி வையுங்கள்.

தெனாலி திரைப்படத்துக்காக பாடல் ஒழித்து வந்திருக்கிறது. கேட்டுக்கொண்டிருக்கின்ற காலை பொழுதை உற்சாகப்படுத்தும் வணக்கம் வசந்தம். எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். 102.6 102.8 என்ற வசையில் இலங்கையில் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ள முடியும். அதே போன்று www.vasantham.fm.in இணையதளத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் மூலமாக முடிந்து கொள்ள முடியும். தரமான பொருட்களை நியாயமான விலையில் பெற்றுக் கொள்ளணும் சொன்னா எங்க போகலாம்? நான் ஒரு வீடு கட்ட போற அந்த தரமான பொருட்கள் எல்லாம் பெற்றுக் கொள்ளணும், எங்க போகணும்? உங்கையும் நீ யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் சொல்றேன் பாருங்க, ஜனதா ஸ்டீல்ஸ் போங்க. அங்க போனீங்கன்னு உங்களுக்கு தரமான பொருட்களை நியாயமான விலையில் பெற்றுக் கொள்ள முடியும். அங்க போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு தெரியும், தரமான பொருட்கள் சொல்லும்போது நிறைய வகையான பொருட்கள் இருக்கிறது. ஒரு நீங்கள் ஒரு கம்பி எடுத்துக்கொள்ளலாம், அந்த கம்பியில பல வகைகள் இருக்கு இல்லையா? நீங்க என்ன வேலை செய்ய போறீங்கன்னு சொல்லி சொன்னா அவங்களே சொல்லுவாங்க, காரணம் அத்தனை அனுபவம் இருக்கிறது அவங்களுக்கு. இந்த வேலைக்கு இந்த கம்பி போதும், இந்த செலவு தான் போகும் சொல்லி சில பல விஷயங்களை அவர்கள் சொல்லுவார்கள். சோ நீங்க அங்க போனீங்கன்னு சொன்னா கடத்து ஒழிச்சார உபகரணங்களா இருக்கலாம், கட்டிட உபகரணங்களா இருக்கலாம், அதேபோல பைப் வகைகளா இருக்கலாம், எல்லா வகையான பொருட்களையும் நீங்கள் அங்கே பெற்றுக்கொள்ள முடியும். இப்போது செல்லுங்கள் சொன்னங்களை ஜனதா ஸ்டீல்ஸுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. சரிதானே? அவரும் கவலைப்படுவீங்க. சரி, இளமையாக இருக்க வேண்டும், இளமை திரும்புது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பாடலாம் பாடி ரீல்ஸ் எல்லாம் போறதுக்கு ஆசைப்படுவீங்க. நல்ல விஷயம் தான். அப்படி செய்ய வேணும்னு நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னால், நீங்கள் கிளிஃப் கலோஜி நேச்சுரல் எடுத்துக்கொள்ளுங்க. எப்போதுமே பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பாத்தீங்களா, வயசு போனாலும் தன்னுடைய இளமையை அப்படியே மெயின்டைன் பண்ணுறாரு. அதுக்கான காரணம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் தான். ஆக இந்த கிளிஃப் காலேஜ் நேச்சுரல் நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னாலும் சூப்பர் ஸ்டார் மாதிரியே நீங்க இளமையா இருக்கணும் அப்படின்னு சொன்னால், எப்போதுமே ஆக்டிவா இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் இந்த கிளிஃப் காலேஜ் நேச்சுரல் எடுத்துக்கொள்ளுங்க. அதையும் தாண்டி நிறைய பேர் இளமையா இருக்கிறாங்க. அதாவது அவருடைய இளமையை சொன்னது வந்து அவர் வயது போயும் இளமையான ஆக்டிவா இருக்காரு, ஆனால் இளமையான தோற்றமே உங்களுக்கு கிடைக்க வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது கிளிஃப் காலேஜ் நேச்சுரல் எடுத்துக்கொள்ளுங்க. சரிதானே? அப்ப சந்தோஷமா நீங்கள் இருக்க வேண்டும், நல்ல அழகான தோற்றம், வலுவான எலும்புகளோடு, அடர்த்தியான முடியோடு, அழகான முகப்பொழிவோடு நீங்கள் இருக்க வேணும்னு சொன்னால் கிளிஃப் காலேஜ் நேச்சுரல் எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் எங்க எடுக்கலாம் போறேன் சொல்ல யோசிக்கும் போது நான் சொல்றேன் உங்களுக்கு, ஒருத்தரையும் இளைஞர்கள் இருக்கின்ற முன்னணி மருந்துகளை பெற்றுக் கொள்ள முடியும். அதே போல காகில் ஃபுட்ஸ்லையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். சொந்தங்களை மிஸ் பண்ணாதீங்க. அதே போல இந்த விபத்துக்களை குறைக்க வண்ணம் சுயாதீன ஊடக வலையமைப்பு பொறுப்பு வாய்ந்த நிறுவனம் என்ற அடிப்படையில் செய்கின்ற ஒரு வேலை திட்டம் தான் இந்த சேக்கே வேலை திட்டம். ஒருத்தரையும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் இந்த வேலை திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சுயாதீன ஊடக அமைப்பு வசந்தம் டிவி, வசந்தம் எஃப்எம், ஐடிஎன், லக்கண்டு இணைந்து செய்கின்ற ஒரு வேலை திட்டமாக இருக்கிறது. இந்த வேலை திட்டத்தின் கீழ் பல பாடசாலைகள் தெரிவு செய்யப்பட்டு அந்த பாடசாலை மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த டேக்கே வேலை திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதையும் நாங்கள் அகமகிழ்வோடு சொல்கின்றோம். சரி, ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள், அவர்களையும் நாங்கள் எடுத்துக்கொள்ளும். அன்பான வணக்கம் போனச்சுன்னா, நான் கேட்ட கேள்வியை உங்களுக்கு ஞாபகப்படுத்தின, பொறுமையின் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொண்டு வெற்றிகிறது. பொறுமை எவ்வளவு முக்கியம் என்பதை நீங்கள் உணர்ந்து தரணும். அன்பான வணக்கம் என்ன நிகழ்ச்சி கேட்டுக் கொடுக்கிறோம். மும்தாஸ் பேகம் குழு 14 சொல்லியிருக்காங்க, வீட்டில் இருக்கின்ற நிறைய பிரச்சனைகளுக்கு நான் பொறுமையாக இருந்திருக்கேன், பிரச்சனை அப்படியே சால்வ் ஆயிருக்கு. நான் ஏதாவது வாயை திறந்திருந்தேன் பிரச்சனை வெடிச்சிருக்கும். நிறைய அனுபவிச்சிருக்காங்களா அவங்க. அதே போல கலத்துறை கிரியில ராஜலட்சுமி சொல்லியிருக்காங்க, பெண்களுக்கு பொறுமை என்பது மிக முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. காரணம், வாழ்க்கையை நடத்துவதற்கும் வாழ்க்கையை சரியாக கொண்டு போவதற்கும் பெண்களுக்கு பொறுமை தேவை. நான் என்னுடைய பொறுமையின் மூலமாக பல வெற்றிகளை கண்டிருக்கேன். காரணம், பொறுமையின் மூலமாக தான் எனக்கு பல வெற்றிகளும் கிடைத்திருக்கிறது. அதன் மூலமாக நான் ஏகப்பட்ட விஷயங்கள் நான் அனுபவித்திருக்கேன். ஸோ அவங்க சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, பொறுமையாக இருந்தால் பல வெற்றிகள் கிடைக்கும். அதான் விஷயம், குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும்னு சொன்னா பொறுமை இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அன்பு கலந்த வணக்கம் போனா எப்படி இருக்கிற, நான் தினேஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அவிசாவில் இருந்து அவர் சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான விஷயம். வாகனத்தில் போய் கொண்டிருக்கும் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு பக்கம் திருப்பறத்துக்காக பைக்கை போட்டாராம். பைக்கை போட்டோன்னே பின்னாடி வந்து ஒரு வாகனம் வந்து அப்படி சடனாக ஒரு பிரேக் அடிச்சு, திடீர்னு ஏசி பிரேக் அடிச்சாங்களாம். அப்போ இவருக்கு நல்ல கோவம் வந்துட்டான். அப்போ பைக்கை நிப்பாட்டிட்டு இறங்கி வந்து ஏசலாம்னு சொல்லி தான் நினச்சாராம். அப்போ சரி கொஞ்சம் பொறுமையாக இருப்போமேனு சொல்லிட்டு இருந்தாராம். அதுக்கப்புறம் அந்த கார் டிரைவர் அவர் சொன்னாராம், நீ பாரு இண்டிகேட்டரை மாற்றி போட்டிருக்குது, அதாவது இந்த பக்கம் லைட்டை போடுறதுக்கு மாறு இந்த லக்கம் இந்த பக்கம் லைட்டை போட்டிருக்காரு, இவர் மேடம் தான் பிழை நடந்திருக்குது. அதுக்கப்புறம் தான் தான் பொறுமையாக இருந்த யோசிச்சாராம். அதை விட இன்னொரு விஷயம் சொன்னால், அவர் ஒரு போலீஸ் அதிகாரி என்று அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சதாம். அவர் வேறு அட்ரஸில் இருந்தாராம். அப்போ அவர் சொன்னால், அந்த போலீஸ் அதிகாரி தான் கவனமாக போ, இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்து போகணும்னு சொல்லி அவர் அட்வைஸ் பண்ணிட்டு போயிட்டாராம். அப்போ இவர் யோசிச்சாராம், நான் பொறுமையாக திட்ட யோசிச்சிருந்தேன், திட்டியிருந்தேன்னு சொன்னால் அந்த வேறு மாதிரி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கவனம், அவதானம். சரி, அன்பு வணக்கம் சொல்லி கலைமதி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு போதாக சொல்லியிருக்காங்க. ஹட்டல் இருந்து அவங்க ஒரு அரசாங்க ஒரு வேலைத்துக்காக, அவங்க தன்னுடைய ஒரு வேலை செய்வதற்காக போயிருந்தாங்களாம். அவங்களும் இதே மாதிரி தான் ஒரு ஃபோம் ஒன்று நிரப்பி கொடுத்தாங்களாம். நிரப்பி கொடுத்த பிறகு அந்த ஃபோம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சரியா அதுக்கான ரெஸ்பான்ஸ் கிடைக்கவில்லை. அவங்க தரத்துக்கு லேட் பண்ணி கொண்டே இருந்தாங்களாம். அப்போ இவங்க போயிட்டு சண்டை பிடிக்கலாம் சொல்லி தான் போனாங்க. சண்டை பிடிக்கலாம் சொல்லி போயிட்டு சரி இன்னையோட என்ன சார் நடக்கணும் சொல்லி போயிட்டு கேட்கறதுக்கு போன பிறகு, சரி நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் இருந்து கேட்டு பார்ப்போம் சொன்னா அந்த ஆபீஸர்கிட்ட பிடிக்கிறாங்க.
ஆகணும், ஏன் நான் இப்போ நான் கொடுத்து இப்போ ரெண்டு மூன்று மணித்தியாளர்கள் மீல் ஆகுது, விஷயம் நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க, இல்லை நாங்கள் உங்களோட விஷயம் தான் பார்த்து கொண்டிருக்கிறோம், நீங்கள் உங்களோட ஃபோனில் சின்ன பிள்ளை ஒன்றுருக்கு சொல்லி பிள்ளைகளாம் சுட்டி காட்டினாலும் அதனால் இது நாங்கள் சரி பண்ண பார்க்குறோம், மற்ற பிரான்ச்சை கதைச்சி செய்து பார்க்குறோம்னு சொல்லி அவங்க இவங்களோட வீலர் செய்து கொண்டிருக்கிறாங்களாம். திட்டியிருந்தா என்ன நடந்திருக்கு, செய்து கொடுத்துட்டு பாருங்கள், இருந்தாலும் அது சும்மா மன உளைச்சல் தானே. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் நான் அனுபவிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க நான் பொறுமை இங்கே எல்லாம் உதவி செய்திருக்கேன். அன்பு வணக்கம் என்று சொல்லக்கூடிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லக்கூடிய பேருவலையிலிருந்து தர்கா நகர்லேருந்து ரிம்ஷாட் நிகழ்ச்சி கேட்டுக் கொடுப்பதாக எடுத்திருக்கிறார். அதுபோல் ஆகாஷ் நிகழ்ச்சி கேட்டுக் கொடுக்குறேன் வணக்கம் என்று சொல்லியிருக்கிறார். கரோலு நடந்து சந்தோஷமான காலை பொழுது வணக்கம், எப்படி இருக்கிறீங்க போனுச்சுன்னா தொகுத்து வழங்கும் அன்பு அறிவிப்பாளர் வணக்கம் என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சியோடு எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கேன். குறிஞ்சிங்கனி அசுருதீன் ஹட்டன்லேருந்து நவீன் நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கிறார். அதுபோல் நந்தகுமார் நிகழ்ச்சி கேட்பதாக எடுத்திருக்கார் ஃபேஸ்புக் வழியாக. புவனேஸ்வர் எப்படி இருக்கிற நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டு கோகுலன் ரமணா கிஷாந்தன் ஸ்ரீனு எல்லோருக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு சுந்தரம் சசிகலான்னு சொல்லியிருக்காரு. ராஜகோபால் பாலா வந்திருக்கிறாங்க, அன்பு வணக்கம் என்று பகுதி இருக்கிறாங்க, நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. இனிமையான காலை வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே அட்டாளச்சிலிருந்து முஃபீர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காங்க. தற்போது தோஹா கட்டாளத்தின் நிகழ்ச்சி கேட்பதாக எடுத்திருக்காரு, ரொம்ப நன்றி. அதே போல வாகர்லிருந்து சுவேந்திரன் நிகழ்ச்சி கேட்பதாக எடுத்திருக்காரு. சக்கிலா சந்திரசேகரம் வணக்கம் சொல்லியிருக்காங்க. இனிமையான காலை பொழுது வணக்கம் நிகழ்ச்சியோடு எங்களை இணைத்துக் கொடுங்க. அறிவிப்பாளர்களே எப்படி இருக்கிறீங்க? ஜே ஏ எம் ரிஸ்வான் எலந்த கொட பேருவிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுப்பதாக சொல்லியிருக்கார். அன்பு கலந்த வணக்கம் என்ன எப்படி இருக்கிறீங்க? நிகழ்ச்சியோட எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள் சொல்லிக்கொண்டே முத்தையா காளிமுத்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். மக்கள் மற்றும் அப்துல் காதர் அதுபோல ஸ்டீவன் ஹெல்லஸ் ரொம்ப சத்தமான நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம் சொல்லிக்கொண்டு ஸ்டீவன் ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதே போல அன்பு வணக்கம் என்று சொல்லிக்கொண்டு சிவசர்மா சர்மா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு பதாக அல்மதுல்லிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொடுப்பதாக சொல்லிருக்காரு. ஓகே, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. அன்பு வணக்கம் நிர்மலா பாலா வந்திருக்காங்க, வணக்கம் சொல்லிருக்காங்க. பொத்துவில் ஜமால்தீன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற நிகழ்ச்சியோட எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு வந்திருக்காங்க. அதே போல நிஷா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு வந்திருக்காங்க. புனேச்சரம் மங்கைகரசி வணக்கம் சொல்லியிருக்காங்க. சென்னையிலிருந்து நாகராஜன் நிகழ்ச்சி கேட்பதாக இருந்திருக்காரு. எல்லோருக்காகவும் பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார்.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: இன்றைய வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டேயாக வந்து கொண்டிருக்கிறார் பாடகி ஸ்ரீவர்தனி.

உலகின் நட்சத்திரம் காலை பொழுது நொடிச்சாகும் வணக்கம் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற நாங்கள் ஏராளமான விடயங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் தரமான பொருட்களை வாங்க வேணும்னு சொன்னா நீங்கள் செல்ல வேண்டியது ஜனதா ஸ்டீல்ஸ். சொந்தங்களே அங்க போனீங்கன்னு சொன்னா எல்லா வகையான பொருட்களும் இருக்கிறது, நீங்கள் அங்க போய் பெற்றுக்கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல்ஸ் போங்க, உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள் ஜனதா ஸ்டீல்ஸ் என்று அப்படின்னு சொல்லி நான் சந்தோஷமா சொல்றதுக்கான காரணம் இதுதான். ஆக நீங்கள் ஜனதா ஸ்டீல் போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரிவுகள் ஏராளமாக இருக்கிறது. அதே போல உங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா அங்க போகும்போது உங்களுக்கு தெரியும், அங்கு தெரிவுகள் இருக்கும் போது அதே பட்சத்தில் உங்களுக்கு என்ன வேலைக்கு என்ன பொருட்கள் தேவையோ அனைத்து விதமான பொருட்களும் அங்கே இருக்கிறது. அப்ப ஒரே கூரையின் கீழ் எல்லா பொருட்களையும் பெற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கு இன்னும் இன்னும் வேலை இலகுவாக இருக்கும் இல்லையா? சோ அதுக்காகத்தான் நான் சொல்றேன். சரி, இன்னும் ஒரு முக்கியமான விடயம் இருக்குது. நாங்கள் நாட்டுக்கு செய்ய வேண்டிய விடயம், எங்களுக்காக நாங்கள் செய்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம் இருக்கிறது. அதை நாங்கள் எல்லோரும் கட்டாயம் செய்து கொள்ள வேண்டும். அதாவது முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு தீங்கு விளைவிக்கும் போதைப் பொருள் தடுப்பு தேசிய வேலை திட்டம், இந்த வேலை திட்டத்தை நாங்கள் கட்டாயம் கை கோர்க்க வேண்டும். ஆக இந்த வேலை திட்டத்தின் நோக்கம் என்று பார்த்தீங்கன்னா, இந்த வேலை திட்டத்தின் மூலமாக இளைஞர்கள் மத்தியில் பரவிக்கொண்டிருக்கிற இந்த போதைப் பொருளை நாங்கள் ஒழிக்க வேண்டும். இலங்கையில் ஒரு புதிய ஒரு இளைஞர் குழுவை நாங்கள் கட்டி எழுப்ப வேண்டும். மாணவர்கள் மத்தியில் இந்த போதைப் பொருள் ஊடுருவலை தடுக்க வேண்டும். இது போன்ற விஷயங்களுக்கு மக்களாகிய நாங்கள் ஒன்றிணைய வேண்டும். ஒவ்வொரு பிரஜைக்கும் மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் இங்கே முக்கியமான ஒரு விடயமா இருக்குது. பல வகையான போதைப் பொருட்கள் இங்கே ஊடுருவி கொண்டிருக்கிறது. ஹெரோயின், ஐஸ், மெத்தபடின், அதே போல ஹப்சீஸ், குஷ், சட்டோர் விதமான ஏனைய போதைப் பொருட்கள் மற்றும் மனதை தூண்டும் போதைப் பொருட்கள் எல்லாம் இருக்கிறது. விதவிதமான போதைப் பொருட்கள் இப்பொழுது புழக்கத்தில் இருக்கிறது. இது மாணவர்களை இலக்கு வைத்தான் இந்த போதைப் பொருட்கள் விற்பனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதிலிருந்து எங்களுடைய மாணவர்களையே எங்களுடைய சமுதாயத்தை நாங்கள் மீள்கொண்டு வர வேண்டும், கட்டாயம் நாங்கள் கைகோர்க்க வேண்டும். எப்படியாக பொதுமக்களாகிய நீங்கள் கைகோர்க்க வேண்டும், கட்டாயம். அதாவது நீங்கள் இது பற்றிய தகவல்களை நீங்கள் அறிய தர வேண்டும். போதைப் பொருள் பற்றிய தகவல்களை நீங்கள் அறிய தர வேண்டும். எங்கேயாவது இந்த மாதிரி விநியோகம் நடக்கிறது, போதைப் பொருள் கடத்தல் நடக்கிறது சொன்னால் நீங்கள் உடனடியாக நீங்கள் 18 18 நிலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். நீங்கள் சொல்கின்ற விடயங்கள் ரகசியங்கள் பேணப்படும் என்பதும் இங்கே முக்கியமான விடயமா இருக்கிறது. அதே போல ஒருவர் போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கிற அவரை நாங்கள் மீட்டெழுப்ப வேண்டும் என்று சொல்லி நீங்கள் யோசிக்கிறீங்க. அப்படி என்று சொன்னால் நீங்கள் புனர்வாழ்வுக்காக அவருக்காக அழைக்க வேண்டிய இலக்கம் 19 27 என்ற இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்துங்க. சொன்னால் அவருக்கான புனர்வாழ்வுக்கான பல விஷயங்களை செய்து கொடுக்க தயாராகவே இருக்குது திட்டத்தின் கீழ். ஆகிய திட்டத்தை நீங்கள் கட்டாயம் செய்யமடைக்க வேண்டும். காரணம், இது எங்களுடைய எதிர்காலத்தை சரிவர செய்கின்ற ஒரு திட்டமாக இருக்கிறது. போதைப் பொருள் என்பது போதைப் பொருள் உள்ளே உருவி அதிகமாக பரவிவிட்டால் எங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்ட நகரும் சரி, எங்களுடைய நாட்டின் வளர்ச்சிக்கும் சரி மிகப்பெரிய ஒரு தடையாக இருக்க போகுது என்பதில் மாற்றுக் கருத்து கிடையாது. இதில் பல பிரச்சனை இருக்குது. உங்களுக்கு தெரியும், போதைப் பொருள் பாவனை மூலமாக ஒரு குடும்பமே அழிந்து போகிறது. ஒருவர் போதைப் பொருள் கடுமையாகிவிட்டால் அந்த குடும்பத்தின் சந்தோஷமே இல்லாமல் போகிறது, ஒரு பரம்பரையே அங்கே அழிந்து போகிறது. ஸோ பல விஷயங்கள், பழைய நோய்கள் வருகிறது, மன அழுத்தம் வருகிறது போன்ற பல விஷயங்கள் இருக்குது இந்த போதைப் பொருள் பாவனையின் காரணமாக. யார் அப்பா யார் அம்மா என்று தெரியாமல் சண்டை பிடிக்கவும் அதே போல கொலை சம்பவங்களும் இங்கே தாக்குதல் சம்பவங்களும் அதிகமாக இடம்பெறுவதற்கான காரணம் இந்த போதைப் பொருளாக இருக்கிறதாக. இந்த போதைப் பொருளை ஒழிக்க வேண்டும் சொல்ல கட்டாயம் எல்லோரும் கைகோர்க்க வேண்டும். இது பற்றிய தகவல்கள் கிடைக்கும் போது நீங்கள் கட்டாயம் இந்த விஷயத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். தொடர்ந்து முடிந்து கொள்ளுங்கள் காலை பொழுது உற்சாகம் வணக்கம் வசனம் நிகழ்ச்சியோடு. ஏராளமான விடயங்கள் உங்களுக்காக வர காத்திருக்கிறது நிகழ்ச்சிகள் என்பதையும் நான் பகிர்ந்து கொள்கின்றேன்.

0: 2.8 வசந்தம் FM வித்தியாலய செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: ரத்தினபுரி குறுவிட்ட சிறைச்சாலைக்குள் ஏற்பட்ட பதற்றையின்மை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்றிரவும் குறித்த சிறைச்சாலையில் பதற்ற நிலை ஏற்பட்டிருந்த நிலையில் அது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டிருந்தது. எனினும் இன்று காலையும் மீண்டும் அந்த சிறைச்சாலைக்குள் கைதிகளினால் பதற்ற நிலை ஏற்படுத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இந்நிலையில் குறித்த சிறைச்சாலையின் வைத்தியசாலைக்கும் கைதிகளினால் சேதம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக போலீசார் கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொண்டுள்ளனர். இதேவேளை பொருளை மெகசின் சிறைச்சாலையில் நேற்றிரவு ஏற்பட்ட பதற்ற நிலை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. சிறைச்சாலை வளாகத்தின் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர்.
0: வெளிநாட்டு செய்திகள்.
3: ஆண்டு அக்டோபர் மாதம் 10 திகதி போர் நிறுத்தம் என அறிவிக்கப்பட்டதிலிருந்து கடந்த 300 நாட்களில் மாத்திரம் காசாவில் சுமார் 300 குழந்தைகள் வரையில் கொல்லப்பட்டுள்ளனர். ஐக்கிய நாடுகள் சபையின் யூனிசெஃப் அமைப்பு இந்த தகவலை வெளியிட்டுள்ளது. இதற்கமைய குறித்த 300 நாட்களில் நாளொன்றுக்கு சராசரியாக ஒரு குழந்தை வீதம் தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளதாகவும் யூனிசெஃப் அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. அத்துடன் நூற்றுக்கணக்கான குழந்தைகள் காயங்களுடன் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் யூனிசெஃப் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: தேசத்தின் நம்பிக்கைக்குரிய லோத்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்வம்.

காலை பொழுது உற்சாகப்படுத்தும் வணக்கம் வசனம் கேட்டுக்கொண்டிருக்கீங்க. ஏராளமான தகவல்களை நான் உங்களுக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கேன். அதே போல இன்றைய நாளுக்கான தலைப்பு பொறுமையின் முக்கியத்துவத்தை நீங்கள் உணர்ந்த தருணம் எதுன்னு சொன்னால் கேள்வியாக கேட்டுக்கிறேன். ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது முக்கியம், இவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லி விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தாங்கள் வாழ்க்கையில் அனுபவித்த பல விடயங்களை எடுத்துக்காட்டாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள், அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0312 775 0 அல்லது 0312 775 111 என்ற இலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதே போன்று பேஸ்புக் வழியாகவும் இணைந்து கொள்ள முடியும். வசந்தத்தின் உத்தியோகபூர்வமான பேஸ்புக் தளத்துக்கு வாருங்கள். உங்களது கமெண்ட்ஸுகளை பதிவிடுங்கள். பதிவிடும் கமெண்ட்ஸுகளை வாசிக்க நான் தயாராகவே இருக்கின்றேன். ஏராளமான விடயங்கள் நாங்கள் இன்றைய நாளும் பேசிக் கொண்டிருக்கிறோம். சரி, லங்கா பிரீமியர் லீக் என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? சரி, இன்றைய நாள் மிக முக்கியமான போட்டி இருக்கிறது, குவாலிஃபையர் 2 போட்டி இருக்கிறது. சரி, இந்த போட்டி பார்க்கலாம். ஏற்கனவே ஜஃப்னா கிங்ஸ் அணி இப்பொழுது இறுதிப் போட்டிக்கு தெரிவாகி இருக்கிறது என்பதும் இங்கே முக்கியமான விடயமா இருக்கிறது. ஜஃப்னா கிங்ஸோடு யார் வரப்போகிறார்கள்? சரி, பார்க்கலாம். இந்த போட்டியை பொறுத்த மட்டும் விறுவிறுப்பான போட்டியாக மாறப்போகிறது. இல்ல, சாஹிர் கானும் உள்ளே வந்திருக்கிறார். சரி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏராளமான விடயம் இருக்குது இல்லையா. இறுதிப் போட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாளை இதன் நடைபெறவிருக்கிறது. 7:30 இந்த போட்டி நடைபெறவிருக்கிறது. கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தில் நடைபெறவிருக்கிறது. அதே போல இன்றைய நாள் குவாலிஃபை 2 போட்டி நடைபெறுகிறது. கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தில் நடைபெறுகிறது. பார்க்கலாம் இந்த போட்டி என்ன நடக்க போகிறது, விறுவிறுப்பாக இருக்க போகிறதா என்பதை நாங்கள் பொறுத்து தான் பார்க்கணும். இன்றைய போட்டியானது மிகவும் எதிர்பார்ப்பு மிக்க போட்டியாக இருக்கிறது. கொழும்பு மற்றும் காலி அணிகள் மோதுகின்ற போட்டியாக இருக்கிறது. ஏற்கனவே ஜஃப்னா கிங்ஸ் இறுதிப் போட்டிக்கு தெரிவாகி இருக்கிறது. அதே போல இன்றைய நாளில் இன்னொரு போட்டி நடைபெற போகிறது. அதாவது எல்லோருக்கும் பெரும் சந்தோஷம் தரக்கூடிய விடயம் தான், இந்திய அணி இலங்கை வந்திருக்கிறது டெஸ்ட் போட்டிகள். ஆக இந்த போட்டிகளுக்கு இப்பொழுது கௌதம் கம்பீர் ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு. பயிற்சியில் ஈடுபட்ட போது மைதானம் சரியாக இல்லை, நாங்கள் நினைத்தது போல் மைதானம் இல்லை, புட்களாக இருக்கிறது போன்ற குற்றச்சாட்டுகளை சொல்லியிருக்கிறார். பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு சாத்தியப்படும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கலாம். தட்டையான மைதானங்களை அவர்கள் எதிர்பார்க்கிறார் நினைக்கிறேன். நீங்க கேட்கறதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. சரி, அதே போல இன்றைய நாள் 10 மணிக்கு ஒரு போட்டி இருக்கிறது, பயிற்சி போட்டி ஒன்று இருக்கிறது. இந்த போட்டி பார்க்கலாம், எதிர்பார்க்க மிக போட்டியாக இருக்குது. இந்திய அணியின் விவரங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். இந்திய அணி பலமான ஒரு அணியாக தான் இருக்கிறது. ரவீந்திர ஜடேஜா, கேஎல் ராகுல், குல்தீப் யாதவ், அதே போல குறிப்பாக பார்க்கும்போது பிரசித் கிருஷ்ணா, ஷரண் ஷாய், ரிஷாத் பந்த், முகமது சிராஜ், சுப்மன் கில், அதே போல படிக்கல், யுஸ்வேந்திர மணிக்கம், ஜெய்ஸ்வால், ஷாய் சுதர்சன், அதே போல நபி, அதே போல சுந்தர், த்ரூ ஜோல், அதே போல பிரார் ஆகியோர் இந்த குழாத்தில் இடம்பெடுத்திருக்கிறார்கள். இலங்கை அணியை பொறுத்த மட்டும் விஸ்வ பெர்னாண்டோ, ரமேஷ் மெண்டிஸ், லஹிரு குமார், திலுன் ஷதீர், அதே போல பசிந்து இருக்கிறார், அதே போல இஷித விஜயரத்ன, நிஷாந்த் பெர்னாண்டோ, நிபுணு தனஞ்சய, சோனால் தினுஷ, அதே போல ரவீந்திர ரஷத், அதே போல பவன் ரத்நாயக், அதே போல அசன்க மனோஜ், அஞ்சல் பண்டார், கேஷோர் நுவந்த ஆகியோர் இந்த இன்றைய நடைபெறுகின்ற குழாத்தில் இருக்கிறார்கள். ஆக பார்க்கலாம் இந்த போட்டியை பொறுத்த மட்டில் ஒரு பயிற்சி போட்டியாக நடைபெறுகிறது. கொழும்பு NCC மைதானத்தில் இந்த போட்டி நடைபெற போகிறது. இந்த போட்டியை தொடர்ந்து கொடுத்ததையும் 2 டெஸ்ட் போட்டிகள், இலங்கை மற்றும் இந்திய அணிகள் மோதுகின்ற போட்டி இருக்கிறது. இந்த போட்டி ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது என்பதும் இங்கே முக்கியமான விடயமா இருக்கிறது. முதலாவது டெஸ்ட் போட்டி 15ஆம் தேதி நடைபெற போகிறது. 15 முதல் 19ஆம் தேதி வரை இந்த போட்டி நடைபெற போகிறது என்பதும் இங்கே முக்கியமான விடயமா இருக்கிறது. இந்த போட்டியை பொறுத்த மட்டில் எதிர்பார்ப்பு மிக்க அணியாக இருக்க போகிறது. இலங்கை அணி இதுவரையில் சரியான முறையில் அறிவிக்கப்படவில்லை என்பதும் இங்கே முக்கியமான LPL போட்டிகள் முடிய போகிறது. சரி, பார்க்கலாம் இப்பொழுது பயிற்சிக்காக இலங்கைக்கு இந்தியா வந்திருக்கிறது என்ற செய்தியும் இங்கே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன்.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு. ஆரோக்கியமான வாழ்வே நாம் தேடுகின்ற மிகப்பெரிய சொத்து. அன்றும் இன்றும் நம் உடல் நலன் காக்கும் உண்மைகளை அறிய தயாராகுங்கள். சிறப்பு மருத்துவரின் வழிகாட்டலோடு உங்கள் சந்தேகங்களுக்கு விடை தருகிறது வசந்தம் வானொலியில் மருத்துவ மருத்துவம். சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 12 மணி வரை மருத்துவம்.
1: தொட்கும் போது மௌனமாய் வந்து நம் இதயத்தோடு பேசும் அந்த இசை கடவுளின் ராகங்கள்.

0: கடந்தும் தாலாட்டாய் காதலாய் கண்ணீராய் கொண்டாட்டமாய் கலந்திருக்கும் இசை ஞானியின் பாடல்களோடு இசை ராஜாங்கம்.
1: வேல்விழி போடும் தூண்டிலே நான் விழலானேன் தோளிலே.
2: ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை இசைஞானி இளையராஜாவின் பாடல்களோடு இசை ராஜாங்கம். இசை ராஜாங்கம்.

0: சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற காலை பொழுது உற்சாகம் வணக்கம் வசந்தம் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். முக்கியமான விடயங்கள்லாம் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். அதே போல ஒரு விஷயம் இருக்குது, நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். என்ன விஷயம் போனேன் சொன்னால், அதாவது உங்களுக்கு காலையிலேயே தலைவலி காய்ச்சல் மாதிரி வருதா, ஒரு தலைவலி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் என்ன செய்யணும், ஒரு மெல்டோல் ஒன்று எடுத்துக்கோங்க. மெல்டோல் எடுத்துக்கொண்டு சொன்னால் தலைவலி காய்ச்சல்லாம் பறந்து போயிடும். எப்படி பறந்து போயிடும்? அப்போ நீங்கள் தலைவலி காய்ச்சலை பறக்க வைக்கணும்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும், ஒரு மெல்டோலை எடுத்துக் கொள்ளுங்கள். அதே போல இளமையான தோற்றம் வேணும்னு சொல்லி ஆசைப்படுவீங்க. எப்போதுமே நீங்கள் இளமையாக இருக்க வேண்டும் சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது கிளிஃப் காலோஜி நேச்சுரலை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த கிளிஃப் காலோஜி நேச்சுரலை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இளமையான தோற்றம் எப்போதும் கிடைக்க போகிறதாக. சந்தோஷம்தான இளமையான தோற்றம் வரும்போது உங்களுக்கு தெரியும், அப்படியே உங்களுக்கும் பெரிய ஒரு மன தைரியம் வரும் இல்லையா. அவள் அப்படியெல்லாம் இருக்கும்போது உண்மையான இளமையான தோற்றம்னு சொல்லுவாங்க. வெளிப்படையாக நீங்கள் அழகாக இருக்குன்னு சொல்லி, அதை விட தேகம் உண்மையிலேயே இளமையாக இருப்பது மிக முக்கியம் இல்லையா. அப்படித்தான் இந்த கிளிஃப் காலோஜி நேச்சுரல் உங்களுக்கு செயற்பட போகிறது. இப்பொழுது நீங்கள் காஜல் ஃபுட் சீரியலில் பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கின்ற முன்னணி மருந்தகங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதையும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். நேரம் இப்போது 9:28.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்.
2: இயற்கையான அழகு இன் ரகசியம் அல்ல, வலுவான எலும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலை ஒளிவை உணருங்கள்.
3: மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
4: மெதுவாக மொழிபெயர்க்கும் தருணமாய்
5: நீயும் நானும் போவது காதல் பாதை.
4: மௌனத்துக்குள் மறைந்திருக்கும் உணர்வுகளுக்கு உயிர் கொடுக்கும் இசையாய்
5: பார்த்ததாடி
4: சொல்லிற்கினிய தமிழோடு செவியூரம் மொழி பேசும் பாடலாய் பாடலாம்.
5: சிக்கும்

இன்று தேசிய கைத்தறி தினம். நம் பாரம்பரியத்தையும் கைவினை கலைஞர்களின் திறமையையும் போற்றும் ஒரு சிறப்பான நாள் இன்று. கைத்தறி என்பது ஒரு துணியை உருவாக்கும் தொழில் மட்டுமல்ல, அது நம் கலாச்சாரத்தின் அடையாளம். பல ஆண்டுகளாக நெசவாளர்கள் தங்களுடைய திறமை, பொறுமை மற்றும் உழைப்பின் மூலம் உருவாக்க

உருவாக்கி வரும் ஒரு அழகிய கலை. இலங்கையிலும் கைத்தறி தொழிலுக்கு முக்கியமான இடம் ஒன்று உள்ளது. நமது பாரம்பரிய ஆடைகள், சேலைகள் மற்றும் பல்வேறு கைத்தறி தயாரிப்புகள் நெசவாளர்களின் கைவண்ணத்தையும் அவர்களின் அர்ப்பணிப்பையும் வெளிப்படுத்துகின்றன. ஒரு கைத்தறி ஆடையின் பின்னாலும் ஒரு நெசவாளரின் உழைப்பு இருக்கிறது. ஒவ்வொரு நூலிலும் அவர்களின் பொறுமையும் ஒவ்வொரு வடிவமைப்பிலும் அவர்களின் திறமையும் வெளிப்படுகிறது. கைத்தறி பொருட்கள் தனித்துவமான அழகை மட்டுமல்லாமல் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற வகையில் உருவாக்கப்படுகின்றன. அதனால்தான் இன்றும் பலரின் விருப்பமான தேர்வாக கைத்தறி தயாரிப்புகள் இருக்கின்றன. இந்த தேசிய கைத்தறி தினம் நெசவாளர்களின் உழைப்பை நினைவு கூறவும் அவர்களின் திறமையை மதிக்கவும் ஒரு சிறந்த வாய்ப்பாக அமைகிறது. நமது பாரம்பரிய கலைகளை பாதுகாப்போம். நமது கைவினை கலைஞர்களை ஆதரிப்போம். கைத்தறியின் பெருமையை அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு செல்வோம். இந்த சிறப்பான நாளின் அனைத்து நெசவாளர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். நம் பாரம்பரியத்தின் பெருமையையும் மக்களின் குரலையும் உங்களிடம் கொண்டு சேர்ப்பதில் பெருமிதம் கொள்கிறது வசந்தம் FM.

0: அந்த பாடல் பொற்காலம் திரைப்படத்துக்காக ஒழித்துகிறது. கேட்டுக்கொண்டிருக்கின்ற காலை பொழுதில் உற்சாகம் வணக்கம் வசந்தம். ஏராளமான விஷயங்கள் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அதாவது நீங்கள் ஒரு நல்ல ஒரு வீட்டை, உறுதியான ஒரு வீடு கட்ட வேண்டும் சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன சொன்னால் தரமான கம்பிகளை பயன்படுத்த வேண்டும். தரமான கம்பிகளை பயன்படுத்த வேண்டும் சொன்னால் நான் சொல்வது என்ன சொன்னால் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய கம்பி உங்களுக்கு தெரியும், மெல்வா கியூஎஸ்டி கம்பிகளை நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்கள். ஆக மெல்வா கியூஎஸ்டி கம்பிகள் வாங்கி பயன்படுத்துங்கன்னு சொன்னால் பரம்பரைக்கு உங்கள் வீடு உழைத்து நிற்கும், நிலைத்து நிற்கும் என்பதும் இங்கே முக்கியமான விடயமாக இருக்கிறது. நீங்கள் அழகாக இருக்க வேண்டுமா, என்ன செய்யணும் அழகாக இருக்கணும் சொன்னா நீங்கள் ஒரு தனியும் கிளிஃப் கலோஜி நேச்சுரல் எடுத்துக்கணும். கிளிஃப் கலோஜி நேச்சுரல் எடுத்துக்கணும் சொன்னா நீங்க எப்போதுமே அழகாக இளமையான தோற்றம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் மாற்றுக் கருத்து கிடையாது. இப்பொழுது ஒரு தனியும் காகில் ஃபுட் சிட்டி அதே போல இளைஞர்கள் இருக்கின்ற முன்னணி மருந்தங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல இன்னொரு விடயம் இருக்கிறது, இந்த போதைப் பொருளை நாங்கள் ஒழிக்க வேண்டும். போதைப் பொருளை ஒழிப்பால் தான் எங்களுடைய சமுதாயம் சரியான முறையில் கட்டி எழுப்பப்படும் என்பதும் இங்கே முக்கியமான விடயமா இருக்கிறது. அகன்ற செல் என்ற அடிப்படையில் நாங்கள் இந்த போதைப் பொருளை ஒழிக்க வேண்டும். ஆக இந்த போதைப் பொருள் காரணமாக இளைஞர்கள் சமுதாயம் எல்லாமே சீர்கட்டப் போகின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நாங்கள் கைகோர்க்கவில்லை சொன்னால் எப்போது நாங்கள் கைகோர்ப்பது? இந்த நேரத்தில் கட்டாயம் கைகோர்க்க வேண்டும். முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு தீங்கு விளைவிக்கும் போதைப் பொருள் தடுப்பு தேசிய வேலைத்திட்டத்தின் கீழ் எங்களுடைய பங்களிப்பை நாங்கள் கட்டாயம் செலுத்த வேண்டும். இந்த போதைப் பொருள் சம்பந்தமான விஷயங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த போதைப் பொருள் கொடுக்கல் வாங்கல்கள் விநியோகஸ்தர்களை நாங்கள் கட்டாயம் இதை இனம் கண்டு நாங்கள் அறியத்தர வேண்டும். முக்கியமாக இந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரிந்தால் அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 18-18 இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தும் விஷயங்கள் பற்றி சொல்லுங்கள். உங்களது ரகசியங்கள் பேணப்படும். அதே போல புனர்வாழ்வுக்காக இருக்கிறார்கள் இளைஞர்கள் இருக்கிறார்கள், யாரோ ஒருவர் போதைப் பொருளுக்கு அடிமையாகி சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் சொன்னால் அவரை நாங்கள் மீள எடுத்து வருவதற்காக 19-27 என்ற இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்துங்க. அதை பற்றிய விஷயங்களை, அதை பற்றிய உதவிகளை அவர்கள் செய்ய தயாராகவே இருக்கிறார்கள். ஆக இந்த வேலைத்திட்டத்தில் முக்கியமான விஷயங்கள் நாங்கள் விழிப்புணர்வாக இருக்க வேண்டிய விடயங்கள் தான் உங்களது போதைப் பொருள் சம்பந்தமான விடயங்கள் நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். காரணம் எங்களுடைய எதிர்கால சமுதாய
1: ஒரு கட்டத்தில் என்னுடைய பொறுமை மிக ஆழமாக இருந்தது. அந்த பொறுமையின் காரணமாக தான் என்னுடைய கல்வியை நான் பெற முடிந்தது. அதாவது அவர் சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு பிரச்சனை மூலமாக தனக்கு கோபம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், பெரிய ஒரு ஆரம்பத்தில் அதிகமாக கோபம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாடசாலையில் சின்ன ஒரு பிரச்சனை வந்துதான், அந்த பிரச்சனையோடு தான் விலகலாம் சொல்லிட்டு பெரிய ஒரு முடிவு எடுத்தாராம். அதுக்கு பிறகு இல்லை கொஞ்சம் பொறுமையாக இருப்போன்னு சொல்லி படித்தாராம். படித்த பிறகு பெரிய ஒரு நல்ல ஒரு பெருமை எடுத்தாரம். அதுக்கு பிறகு பாராட்டுகள் கிடைக்கும் போது நல்ல நேரம் நான் விலகலை. நான் விலகி இருந்தேன்னு சொன்னால் எனக்கு ஒரு கெட்ட பேரோடு அந்த ஸ்கூலில் வந்து நான் போயிருப்பேன் வேறு ஸ்கூலுக்கு. ஸோ இதுதான் எனக்கு கிடைத்த பெரிய ஒரு வெற்றியாக நான் பார்க்கிறேன். அந்த பொறுமை எனக்கு பெரும் கை கொடுத்தது. அப்போ எனக்கு அந்த டீச்சர்ஸ் மாறு என்ன திட்டினவங்க எல்லாம் ஒரு எதிரியாக தெரிஞ்சவர்கள். நான் நல்லா படிச்சு வரும்போது அவங்க வாழ்த்தொள்ளும் போது ஆஹா எனக்காகத்தானே பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த பொறுமையின் காலதாமதமாக புரிஞ்சதுதான், அதுக்கப்புறம் எனக்காகத்தான் இவங்க எல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்ல விஷயம் புரிஞ்சது அப்படின்னு சொன்னது. அந்த நேரத்தில் நான் பொறுமை எனக்கு மிக முக்கியமாக நான் உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலை பொழுது வணக்கம் என்ன எப்படி இருக்கீங்க, பூனை பாடல்கள்லாம் சூப்பராக இருக்கிறது, வாழ்த்துக்கள் குழும் 14 சேகர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார், அன்பு கலந்து வணக்கம்னு சொல்லி அமீர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்கிறார், நிகழ்ச்சியோட எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் சுவேந்திரன் நிகழ்ச்சிக்கு பதாக இணைந்திருக்கிறார். அதேபோல ரவீந்திரன் அன்பு வணக்கம் புவனேஸ்வர் எப்படி இருக்கிற உற்சாகமான காலை பொழுது வணக்கம் மேற்கொள்ளும் பொழுது நிகழ்ச்சி கேட்பதாக இணைந்திருக்கிறார். அதேபோல அருள் மீறி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம் பூனாகலந்து நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அதே போல வசந்தகுமார் வணக்கம் சொல்லியிருக்க, அதே போல உங்கள் அபிமான நேரன் சொல்லிக்கொண்டு எங்களோடு பாபு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதே போல அலிஃப்கான் பொத்துவிலிருந்து நிகழ்ச்சி கேட்பதாக இணைந்திருக்கிறார். ரொம்ப சந்தோஷம் உங்களுக்காகவும் பாடல் வருகிறது. நிகழ்ச்சியோட எங்களையும் எடுத்துக் கொடுங்க கடுதாவடை சுந்தரம் வந்திருக்கார், அன்பு கலந்த வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறார்.

0: இது யாரு?
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன்
0: சாலையில் வாகனம் ஓட்டும் போது இருக்கை பாதுகாப்பு பட்டியை அணி அமரவாதீர்கள். இது உங்கள் உயிரை காக்க மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சியையும் பாதுகாக்க உதவும்.
2: பாதுகாப்பான பயணத்திற்கு
3: உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
4: திரை உலகின்

சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற காலை பொழுதின் உற்சாகம். வணக்கம் வசந்தம். எங்கள் பாத்தீங்க சொன்னா தலைவலி காய்ச்சல் வருதுன்னு சொன்னா நீங்க எடுக்க வேண்டியது ஒரு மெல்டோல். ஒரு மெல்டோல் எடுத்துக்கூடிய சொன்னா தலைவலி காய்ச்சல் எல்லாம் பறந்து போயிடும். சொந்தங்களை மிஸ் பண்ணிடாதீங்க. ஆக மெல்டோல் எடுத்துக்கொண்டு சொன்னா காலையில உங்களுக்கு தலைவலி வருது, காய்ச்சல் வருது, எல்லாத்தையும் நீங்க ஆபீஸ் போன பிறகு வேலை கூடுதலா இருக்குது, இன்னைக்கு தலைவலி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு மெல்டோல் எடுத்துக்கொள்ளுங்க. மெல்டோல் எடுத்துக்கொண்டு சொன்னா தலைவலி காய்ச்சல் எல்லாம் பறந்து போயிடும். ஓகேதானே? இது ஒரு வகையான பேராசிட்ட போனதையும் நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அன்பு வணக்கம் என்று சொல்லக்கூடிய எங்களுக்கு கீதா நிகழ்ச்சி கேட்டுக் கொடுக்குற வெள்ளத்திருந்து பொறுமை என்பது மிக முக்கியம் இல்லையா? வாழ்க்கையில் பொறுமைதான் மிக முக்கியமான ஒன்று என்பதை நீங்கள் கடைசி காலத்திலோ அல்லது நீங்கள் பல சந்தர்ப்பங்களிலோ நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஆக பொறுமையை எப்போதும் இழக்காதீர்கள். பொறுமையாக இருக்க வேண்டிய நேரத்தில் கட்டாயம் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு நான் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். தொடர்ந்து ராகம் சுமார் நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலையகத்தில் எம் எல் கிருபாகரன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெற்று செல்வது நான் என்று உங்கள் அன்பின் நாகேந்திரன். புவனேஸ்வரராஜ் நன்றி சொந்தங்களே.

0: வணக்கம்
1: தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகுரோசிவ்
3: கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
4: நேரம் காலை 10 மணி.

0: 2.8 வசந்தம் FM வழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: கொள்ளை சம்பவம் ஒன்றுடன் தொடர்புடைய 4 பேரை கல்கிசை குற்ற புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளனர். கடந்த ஜூலை மாதம் 18 வீடொன்றை உடைத்து 1,41,00,000 ரூபாய் பெறுமதியான தங்க ஆபரணங்களை கொள்ளையிட்டிருந்ததாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. குறித்த சம்பவம் தொடர்பில் கல்கிஸ் குற்றத்தடுப்பு பிரிவினர் விசாரணைகளை முன்னெடுத்து வந்த நிலையில் நேற்று தெஹிவல பகுதியில் குறித்த கொள்ளை சம்பவத்துடன் தொடர்புடைய 2 பெண் சந்தேக நபர்களும் ஹட்டன் பத்தன பகுதியில் குற்றத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கிய ஆண் ஒருவரும் பெண் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது கொள்ளையிடப்பட்ட தங்க ஆபரணங்கள் உள்ளிட்ட பல சொத்துக்கள் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைதானவர்களில் 28, 46, 53 வயதுடைய பெண்களும் 28 வயதுடைய ஹட்டன் பத்தன பகுதியைச் சேர்ந்த ஆண் ஒருவரும் உள்ளடங்குவதாக தெரிய வருகிறது. இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் கல்கிஸ் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு
0: வருகின்றனர்.
3: கொங்கோ ஜனநாயக குடியரசின் கிழக்கு பகுதியில் வேகமாக பரவி வரும் இபோலா தொற்று தொடர்பில் மருத்துவர்கள் அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இபோலா பரவல் அறிவிக்கப்பட்டு 2.5 மாதங்கள் கடந்துள்ள நிலையில் நிலைமை இதுவரை இல்லாத அளவுக்கு மோசமடைந்துள்ளதாக அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதனிடையே உலக சுகாதார ஸ்தாபனத்தின் தரவுகளுக்கமைய ஆகஸ்ட் 1 வரை 3,605 உறுதிப்படுத்தப்பட்ட இபோலா தொற்று நோயாளிகள் பதிவாகியுள்ளதுடன் இது கொங்கோவில் இதுவரை பதிவான மிகப்பெரிய இபோலா பரவலாக பார்க்கப்படுகிறது. குறித்த வைரஸ் காரணமாக கடந்த 11 வாரங்களில் மாத்திரம் சுமார் 1,500 பேர் வரையில் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
4: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: மக்கள் சூடிய
2: நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
6: நிமிர்ந்த நடை

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான இடைக்கால பாடல்களோடு நீங்களும் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளலாம். இப்போ நிகழ்ச்சியின் முதலாவது நேயராக யார்? வணக்கம்.
1: வணக்கம் கிருபானா, பாராஸ்தே சிவகுமார்.
0: எப்படி இருக்கிறீங்க சிவகுமார்?
1: நல்லா
0: இருக்கிறேன். இப்ப வந்து உங்களோட ஊர்ல இருந்து கடைசி எந்த ஊருக்கு போய் வந்தீங்க? அப்படியா, இப்போதைக்கு போகல. அதுதான் நிறைய ஆசைகள் இருக்குது மனசுல. எங்கத்தான் நேரம் இருக்குது? உழைச்சு உழைச்சு செலவழிக்கிறதுலயே டைம் ஆயிடுச்சு. எங்க சேமிப்பு? வெளியில போறேன்னு சொன்னா அப்படி இப்படி கொஞ்சம் காசு வேணும். அதனால நான் அதை பத்தி யோசிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி சொல்றீங்க மனசார. சரி சொல்லுங்க. அப்படியோ? சரி, இப்ப யார் யாருடைய யார் யாருடைய எனது பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க சிவகுமார்?
1: ராஜேந்திரன் சுதாசரும் கண்ணாசுகள் பவாஸ் அழைப்பில் இருக்க போனா

சுபாகம் சுகமானது கேட்டால் இதமானது இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளின் நிகழ்ச்சியில் எடுத்துக் கொள்ளலாம். வணக்கம் கெர்பானா, நான் மருதமுனையிலிருந்து நஜ்முத்தீன் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை மங்கேக்கரசி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். எங்களை நிகழ்ச்சியில் இணைத்து நடந்தொரு பாடல் தாருங்கள். கடும் மழை இருந்தாலும் இசை மழையில் நனைந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹட்டன்ல இருந்து தங்க சுந்தரம் வந்திருக்கின்றார். அது போன்று நானும் நிகழ்ச்சியோடு தான் கிருபாண்ணா அப்படின்னு சொல்லி ஸ்ரீதாஸ் இருந்திருக்கிறது. இவளை நசூர் வந்திருக்கின்றார். கென்யாவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை வணக்கம் கொழும்பு 15 மோதரையிலிருந்து தர்ஷினி குணசேகரன் நினைந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை கொழும்பு 14 முந்தாஜ் பேகம் வந்திருக்கின்றார். அருமையான பாடல்களோடு இன்றும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி வெள்ளவத்தையிலிருந்து செல்வத்துறை நந்தகுமார் குறிப்பிடுகிறாங்க. செங்கலடி ஷக்கீலா சந்திரசேகரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிற இதேவேளை மொரீன் வந்துகிறாங்க ராஜகிரியிலிருந்து. அது போன்று துள்ளி வரும் வெள்ளி பாடல்களை கிள்ளி கிள்ளியாக தந்து கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். பிரசா பிரசாந்தி பாட்டு தலைவனுக்கு வாழ்த்துக்கள். அதே போன்று யாழ்ப்பாணம் அச்சுவேலியிலிருந்து ராஜன் உமா நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக குறிப்பிடுகின்றார். ஜனா இணைந்திருக்கின்றார். கல்முனையிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் கேதீஸ்வரன் இணைந்திருக்கிறேன். அக்கரப்பத்தனையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக ராமன் கேதீஸ்வரன் குறிப்பிடுகிறார். அதே போன்று குறிஞ்சங்கனி அசுருதீன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை இனிமையான பாடல்களோடு நானும் நிகழ்ச்சியோடு தான் விமலேந்திரன் இணைந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். அருமையான பாடல்களோடு இன்றும் நிகழ்ச்சியை கேட்ட வண்ணம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றார். ஹலீப் கான் வந்திருக்கின்றார். பொத்துவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை 6:80 இதயரத்னம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். அண்ணா எப்படி இருக்கிறீங்க? நானும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவிசாவளையிலிருந்து சாந்தி மதி குறிப்பிடுகிறாங்க. எங்களையும் நிகழ்ச்சியில் எடுத்து நடத்துகிற பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி சுபா கேட்டிருக்கின்றார். செல்வி ஜோதி மலர் இணைந்திருக்கிறாங்க. ஜோன் ஏகாம்பரம் இணைந்திருக்கின்றார். அக்கரைப்பற்றிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். கெருபா, நான் ராஜகோபால் இணைந்திருக்கிறேன். வெள்ளவத்தையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை இனிமையான பாடல்களோடு எட்டியாந்தோட்டையிலிருந்து சரோஜினி இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். சிவரஞ்சனி மட்டக்கிளப்பு கொக்குவிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை நம்பிக்கைக்கிறாம ஹரல் சந்திரா வந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நானும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். சந்திர ரேகா வந்துக்கிறாங்க. அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல். வருஷம் 16 திரைப்படத்துக்காக KJ ஜேசுதாஸ் பாடிய பாடல்.

0: உலகம் சுகமானது கேட்டால் இதமானது நேரம் 10:33 இப்போ நிகழ்ச்சியில் யார் வணக்கம்?
1: இனி அன்பான காலை வணக்கம் கிருபானா, எப்படி இருக்கீங்க? நான் அம்படையிலிருந்து ஜெயகாந்த்.
0: நல்லா இருக்கிறேன் ஜெயகாந்த். ரொம்ப சௌக்கியமா, ரொம்ப உற்சாகமா நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு இருக்கிறதா தெரியுது உங்களோட குரலை கேட்கிற பொழுது.
1: அருமையான பாடல்கள். ராகம் சுகானது சும்மா வேணாம்.
0: அப்படியா? தெரியாதே, காசு கொடுக்க.
1: அது கிருபான ப்ரோக்ராம் ஸ்பெஷல்.
0: அப்படியோ? சரி, அப்ப உங்களுக்கு லைன் தந்துட்டு இருந்தானு ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்க? தராட்டுதான் சொல்லுங்க. அதுதான், அதனாலதான் நாங்க இசை மலையில் தொடர்ந்து உற்சாகமான பாடல்களை தந்து கொண்டிருக்கிறோம்.
1: கட்டாயம்.
0: சரி சொல்லுங்க, இந்த நேரம் நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: அனைத்து வசந்த சொந்தங்களுங்கமானா உங்களுக்காக கேட்போம். வாய்ப்பு தந்து நன்றி, வணக்கம்.
2: சிலு சிலுவென குளிர் அடிக்குது, அடிக்குது சிறு அரும்புகள், மணல் வெடிக்குது வெடிக்குது, வனம் விட்டு வனம் வந்து மரங்கொட்டி பறவைகள் மனம் விட்டு சிரிக்கின்றது.

0: உலகின் மகுடம் மகஜன சம்பத்து. இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம். 60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு, நோ லீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பகுதியில் காணப்படும் பிரைடெக்ஸ் நோ லீக் ஜனதா ஸ்டீல்ஸிடம் இருந்து. நோ லீக் பூசினால் நோ லீக் தான்.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: நாடு முழுவதும் வசந்தம் FM 102.6.

ராகம் சுகமானதை கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான துள்ளிசை பாடல்களை தரும் ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் இப்போ பசங்கத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் எடுத்துக்கொள்ளலாம். பிரதித்துறையிலிருந்து அருள் மொழி இணைந்திருக்கிறாங்க. இனிமையான பாடல்களோடு நானும் நிகழ்ச்சியை கேட்ட வண்ணம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொழும்பு ஹோல்கோட் மாவட்டம் மேக்மில்லன் புத்தக சாலையிலிருந்து ஸ்ரீ ஸ்கந்த ராஜா அணிந்திருக்கிறார். மனைவி கலா மற்றும் வசந்த உறவுகளை இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ஸ்டீஃபன் ட்ரெய்லர்ஸ்ல ரொம்ப சத்தமா ஒழித்துக் கொண்டிருக்கிறது வசந்தம் அப்படின்னு சொல்லி ஸ்டீஃபன் குறிப்பிட்டிருக்கின்றார். சமுவேல் ராஜா அணிந்திருக்கின்றார். இந்தியாவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், எங்களை நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க ராஜா. அதே போன்று நானும் நிகழ்ச்சியோடு தான் எப்படி இருக்கிறீங்க, உங்களுடைய தொகுப்பு வேற லெவல் அப்படின்னு சொல்லி சுப்பையா ஆகாஷ் குறிப்பிட்டிருக்கின்றார். வணக்கம் கிருபான், அப்படி இருக்கிறீங்க, நான் காளிமுத்து இணைந்திருக்கின்றேன், கொட்டக்கலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார். சாந்தா இணைந்திருக்கின்றார். ஒரும்புரா யாழ்ப்பாணத்திலிருந்து நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை பூநாகலையிலிருந்து ஜேசுதாஸ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறார். அருமையான பாடல்களோடு பேருவளையிலிருந்து ரிம்சான் இணைந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ராகம் சுகமானது நிகழ்ச்சி சூப்பர், நான் ஹாப்டன் நவீன் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ஜமுனா அணிந்துக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், எங்களின் நிகழ்ச்சியோடு இணைத்து நடந்த பாடல் தாருங்கள். ஹப்புத்தலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், தங்க மலையிலிருந்து அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறாங்க. புவனேஷ் இணைந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க, நாங்களும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மலர் இணைந்திருக்கிறேன் அண்ணா. பதிமலர் கணேசன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். எங்களை நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் தாருங்கள், நான் மதி இணைந்திருக்கிறேன் கிருபாண்ணா, ரொம்ப சந்தோஷமாக வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை கனகரத்தினம் வந்திருக்கின்றார். சங்கானை யாழ்ப்பாணத்திலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை எங்களை நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி திருக்கோயில் விநாயகபுரம் சிவராஜா சித்ரா அணிந்துக்கிறாங்க. அதுபோன்று எஸ் பரமானந்தன் வசீகரன் வந்திருக்கிறார் ஹட்டன்ல இருந்து. இனிமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கும் ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், நான் அஜித் இணைந்திருக்கிறேன் கிருபாண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். மஸ்கேலியாவிலிருந்து அதே போன்று வத்தளையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக கிருஷ்ணகுமார் வந்திருக்கின்றார். நோவோடு சிவா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கிறீங்க, இனிமையான பாடல்களை நானும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், என்னை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி வெஸ்டர்ன் ராஜா குறிப்பிடுகிறது. இவளை வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க, நான் கனி மொழி இணைந்திருக்கிறேன், எங்களை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை யாழ்ப்பாணத்திலிருந்து தார்ஷினி வந்துக்கிறாங்க. அத்தனை உறவுகளுக்காகவும் ஒழிக்கின்றது பாடல்

0: திட்டமிட்டில் வசந்தம் எஃப்எம் வழித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில்
1: மக்கள் சூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: கொழும்பு மேகசின் சிறைச்சாலையில் நேற்றிரவு ஏற்பட்ட அமைதியின்மையின் போது காயமடைந்த கைதிகளில் ஒருவர் சற்று முன்னர் உயிரிழந்துள்ளார். சம்பவத்தில் காயமடைந்த 11 கைதிகள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்நிலையில் கொழும்பு மேகசின் சிறைச்சாலையில் நேற்றிரவு ஏற்பட்ட பதற்ற நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் 9 கைதிகளை வேறு சிறைச்சாலைகளுக்கு மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சிறைச்சாலையின் பாதுகாப்பிற்காக போலீசார், போலீஸ் விசேட அதிரடி படையினர் மற்றும் முப்படையினர் பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதனிடையே பலன்சேன சிறைச்சாலையிலும் சற்று முன்னர் அமைதியின்மை ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே குறுவிட்ட சிறைச்சாலையில் ஏற்பட்ட பதற்ற நிலையினால் இருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்நிலையில் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கையும் 12 அதிகரித்துள்ளது.
0: வெளிநாட்டு செய்திகள்.
3: ஈரானின் ஆட்சியை கவிழ்க்க தவறியதனால் 2 மூத்த அதிகாரிகளை இஸ்ரேலின் மொசார் தலைவர் பணி நீக்கம் செய்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரானிய அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கான திட்டம் தோல்வியடைந்ததை தொடர்ந்து மொசாடின் 2 உயர் அதிகாரிகளை அதன் தலைவர் பணி நீக்கம் செய்துள்ளதாக இஸ்ரேல் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பணி நீக்கம் செய்யப்பட்ட அதிகாரிகளில் ஒருவர் கடந்த டிசம்பர் மாதம் முதல் மொசாடின் உளவுத்துறை இயக்குநரின் தலைவராக பணியாற்றி வந்தார். மற்றையவர் அந்த அமைப்பின் ஈரான் பிரிவின் தலைவர் என்பது சுட்டிக்காட்டத்தக்கது.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
4: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: மக்கள் சூடிய மகுடமே.
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.

0: சுபாகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் நிகழ்ச்சியில் யார் வணக்கம்? நீங்களும் கூட நிகழ்ச்சியில் இருந்து கொள்ள அலைகள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் 0112 77 50, 0113 மற்றும் 0112 77 51 வழியாக இணைந்து கொள்ளலாம். இப்போ நிகழ்ச்சியில் இணைந்திருப்பது யார் வணக்கம்? வணக்கம், யார் பேசுறீங்க? சரி, உங்களுடைய வானொலி பெட்டியின் சத்தத்தை கொஞ்சம் குறைத்து வைப்போமா? சரி, நீங்க கதைப்பது தெளிவு இல்லாமல் இருக்கு. உங்களோட பேர் என்ன
1: சொன்னீங்க?
0: எங்க இருந்து பேசுறீங்க? யாழ்ப்பாணம். எந்த இடத்துல இருந்து பேசுறீங்க? நவாலி. சரி, இப்ப ராகம் சுகமானது ரொம்ப பிடிச்சிருக்கா? பாடல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா?
1: ரொம்ப பிடிச்சிருக்கு.
0: சரி, அப்ப இந்த நேரம் நீங்க பாட்டு ஒன்று பாடுறீங்களா? கஷ்டம். சரி, இப்ப யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க? நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கே.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது நேரம் 11:20. இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளின் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளலாம். வணக்கம் கிருபாண்ணா, நானும் நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொழும்பு சத்தியா திரு வீனஸ் சலூன் இருந்து ராசலிங்கம் வந்திருக்கின்றார். இனிமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எங்களை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள். யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டலில் இருந்து நக்கீரன் இணைந்திருக்கின்றார். அதே போன்று சீலன் கௌரி இணைந்துக்கிறாங்க. எங்களை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிற தேவேளை பெருமாள் வந்திருக்கின்றார். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமாக நானும் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இதேவேளை மஸ்கேலியா மோகன் வந்திருக்கிறார். அண்ணா அப்படி இருக்கிறீங்க, பாடல்கள் எல்லாமே சூப்பர் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். அதே போன்று மனோகரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார். வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? மூதூர் பட்டித்திடல் வடிவேல் வசந்தத்தின் அபிமான நேயர் கிருபாண்ணா, கண்ணாலே பார்த்து கையாலே வேலை செய்து காதாலே ராகம் சுகமானதை கேட்டு அதாவது நிறைய பணமும் வருகிறது. ஆஹா, அதில் எவ்வளவை நான் கேட்பது என்றதுதான் எனக்கு தெரியல. சந்தோஷம், அருமையான பாடல் தெரிவுகள் அப்படின்னு சொல்லி மூதூர் பட்டித்திடல் வடிவேல் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போன்று எங்களை நிகழ்ச்சியில் நடத்தி நடந்த பாடல் வேண்டும் அண்ணா அப்படின்னு சொல்லி அறந்தாங்கி ஐயப்பன் குறிப்பிடுகிறதை வேளை நட்பட்டி முனையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக MTA சத்தார் குறிப்பிட்டிருக்கிறார். இனிமையான பாடல்களோடு வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஏறாவூரிலிருந்து தாசன் பிரியா வந்துக்கிறாங்க. ராஜா பண்டாரவளையிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை தேவி ஜோகேஸ்வரன் எழுந்திருக்கிறாங்க. அதே போன்று நானும் நிகழ்ச்சியோடு தான் அண்ணா, எங்களை நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். விஸ்வநாதன் வந்துக்கின்றார், ஆட்டோ விஸ்வநாதன் அப்படின்னு சொல்லி சொன்னால்தான் அவரை தெரியும் இல்லையா. அதே போன்று என்னை நிகழ்ச்சியில் எடுத்து நல்லதொரு பாடல் தாருங்கள், இனிமையான பாடல் தெரிவுகள் அண்ணா அப்படின்னு சொல்லி ஜெகன் குறிப்பிட்டுகின்றார். ஜெகதீசன் குறிப்பிட்டுகின்றார். லிந்துலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை ரொஸ்போன் விஜயகுமார் வந்திருக்கின்றார். ரிஸ்வான் முகமது இணைந்திருக்கின்றார். அண்ணா எப்படி இருக்கிறீங்க? உங்களுக்கு இனிய வாழ்த்துக்கள், அருமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கிறீங்க. பேர்வளையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை மாளிகாவத்த சந்திரா குஷன் ஒர்க் ஷாப்ல ரொம்ப சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மணிவண்ணன் குறிப்பிடுகிறது. இவளை தொண்டை மாநாடு செல்வச்சன்னதியிலிருந்து சுதன் வந்திருக்கின்றார். கிருபாண்ணா எப்படி இருக்கிறீங்க? நாங்களும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிற தேவலை ஆறுமுகம் ரமேஷ் வந்திருக்கிறார். ஊர்குடவத்தில் இருந்து அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. நேரம் 11:31. இந்த நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருப்பது யார்? வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: ராசிக் பேசுறேன் சார்.
0: எப்படி சோமா இருக்கீங்களா ராசிக்?
1: நல்லா இருக்கேன் சார். நீங்க?
0: நானும் நல்ல சந்தோஷமா. உங்களுக்கு இனிமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கேன் நான் நினைக்கிறேன்.
1: சூப்பர் பாடல் எல்லாம் சார்.
0: அப்படியோ? சரி, அப்ப ராசிக்கு இன்னைக்கு ராசியான நாள் அப்படியா? பள்ளிக்கு போகணும், அதுலயும் வசந்தத்துல கதைச்சிட்டு போறேன்னு சொல்லி சொன்னா அது தனி சுகம்
1: தான்.
0: சரி சொல்லுங்க ராசி, இந்த நேரம் நீங்க நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: நன்றி.
0: நிகழ்ச்சி நடந்தமைக்கு
1: நன்றி சார்.
0: இந்த நேரம் அண்ணா எங்களையும் நிகழ்ச்சியில் அனைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். ராம் வந்திருக்கின்றார். வளமை போல் என்றும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு இவளே ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன், இனி நிகழ்ச்சியில் அனைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி ஆளுத் மாவட்டத்திலிருந்து லோகநாதன் குறிப்பிட்டிருக்கிறார். ரொம்ப சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகிறது. இவளை இனிமையான பாடல்களோடு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம், உங்களையும் நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். பத்தளையிலிருந்து தனுஷ் கோடி இணைந்திருக்கிறாங்க. எட்டம்பலவதியிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்ற அத்தனை உறவுகளுக்காகவும் உழைக்கின்றது

0: அழகு இனி ரகசியம் அல்ல. வலுவான எலும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலை பொறுமை உணருங்கள்.
1: மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது. வேகமாக செல்லும் சாரதி பற்றிய குற்றச்சாட்டை உடனே முன்வையுங்கள். காலம் தாமதித்தால் உங்கள் உறவுகளை நீங்கள் இழக்க நேரிடும். பாதுகாப்பான பயணத்திற்கு நாடு முழுவதும் வசந்தம் FM 102.8 இடைக்காலத்தின்

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் நேயர் யார்? வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்
0: அன்பான வணக்கம். யார பேசுறீங்க?
1: முதலாம் இருந்து சரோஜினி.
0: சரோஜினி, ரொம்ப உற்சாகமா வந்தாச்சு.
1: அன்னைக்கு
0: சாப்பிட்ட அமுது இன்னைக்கு கிடைச்சிருக்கு. சரி சரி, ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க சரோஜினி, இப்போ இந்த நேரம் நிகழ்ச்சியில நீங்க யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: கொழும்பு மும்தாச்சி வேதம், யாழ்ப்பாணம் சாந்தனி, கிரியல ராஜலட்சுமி, அருள்மொழி, சின்னையா மகாதேவன், ஆற்றல் விஸ்வநாதன், சோமசரி இவர்களுக்காகவும், அன்பான அறிவிப்பாளர் உங்களுக்காகவும் சார் பிறந்த நாள் ஒன்றுங்க சார். சாந்தனி நிஷா தம்பதிகளின் செல்வ புதல்வி லட்சுமிதா இன்று மூன்றாவது பிறந்த நாளை கொண்டாடுறாரு.
0: வாழ்த்துகிறோம் சார். வசந்தம் எஃப்எம் சார்பில் நாங்களும் வாழ்த்தி நல்லதொரு பாடல் கேட்போம். நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்க.

ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு இணைந்துகிற இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கிற உறவுகளை நிகழ்ச்சியில் எடுத்துக் கொள்ளலாம். வரக்காப்புலையிலிருந்து ரவி தாஷியனி இணைந்திருக்கிறாங்க. சிறப்பு இனிமையான பாடல் தெரிவு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுக்கிறாங்க. சூப்பராக ஒழித்துக் கொண்டிருக்கின்ற ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் என்னையும் இணைத்துக் கொள்ளுங்க. மேப்பிடிக்கு அந்தையிலிருந்து பிரசாந்த் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை சவிந்தராஜ் வந்திருக்கின்றார். எட்டியாந்தோட்டையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார் சவிந்தராஜ். வாணி என்னை நிகழ்ச்சியில் இணைத்து இனிமையானதொரு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறாங்க. வணக்கம் கிருபான், அப்படி இருக்கிறீங்க. நான் சுரேஷ்குமார் இணைந்திருக்கின்றேன். சசிகலா சுரேஷ்குமார் புசல்லாவையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக குறிப்பிடுகின்றார். அப்துல் காதர் வந்திருக்கின்றார். அக்கரைப்பற்றிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக தெரிவித்துக்கிறது. இவளை மாவனல்லையிலிருந்து நிசா இணைந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். திருமாலன் இணைந்திருக்கின்றார். வாழச்சேனையிலிருந்து அஜய் அகிலன் மற்றும் அர்ச்சனா ஆகியோரை இணைத்து பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை அத்தனை பேரும் குதூகலமாக இருந்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு ராஜகிரியிலிருந்து மொரின் குறிப்பிடுகிறாங்க. நானும் நிகழ்ச்சியோடு தான் கிருமா, அப்படி இருக்கிறீங்க. எங்களை நிகழ்ச்சியில் நினைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி தேவி ஜோகேஸ்வரன் குறிப்பிடுகிறாங்க. கொழும்பு 12 புதுக்கடையிலிருந்து இன்ஹாம் இணைந்திருக்கின்றார். ரொம்ப சந்தோஷமாக வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிற. இதேவேளை பொத்துவில் ஜமால் தீன் இணைந்திருக்கிறாங்க. தூத்துக்குடியிலிருந்து சி பாலசுப்ரமணியன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவ்வளவு தயபாலன் வந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் பப் ட்ரெய்லர் நிசார் இணைந்திருக்கின்றேன். அக்கரைப்பற்றிலிருந்து என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவ்வளவு அன்பர் வந்திருக்கின்றார். லங்கா ஹோட்டல் ஆமஸ்ட்ரீட்லிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை ராஜன் என்னை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்ற. அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

உலகம் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது. ராகம் சுகமானது நிகழ்ச்சி தொடர்ந்து மதிய நேர குதூகல நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்க கலையத்தில் விஜய் அவரோடு இணைந்து ரூஃபினா மற்றும் அபுல் ஹாசன். வரும்ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வாழ்க வளமுடன் என்று கூறி உங்களிடம் விடுபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அன்பின் எம் எல் கிருபா வணக்கினீர்களே.

நன்றி கிருபாகரர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான மதிய பொழுது, உற்சாகமான வணக்கங்கள். வெள்ளிக்கிழமை பொழுதில் உங்களை அன்போடு சந்தித்திருக்கிறோம். தொடர்ந்தும் 3 மணி வரை இணைந்து கொள்ளலாம் மதிய நேர குதூகலத்தோடு. என்னையும் சூப்பரான பாடல்களோடும் வாழ்த்துக்களோடும் உங்களை சந்திக்க தயாராக இருக்கிறோம். நேரம் சரியாக 12 மணி கடந்த 1 நிமிடம்.

0: ரைட்டு ரைட்டு அட்ட அட்ட ஆரம்பமே அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கிறோம். 12 மணிக்கு இந்த 3 மணி வரைக்கும் சூப்பரான பாடல்களோடு சந்தோஷமாக பயணிக்க போகிறோம். இது மதிய நேர குதூகலம். இன்னைக்கு மதிய நேரத்தை குதூகலப்படுத்த எங்களோடு வந்திருக்காங்க ரோஃபினா. வணக்கம்.
1: வணக்கம் விஜய். அன்பு சொந்தங்கள் எல்லோருக்கும் சந்தோஷமான அட்டகாசமான வணக்கம்.
0: என்னதான் நீங்க வந்தாலும் இன்னைக்கு ஒரு சின்ன குறை ஒன்று இருக்குது.
1: ரொம்ப சின்ன குறை இல்ல, அது பெரிய குறை. இடமே விரிச்சோடி போயிருக்கு.
0: என்ன காரணம் சொல்றாரு? அப்துல்லாசன் லீவ்
1: போட்டாரு, முக்கியமான ஒரு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி வைஃபோட ஒரு பயணம் போயிருக்கிறேன் அப்படின்னு
0: சொல்லி
1: இருக்கிறாரு. மண்டே வந்தா சொல்லுவாரு, வைஃபா எனக்கு 20 வயசு. எந்த
0: நிகழ்ச்சியின்
1: வாயிலாக இணைந்து கொள்ளலாம்.
0: அதுபோல வெள்ளிக்கிழமை இன்று வந்து பாடசாலை விடுமுறை வழங்க போறாங்க. இப்ப இன்னொரு ஒரு மணி நேரம் இருக்கும் பாடசாலை, அதுக்கப்புறம் எல்லாம் சிட்டா பறந்து வெளியில ஓடி வருவாங்க இன்னைக்கு.
1: சரி, அதுக்கு பிறகு நீ எப்ப திரும்ப ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகும்?
0: எப்ப ஸ்டார்ட் ஆகும்? அடுத்த மாசம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். 7ஆம் தேதி. 1 மாசம் சரியா இருக்குது. அந்த சந்தோஷமா ஜாலியா வந்து இன்னைக்கு புக் எல்லாம் போய் உரத்துல வச்சுட்டு நம்மளா ஸ்கூல் போனா அந்த புக்கு திரும்ப எடுத்து கூட வந்திருக்க
1: மாட்டேன்.
0: இந்த மாதிரி ஒரு சந்தோஷமா இன்னைக்கு எல்லாம் வருவாங்க. சோ அடுத்தடுத்து பரீட்சைகள் அப்படி எல்லாம் இருக்கிறது, படிக்கக்கூடியவங்க ஜாலியா படிங்க, நல்லா எக்ஸாம் எழுதுங்க. நாங்கெல்லாம் வந்து எழுதின எக்ஸாமுக்கு தான் இப்படி உட்காந்துருக்கோம்.
1: கண்டிப்பா. சரி, அதை விட இன்னொரு முக்கியமான விடயம், இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து புலமை பரிசில் பரீட்சை திட்டமிட்டபடி நடைபெறவிருக்கின்றது. உயர்தர பரீட்சையும் வந்து திட்டமிட்டபடி நடக்கும்.
0: அதனால சரியா வந்து எழுதுங்க. இன்னைக்கு படிங்க, ஒரு 2 நாள் சரி படிங்க,
1: இப்பயாவது படிங்க.
0: தொடர்ந்து விடுங்க. இது பாத்தீங்கன்னா குதுகலம் நேரம் 12:07.

0: வெளியில பயணம் செய்யறத கொஞ்சம் தவிர்த்துக் கொள்ளணும். ஆனா கொழும்பை பொறுத்தவரையில வந்து இப்போதைக்கு வந்து மழை இல்ல, இனி வரும் காலங்களில் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குமா?
1: வெளியில இருக்க வெளிமாகாணத்துல இருக்கவங்க கொழும்புக்கு நாங்க அன்போடு அழைக்கிறோம்.
0: வாங்க வாங்க
1: வாங்க வாங்க.
0: ஆனா வந்தாலும் இங்க இடம் போதாது, ரொம்ப டிராபிக் இருக்கு.
2: நல்லா இருக்கீங்களா? தொடர்பில்
1: இருக்கிறேன். ரைட், ஓகே, நன்றி, வணக்கம். அப்புறம் சொல்லுங்க, அப்புறம் என்ன சொல்லுது நம்பிக்கை கிராமலாம்?
2: மழையும் இல்லை, வெயிலும் இல்லை,
1: காத்தடிக்கும்
2: காற்றோட
0: தன்மை எப்படி இருக்கும்? சிலு சிலுன்னு இருக்குமா?
1: குழு குழுன் இருக்கு. பாடல் கேட்க
0: பாடல் கேட்பதற்கு மரதமணி கிரதாரி குறிப்பிட்டு போகாரி கல்முனை போலீஸ் காரியத்திலே கலந்து ஆற்றிய மூமல் டிராபிக்சர் பாண்டியன் பேச்சேர்ந்த கமலன் தவராஜா தேவமணி டீச்சர் இன்னும் குடும்பத்தைச் சேர்ந்த ஜெருசன் ஜோய் மதர் அனைவரை முடித்துக் கொண்டு அந்த பாட்டு. ஓகே, ரொம்ப நன்றி.
1: நீங்க அந்த பைல் எல்லாம் எப்படி பேசுவீங்களா? அந்த காத்து
0: அந்த காற்று இல்ல, நிறைய காற்று
1: வகையில் சொல்லிருப்பாரு. ரொம்ப மிஸ் பண்ணுங்க. கர்ள்ஸ் எல்லாம் வளமையா அந்த வெயில போகும்போது அந்த ஒற்றை கையால ஒரு காத்து ஒண்ணு வீசுவாங்க. இப்படி அது எந்த காத்து தான் வரும், எனக்கு நான் வந்தது கிடையாது. அந்த வெயில் ஒரு கையோட தன்மை, ஒரு கையில இப்படி வீசுவாங்க. அது ஆண்கள் கையினால கொஞ்சம் பெரிய அளவுல இருக்கும், பெண்கள் கைந்து இவ்வளவு பெருசா இருக்கும். அதுக்குள்ள ஒரு காத்து வீசுவாங்க.

இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம். 102.6 102.8 காற்றலையில்

0: இஸ்தான்புல் ராஜகுமாரி அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான பாடல் மலை திரைப்படத்துக்காக பெற்ற அந்த பாடல்.
1: மலையோடு கூடிய கால நேரத்தில் மலைக்கு பொருத்தமான ஒரு பாடு போட்டிருக்கோம். அது வைரமுத்து வரிகளுக்கு வந்திருந்தது. டிஎஸ்பியின் இசையில் பாடலை பாடுறாங்க ஜேசி கிஃப்ட் அவரோட சேர்ந்து கல்பனா. ரைட், அந்த கல்பனா பத்தி நாங்க அப்படி கல்பனா பண்ணிட்டு இருக்கும் போது
0: கல்பனான்றது
1: அப்படி கற்பனை தானே. ரைட், பலபில் நேயர்களோடு பேசுறது. வணக்கம்.
0: வணக்கம்.
1: யாரு? சொந்த தொழில் தானே, அவர் நினைச்சா விடுமுறை.
0: நானே ராஜா, நானே மந்திரி, அந்த மாதிரி. சரி, யால்டன், உங்களோட புனைப்பெயர், புனைப்பெயரில உங்களோட பெட் நேம் என்ன? அதாவது வந்து வீட்டுல செல்லமா?
2: வீட்டுக்கு
1: ஒரு பெரிய கேட் ஒன்னு போடணும். நீங்க சொல்லுங்க.
0: கேட் எல்லாம்
1: மறந்துட்டாரு. நீங்க மட்டும் வேலை செய்யறீங்களா, இல்லாட்டி நண்பர்கள் யாராவது வேலைக்கு ஆட்கள் இருக்காங்களா? தனியா செய்யக்கூடிய தனியா செஞ்சு கொள்ளணும்.
2: அதுதான்
1: நீட்டா வரும் வேலை.
0: யாருக்காக நாங்க பாடல் கேட்கலாம்? சரி, ஓகே, நன்றி.
1: மறுபடி பண்ணுவாரு. தொடர்ந்து

12 11 12 11 12 11 12 11 12 11 12 11 12 11 12 11 12 11 12 11 12 11 12 11 12 11 12 11 12 11 12 11 12 11 12 11 12 11 12 11 12 11 12 11 12 11 12 11 12 11 12 11 12 11 12 11 12 11 12 11 12 11 12 11 12 11 12 11 12 11 12 11 12 11 12 11 12 11 12 11 12 11 12 11 12 11 12 11 12 11 12 11 12 11 12 11 12 11 12 11 12 11 12 11 12 11 12 11 12 11 12 11 12 11 12 11 12 11 12 11 12 11 12 11 12 11 12 11 12 11 12 11 12 11 12 11 12 11 12 11 12 11 12 11 12 11 12 11 12 11 12 11 12 11 12 11 12 11 12 11 12 11 12 11 12 11 12 11 12 11 12 11 12 11 12 11 12 11 12 11 12 11 12 11 12 11 12 11 12

0: மதிய நேர குதூகலத்தோட இப்போ இந்த பேஸ்புக் பக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் இருக்கு,
1: அந்த பக்கத்துல
0: நிறைய பேர் வந்திருக்காங்க.
1: ஆமா, நிறைய பேர் பேர்களை பதிவிட்டுட்டு வந்து எங்க எங்க பேரை இன்னும் சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது கொள்ளலாம் எங்களோட நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்திருக்கிறாங்க. பாத்தீங்கன்னு சொன்னா மதுரையில இருந்து சண்முக சுந்தரம் இணைந்திருக்கிறாரு, திருப்பிக்க சிலது ஸ்டீபன் இணைந்திருக்கிறார், தர்ஷினி கொழும்பு 15 இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க, அதே நேரம் தியாகுஜனா இணைந்திருக்கிறாரு, அபுல் எங்க காணல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு, அதுதான் நாங்க சொன்னமே ஆரம்பத்திலே வைஃபோட ஒரு பயணம் போயிருக்கிறார், அதனால இன்னைக்கு லீவ் எடுத்திருக்கிறாரு, கண்டிப்பா மண்டே வருவாரு.
0: ரைட், அதே போல கரோலின் ஹரி ஹாய் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறார், சின்ன தம்பி சசிகலாநாதன் வந்திருக்காங்க, ஹலோ அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறார், நாங்கள் ஒரு பெரிய ஹலோ சொல்லிக்கலாம். அதே போல ஹாய் அண்ணா அக்கா மதியநேரம் வணக்கம், எங்களுக்கு ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி கணவர் சவீந்தராஜ், வாணி, பிள்ளைகளான சவீஸ், சவீஷ், ரித்திஷ் அக்கா, புஷ்பராணி, விஜயன், ரஞ்சன் மற்றும் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கோம், எல்லாரையும் சேர்த்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி விஓஐ அட்டியந்தோட்டையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொடுப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அதே போல அன்பார்ந்த மதியநேர் வணக்கம், ருஃபீனா, விஜய் பாடல்கள்லாம் சூப்பர் அப்படின்னு சொல்லி கொழும்பு 14 மும்தாஜ் பேகம் வந்திருக்கிறாங்க.
1: மாலுக்கடை ஸ்ரீதரன் இணைந்திருக்கிறாரு, சந்தோஷமான வணக்கம் அப்படின்னு சொல்லி. குறிஞ்சாக்கண்ணில் இருந்து அசருடீன் இணைந்திருக்கிறாரு, ரோஜஹான், அதே போல ஜாரி, அன்வர், ரிகாஸ், ரியாசத், ரெனா குட்டிக்காக பாடல் பிபி கேட்டு, பரமானந்தன் வசீகரன் இணைந்திருக்கிறார் ஹட்டன்ல இருந்து, அப்படியே எங்களோட வந்து லோகநாதன் இணைந்திருக்கிறார் மஸ்கிலியா கங்கைவத்திலிருந்து இணைந்து கொண்டு, சச்சுன், கமிஷ்கா, சஜீவன், டிலான், தனு, லுக்ஷனா மற்றும் கிருத்திக் அவங்களுக்காக பாடல் பிபி
0: கேட்டிருக்காங்க. மதியினர் வணக்கம் அண்ணா, அபுல் ஐயா, விஜய் நண்பா, ருஃபின் அக்கா, மனைவி பாமினி, மகன் துஷாரதன், ஜஸ்ரீத் பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி கல்முனையில இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொடுத்தாங்க, சொல்லிருக்காங்க.
1: சரி, எல்லோருக்காகவும் நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒரு அருமையான பாடல் ஒலிக்க வருகின்றது.
0: வாய் தொடர்ந்து நீங்கள் நடந்து கொள்ளலாம். 3 மணி வரைக்கும் இது மாத்திய நேர குதூகலம், ருஃபினா ஓடு நான் விச்சை, நேரம் 12:35.

0: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM வசந்தம் FM வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்
1: அனுசரணை கைவிட முடியாதது போலவா இல்லை நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும் அகன்று செல்
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்
3: வசனத்தினின்றி ஸ்டார் ஆஃப் தி டே சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பாடகி ஸ்ரீவர்தினி.

0: இசை உலகின் நட்சத்திரம்.
1: இவங்க வந்து இந்த பாட்டு பாடி இருக்காங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் நம்ப முடியாம தான்
2: இருக்கு.
1: நம்பிதான் ஸ்ரீவர்தினி நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறாங்க. சோ அப்படி பாடிய பாடல் தான் இந்த பாடல். அவர் வந்து இன்றைய நாள் எங்களுடைய ஸ்டார் ஆஃப் தி டேயாக சொல்லித்துக் கொண்டிருக்கிறார். ரைட்டா?
2: சரி
1: ரைட். இப்போ சொல்லுங்க.
2: நேரம் இப்போது
1: 12 மணி 42 நிமிடம். ரைட். அப்புறம் என்ன பிரசாந்த் பாட்டு கேட்டுட்டு மம்பட்டியம் பாட்டு கேட்டுட்டு என்ன சமைச்சிங்க
3: இன்னைக்கு?
1: பிரியாணி.
2: வெள்ளிக்கிழமை ஸ்பெஷல் பிரியாணி.
1: வெள்ளிக்கிழமை நாங்களாம் வெள்ளிக்கிழமை விரதம். நீங்க வெள்ளிக்கிழமை பிரியாணின்றீங்க, என்ன செய்யறது? சமையல் முடிஞ்சுதா? பிரியாணி முடிஞ்சுதா?
3: முடிஞ்சு.
1: இந்த பிரியாணி செய்யறதும் ருஃபினா கொஞ்சம் சிக்கலா தான் இருக்கு. ரொம்ப காலமா
2: செய்முறையை கொஞ்சம் கேட்டுருவோமா?
1: கவலைப்படவே
2: தேவையில்ல விஜய். நானும் நீங்களும் ஒரு நாளைக்கு வந்து கொழும்பு 14 கிராண்ட் பாஸ்க்கு முந்தாஸ் பேகத் அவங்க வீட்டுக்கு போவோம். அபுலையும் கூட்டிட்டு போவோம்.
1: எப்படி
2: பிடிச்சிட்டு வருவோம்.
1: அவங்க பிளட்டுக்கு கீழே நின்று கத்தோணும். வேகம்
2: கேளுங்க.
1: நல்ல பாடல்கள் வந்துட்டு இருக்கு. நல்ல பாடல் இருக்கு. யார் யார் சேர்த்துக்கொள்ளலாம்?
3: எனக்காகவும் அன்புக்கு அண்ணருக்கும் செல்ல மகளுக்கும் முக்கியம் உங்க இருவருக்கும் போனேஸ் நந்தகுமார் சார் இருக்கா வசந்த கேக்க அனைத்துக்காகவும்
2: எல்லோருக்காகவும் பாடல் கேட்கலாம். ரொம்ப நன்றி.
1: நன்றி வணக்கம். இப்ப சொல்லிட்டு பிரியாணி தட்ட போய் எட்டி பாப்பாங்க. ஆத்தாடி இவங்களுக்கு பிரியாணி செஞ்சு வச்சோமே அப்படி சொல்லி
2: சொல்லிட்டேன்.
1: நீ சமைக்கிற கேட்டா நான் வீட்டுல சமைக்கவே இல்லைன்னு சொல்லிடுவோம். கேட்டா அதாவது சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி. ரைட். மதிய நேரத்துல எந்த இடத்துல இருந்தாலும் எங்களோட இருந்து கொள்ளலாம். இப்ப மதிய நேரம் நிறைய பேர் சாப்பிட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம மாதிரி ஆக்கள்னா சாப்பிட மாட்டாங்க. சில பேர் சரியா அந்த 12 மணிக்கு சாப்பிடணும். சில பேர் 11 மணிக்கும் சாப்பிடுறாங்க. கோவில் திரைப்பட பாடல்.

0: 2.8 வசந்தம் FM வழுத்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில்
1: மக்கள் சூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதை பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM. மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: சீரற்ற வானிலை காரணமாக தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்த பேராதனை பல்கலைக்கழகத்தின் அனைத்து கல்வி நடவடிக்கைகளையும் எதிர்வரும் 10ஆம் தேதி முதல் ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய 10ஆம் தேதி முதல் பல்கலைக்கழகத்தின் அனைத்து கல்வி நடவடிக்கைகளும் வழமை போன்று இடம்பெறும் என பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் பேராசிரியர் டெரன்ஸ் மதுச்சி தெரிவித்துள்ளார். இதற்கமைய பல்கலைக்கழக விடுதிகளில் தங்கியிருக்கும் மாணவர்களுக்கு எதிர்வரும் 9ஆம் தேதி முதல் மீண்டும் விடுதிகளுக்கு திரும்புவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். தாய்லாந்தில் உள்ள பாடசாலையொன்றில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் 6 பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. சம்பவ இடத்திற்கு சென்ற தாய்லாந்து போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணைகளின்படி சம்பவத்தில் துப்பாக்கிச்சூட்டை மேற்கொண்டவரும் உயிரிழந்துள்ளதாக தெரிய வருகிறது. இந்நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தாய்லாந்து போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
4: செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: மக்கள் சூடிய மகுடமே
2: நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
6: நிமிர்ந்த நடை.

0: நினைக்கிற மாதிரி அவன் சாதாரண ஆள் இல்ல விஜய்.
1: வசந்தம்
0: அடிக்க அடிக்க திரும்ப அடிக்கிறான்.
1: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்றும் வசந்தம்
0: பெரிய கூட்டு
1: 102.6 102.8
2: லெஜண்ட் சார் நீங்க.

0: நவரத்னம்
1: நான் இணைந்து கொள்ளலாம் இது மாதிரி குதூகலம் சூப்பரான பாடல்களோடு மூன்று மணி வரைக்கும் இணைந்து கொள்ள போகிறோம் இப்போ வர போறது மீனு மீனு குட்டி
0: சொல்லுங்க
2: மீனு மீனு குட்டி
0: அடுத்த காதலிப்பது நானு நானு குட்டி
2: தவம் திரைப்படத்துக்காக
0: வந்த பாட்டு

0: தாயகத்தை கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM. சூப்பர் 102.6 102.8 வசந்தம் FM அண்ணாமலை.
1: மகன் செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினது தான்.
2: 20 வருடத்துக்கு மேலே இருக்கும்
3: நினைக்கிறேன்.
1: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லி இருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு QST கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
2: வாழ்நாள் முழுவதற்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.

0: ராய் சூப்பரான ஒரு பாடல் கேட்டும் ஏப்ரல் மாதத்தில் திரைப்பட பாடல் இணைந்திருப்பது மதிய நேர குதூகலத்தோடு. நேரம் சரியாக ஒரு மணி கடந்து 22 நிமிடம்.
1: சரி, இந்த நேரம் எங்களோட பேஸ்புக் பக்கமாகவும் ஏராளமான சொந்தங்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்திருக்கிறாங்க. இணைத்துக் கொள்ளலாம் பாத்தீங்கன்னு சொன்னா, எங்களோட வந்து ராசி இணைந்திருக்கிறாங்க, தர்மியகளிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. உறவுகளுக்காக பாடல் வைப்பை கேட்டு பெருமாள் சந்திரகுமாரன் இணைந்திருக்கிறாரு. அவரும் பாத்தீங்கன்னு சொன்னா, துஷாந்தன், திவாகரன், தினூஷன், சந்திரகுமார், அதே நேரத்துல வந்து இந்திரா மற்றும் ரண்யா, இசனியா, சேஷாக்காக ஒரு அருமையான பாடல் கேட்டிருக்கிறாங்க. முத்தையா காளிமுத்து கொட்டகலை டிரைட்டன்ல இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. சரஸ்வதி, கீதன், சாந்திக்காக, அதே நேரத்தில் மணி ஸ்ரீகாந்த்காக பாடல் விபி கேட்டிருக்கிறார்.
0: நிருஜன் வந்திருக்கிறார் யாழ்ப்பாணத்திலிருந்து, நிகழ்ச்சி கேட்டுக் கொடுப்பதாக சொல்லி, அண்ணா பாடல்கள் அருமை, எனக்கு ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக எங்களோடு எடுத்திருக்கிறார். அதே போல பட்டித்திடலிருந்து வந்திருக்கிறாங்க ஷாருக்கா, எங்களோடு நிகழ்ச்சி கேட்டுக் கொடுப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. தர்ஷினி குணசேகரம் வந்திருக்காங்க, நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு அதை சொல்லி, ஹரோல் சந்திரன், அதே போல பவானி, சந்திரகலா எல்லாரும் இணைந்திருப்பதாக சொல்லியிருக்காங்க. கணபதி வந்திருக்கிறாங்க, குட் ஆஃப்டர்நூன் அண்ணா, மோதுரையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக் கொடுப்பதாக சொல்லி, அதே போல கரோலினா கருணாகரன் வந்திருக்கிறாங்க, நிகழ்ச்சி கேட்டுக் கொடுப்பதாக சொல்லி. இன்னும் இன்னும் ஏராளமான சொந்தங்கள் எங்களோடு இணைந்திருக்கும் அதே நேரம். ஆகாஷ் வந்திருக்கிறாங்க, நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம்னா இன்னும் நிகழ்ச்சியில் இருந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. அதே போல செல்வகுமார் வந்திருக்காங்க வெள்ளவத்தையிலிருந்து. அந்தபலை ஜோய் சித்ரன், நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டதாக சந்தோஷமாக சொல்லியிருக்கிறார்.
1: அதே போல இந்துகளிலிருந்து அரசு இணைந்திருக்கிறாரு, செல்வா இணைந்திருக்கிறாரு. அவரும் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நாராயண் பீட்டர், சவ்ரினா ஃபுட்ஸ்ல இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்க ஏரியா
0: தான்.
1: ஆமா, சரி. மகள் சப்ரினா, அதே அன்பு மனைவிக்காகவும், மனைவி நாயகி அவங்களுக்காகவும், விஷாலினி, தீபக், சுபா, நதிஷா, நிரோஷா, தினேஷ், அதே போல சக்திவேல், கபி எல்லோருக்காகவும் ஒரு அருமையான பாடல் தாங்க. நிகழ்ச்சி ரொம்ப சத்தமா நாங்களும் கேட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எங்க ஏரியால இருந்து செல்வா இருந்திருக்கிறார்.
0: சப்ரினா ஃபுட்ஸ்ல வந்து நிகழ்ச்சி கேட்டுக்கிறதாக சொல்லியிருக்காங்க தானே.
1: ஆமா,
0: உங்க ஏரியான்றதுக்காக நீங்க இதெல்லாம் சொல்லிட்டு போய் அங்க ஃப்ரீயா வந்து சாப்பாடு
1: கேக்குறது.
0: அங்க ஃபுட்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வந்து சந்தோஷமான வாழ்த்துக்கள். தொடர்ந்து சத்தமா நிகழ்ச்சி கேளுங்க, வரவங்களுக்கு சுத்தமா ஃபுட் கொடுங்க.
1: கண்டிப்பா கண்டிப்பா
0: சத்தமா கேக்குறது மட்டும் இல்ல, சுத்தமா
1: கொடுக்கணும், அது மிக முக்கியம்.
0: ரைட், சாப்பாடு வந்து நல்ல டேஸ்ட் அப்படின்னு சொல்லிருக்காங்க. நாங்களும் போற வார பக்கம் கொஞ்சம் கடை பக்கம் எட்டி பார்த்துட்டு வரலாம். தொடர்ந்து மனித கொள்ளுங்கள். இது மதிய நேர குதூகலம், சூப்பரான பாடல்களோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் எண்ணத்துக்குள்ள தயாராக இருக்கிற நேரம். 1:24 நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு சூப்பரான பாடல் 3 மணி வரைக்கும் மனித கொள்ளலாம். இது
1: மதிய நேர குதூகலம்.
2: அவங்களுக்கு லவ் வந்துட்டா வானத்தை தொடுவாங்களாம், தத்துக்கிட்ட பேசுவாங்களாம், ஆனா நம்ம கிட்ட மட்டும் பேச மாட்டாங்க. அப்புறம் எப்படி?
0: அவர் எப்படி?

நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8 நாடு முழுவதும்

0: ஹலோ
1: வணக்கம்
2: வணக்கம் யாரு
0: வணக்கம் அருள்மொழி
1: அருள்மொழி
0: சுகமா இருக்கிறோம் நீங்க எப்படி இருக்கீங்க நல்ல சுகமா இருக்கேன் இன்னைக்கு வந்து அபிலாசன் இல்ல நேத்து நீங்க கருவாட்டு குழம்பு வச்சுதாரு சொல்லி கருவாடு வாங்க போயிருக்காரு
2: கருவாட்டு
1: குழம்பு
0: ஓகே சரி சரி சொல்லுங்க அப்புறம் என்ன நடக்குது அப்படியா இந்த நேரத்துல
1: பொங்கல்
0: பாடல் வரும் யார் யாருக்கு சேர்த்து கொள்வோம்
1: சாம்குமார் அப்துல் மஜீத் வசந்தகுமார் நிசாந்த் தம்பி அளவடி செந்தில் முகதீன் இங்கிரியா ரவி சின்ன தம்பி பழைய சின்ன தம்பி முருகையா எல்லாம் இருக்கான் தாங்க
0: நன்றி. 1 2 7 5 0 1 2 2 7 5 1 1 1 கால பிற்படுத்துங்கள்.
2: அதே போல தொடர்ந்து எங்களுடைய Facebook பக்கமாகவும் நீங்கள் இணைந்து கொள்ளலாம்.

0: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் அனுசரணை. கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகிரோசிவ்
3: கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
4: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்றும் வசந்தம் FM 102.6 102.8.
5: லெஜண்ட் சார் நீங்க.
6: திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

0: உலகின் நட்சத்திர நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: இன்றைய ஸ்டார் ஆஃப் தி டேயாக ஜொலித்துக் கொண்டிருப்பவர் பாடகி ஸ்ரீவர்தினி. இவர் பாடிய பாடல்கள் தான் இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்காக ஒவ்வொரு மனுத்தியாலமும் வந்து கொண்டிருக்கும். இந்த பாடல் வந்து இந்த மால டம் டம் மங்கள டம் டம் சூப்பரான ஒரு பாடல் இனிமை திரைப்படத்துக்காக வந்தது. தமிழ் இசையில் ரோஷினி சத்யா யாமினி அவரோடு சேர்ந்து ஸ்ரீவர்தினி தேஜா எல்லாரும் சேர்ந்து பாடிய பாடல். ஒரு காலத்தில் வந்து சூப்பர் ட்ரெண்ட் ஆகிறது பாடல் இந்த பாடல். தொடர்ந்து மணிந்து கொள்ளுங்கள். மதிய நேர குதூகலத்தோடு நல்ல பாடல்கள் உங்களுக்காக வந்து கொண்டிருக்கும். 3 மணி வரை இணைந்திருக்க போகிறோம். எங்களோடு அழைப்பு ஏற்படுத்துங்கள். பேஸ்புக் பாகமாக வாங்க நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ள தயாராக இருக்கிறோம். இப்ப அழைப்பில் ஒரு நேர் எங்களோடு பேசுறதுக்கு வணக்கம்.
2: வணக்கம் சார். வணக்கம்.
1: வணக்கம். யாருது?
2: கபூர்.
1: எந்த காலத்துக்கு அப்புறம் உங்களோட கதைக்கிறோம்?
2: நம்மளுக்கும்
1: தொழில் அதுதான். இப்ப காத்தும் அடிக்குது
2: என்ன?
1: இந்த காத்த வச்சு நம்ம சைக்கிள் காத்தடிக்கலாதே. அடிக்கலாத எவ்வளவு காத்தடிச்சாலும் வேலை இல்ல.
2: சந்தோஷமா இருக்காங்க
1: தானே? நிகழ்ச்சிகளுங்க அப்புறம் நல்ல பாடல் இருக்கிறது கபூர் யார் சேர்த்துக் கொள்ளலாம் காலை பேட்படுத்துங்கள். அதே போல பேஸ்புக் பக்கமாக வந்து உங்களுடைய பதிவுகளை பதிவிடுங்க. நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ள தயாராக இருக்கின்றோம். அதே போல எங்களோட உலகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் www.vasantamfm.lk அப்படின்ற இணையதள முகர் நூடாக நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கும் சொந்தங்கள் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். நேரம் 1:49. நிகழ்ச்சியில் அடுத்து வருகிறது பாடல் காதல் அர்த்தம்.

நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.

0: 2.8 வசந்தம் FM வழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: புலத் சிங்கள உடுகல கந்த அமரகெதிர பகுதியில் வேன் ஒன்று பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 14 பேர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தொழிற்சாலை ஒன்றிற்காக ஊழியர்களை ஏற்றிச் சென்ற வேன் ஒன்றே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. காயமடைந்தவர்களில் 6 பேர் ஹொரண மாவட்ட வைத்தியசாலையிலும் 8 பேர் புலத் சிங்கள பிரதேச வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காயமடைந்தவர்களில் 12 பெண்களும் சாரதி உட்பட மேலும் 2 ஆண்களும் அடங்குவதாக போலீசார் தெரிவித்தனர். குழந்தைகளுக்கு மனதளவில் பாதிப்பு ஏற்படுத்தியதற்காக 5,404 கோடி இழப்பீடு வழங்க மெட்டா நிறுவனத்திற்கு நியூ மெக்சிகோ நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் போன்ற செயலிகளினால் குழந்தைகளின் மனநலம் பாதிப்பு மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் சீண்டல்களை மூடி மறைத்தது தொடர்பாக நியூ மெக்சிகோ நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் ஏற்கனவே கடந்த மார்ச் மாதம் 3,574 கோடி அபராதத்தை ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் செயலிகளின் தாய் நிறுவனமான மெட்டாவுக்கு நியூ மெக்சிகோ நீதிமன்றம் விதித்திருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கின் 2 கட்ட தீர்ப்பை மெக்சிகோ நீதிமன்றம் நேற்றைய தினம் அறிவித்துள்ளது. அதில் தனது சமூக வலைதளங்கள் மூலம் குழந்தைகளுக்கு ஏற்படுத்திய பாதிப்புகளுக்கு இழப்பீடாக சுமார் 5,404 கோடியை வழங்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: மக்கள் சூடிய மகுடமே
2: நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்து. இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்வம்.

0: சும்மா கிளி ரைட், சும்மா கிளி அப்படின்னு சொல்லி இந்த மணித்தியாலத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம். ரைட், இரண்டு மணித்தியாலம் முடிந்திருக்கிறது, மூன்றாவது மணித்தியாலத்துக்குள் வந்திருக்கிறோம். சூப்பரான பாடல்கள் இந்த மணித்தியாலத்தில் உங்களுக்காக வர இருக்கிறது. வந்த பாடல் அது தர்பார் திரைப்பட பாடல், அனிருத் ரவிச்சந்திரன் இசையில் SBB அவரோடு சேர்ந்து அனிருத் பாடியிருந்தாங்க. பாடலையும் பாடலுக்கான வரிகள் விவேக் அப்படின்றதும் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். இடந்தர்கள் மதியநேர குதூகலத்தோடு 3 மணி வரை உங்களுக்கான சூப்பரான பாடல்கள் வரப்போகிறது. இப்போ அழைப்பில் ஒரு நேரம் எங்களோடு பேசுறதுக்கு யார் அப்படின்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யாரு? எந்த இடம்?
1: கீரிமலை.
0: ரமேஷ், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கிறீங்களா? ரைட். அப்புறம் வேலையெல்லாம் எப்படி போகுது ரமேஷ்? பரவாயில்ல. கீரிமலை பக்கம் மழையா வெயிலா? போ
1: வெயில் வெயில்.
0: ரைட். அப்புறம் கீரிமலை கோயில் பக்கமா
1: இருக்கீங்க?
0: கோயில் கிட்ட
1: தான்.
0: இங்க இருந்து பார்த்தா கோயில் தெரியும். வீட்டுல இருந்து பார்த்தா கோயில் தெரியும், கோபுரம் தெரியும்.
1: எப்படி
0: அவர் எங்க போறாரு, எப்ப போறாருன்னு ஒன்றும் தெரியுது இல்ல. இப்ப நாளைக்கு திங்கக்கிழமை வந்து அதுக்கு ஒரு பதில் சொல்லுவார். பாத்தீங்கன்னா அந்த அந்த கேள்வியை கேட்டோம் இருக்கும், அந்த அளவுக்கு ஒரு பதில் சொல்லுவார். ரைட் ரைட், ஓகே ஓகே. சந்தோஷம் அப்ப
1: என்ன
0: போய் சொல்லலாம் யோசிச்சுட்டு இருப்பாரு. ரெண்டு நாள் லீவ் வேற இருக்கா? ரெண்டு நாள் யோசிச்சு திங்கக்கிழமை நல்ல ஒரு பதிலோடு வருவார். ஓகே ஓகே, சந்தோஷம். அப்ப தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க. யார் யார் இருக்கிறது பாடல் கேட்க? நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு சூப்பரான பாடல் பாடலை தொடர்ந்து இன்னும் நிறைய பேசலாம்.

0: நீங்க நோக்கியாவா சோஃபியாவா?
1: நோக்கியா.
0: நோக்கியா, நோக்கியா. ரைட், சூப்பரான ஒரு பாடல் வந்திருந்தது. அன்னியன் திரைப்பட பாடல், எங்களுடைய ஹாரிஸ் ஜெயராஜன் இசையில் ஆண்ட்ரியா அவரோடு சேர்ந்து நம்ம நகுல் பாடலை பாடிருந்தாங்க. ரைட், அதே போல அதுக்கு முன்னால் வந்த பாடலும் நம்ம சிங்கம் திரைப்பட பாடல். அதே மாவு தான், அதே மாவு கொஞ்சம் அப்படி இப்படி
1: கொஞ்சம்
0: பெருசா ஊத்துனா தோசை, குழியா ஊத்துனா இட்லின்ற மாதிரி மாவு ஒண்ணுதான். ரைட், நல்ல பாடல் இருந்தாலும் கேட்கக்கூடிய இரண்டு பாடல்கள் அடுத்தடுத்து கேட்டிருந்தும் சூப்பரான பாடல்கள் வந்து கொண்டே இருக்கிறது. நீங்களும் எங்களோடு சந்தோஷமாக பேசலாம். 3 மணி வரைக்கும் இணைந்து கொள்ளுங்கள். இது மதிய நேர குதூகலம். இப்போ அழைப்பில் ஒரு நேயர், வணக்கம்.
1: வணக்கம். யார் இது? பாலகிருஷ்ணகுமாரி. எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கீங்க, சந்தோஷமா இருங்க. நல்லா தான் இருக்கணும். நீங்க
1: என்ன சிரிப்பு பாத்தீங்களா?
0: அந்த சிரிப்புலயே விளங்குது அவங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு.
1: சரிம்மா, ஓகே. சாப்பிட்டீங்களா?
0: ஏன் இவ்வளவு நேரம் லேட் ஆகி சாப்பிடுறீங்க? சிக்கன் கறி வச்சா அந்த டேஸ்ட் பார்த்தே பாதி சிக்கன்
1: முடிஞ்சிடும்.
0: உப்பு இருக்கான்னு பாக்கும்
1: டேபிளுக்கு வரும்போது இருக்காதான் பீசஸே இருக்காதான்.
0: எல்லாம்
1: கிரேவி மட்டும் தான் இருக்கும்.
2: எல்லாரையும்
0: சேர்த்து கொண்டு நல்ல பாடலுக்கு நன்றி. அழைப்பேற்படுத்துங்கள். 3 மணி வரைக்கும் பேசலாம். 0112-7750
1: அப்படியா? தெரியுமா?

0: சாலையில் வாகனம் ஓட்டும் போது இருக்கை பாதுகாப்பு பட்டியை அணி அமரவாதீர்கள். இது உங்கள் உயிரை காக்க மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சியையும் பாதுகாக்க உதவும்.
1: பாதுகாப்பான பயணத்திற்கு

0: தெனாலி திரைப்படத்துக்காக பாடல் வந்தது ஏ ரஹ்மான் இசையில் இஞ்சருங்கோ இஞ்சருங்கோ அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன்.
1: ரொம்ப ரொம்ப இஞ்சருங்கோ
0: அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொல்லுவோம்,
2: இருங்கோ.
0: நடந்து போயிட்டு காசு எடுத்துட்டு போவ நடந்து போய் மறுபடியும் அந்த காசு எடுக்கிறதுக்காக நடந்து வந்திருக்காங்க.
2: மறுபடியும்
0: உடனே
1: எங்களுடைய பக்கமாகவும் நீங்க உற்சாகமாக சந்தோஷமாக இணைந்து கொள்ளலாம்.

0: வணக்கம் வசந்தா, வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தா.
1: அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகிரோசிவ்
4: கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில். இப்போ
5: திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: சூப்பரான ஒரு பாடல் கேட்டு வந்திருக்கோம். தித்திக்கு தேய திரைப்பட பாடல் சிப்போடு சேர்ந்து நம்ம ஸ்ரீவர்தினி பாடிய பாடல கேட்டிருக்கோம்.
2: ஓகே, ரொம்ப அருமையான பாடல். சரி, இதே போல சூப்பரான பாடல்கள் தொடர்ந்து நிகழ்ச்சியில நீங்க கேட்கலாம். இப்போது அழைப்பில் மட்டும் ஒரு சொந்தம் பேசலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம். நலமா இருக்கிறோம், நலமா இருக்கிறோம்.
2: யார் இது?
1: சிவபாலன். எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்கே.
1: அப்புறம் நல்லா இருக்கீங்க? சந்தோஷமா தான் இருக்கணும் என்ன?
2: என்ன
1: சொல்லுது ஊர் பக்கம் எல்லாம் நிகழ்ச்சி எப்படி போயிட்டு
3: இருக்கு?
1: நன்றி.
3: நன்றி.
1: நீங்களும் சந்தோஷமாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். இன்னும் 10 நிமிஷம் இருக்கிறது. அந்த 10 நிமிஷத்துக்குள்ள அழைப்பு ஏற்படுத்தினா நாங்க வந்து அடுத்தடுத்து சேர்த்துக் கொள்ளலாம். தொடர்ந்து இருந்து கொள்ளுங்கள். இது மதிய நேர குதூகலம் நேரம் 2:50 நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு சூப்பரான பாடல்

0: இங்கேயும் திருவோர தேர் ஒன்று தான் வந்திருக்குது. ஆனால் அதை இழுத்துட்டு வந்து விட்டது யாருன்னு தான் தெரியல. ரைட், ஒலிக்கும் பாடலோடு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்ளப் போகின்றோம். இன்றைய நாள் எங்களுடைய மதிய நேர குதுகலத்தோடு இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டு அதே போல ஃபேஸ்புக் பக்கமாக வந்து பதிவுகளை பதிவிட்டு அனைத்து சொந்தங்களுக்கும் அன்பார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும்
1: தொடர்ந்து இணைந்திருக்கலாம். போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க
0: ஜி நிறைய தகவல்கள் அள்ளி மூட்ட மூட்டையா கொண்டு வந்திருக்காங்க. என்னென்ன சொல்ல போறாங்கன்னு பயமாவே இருக்கு. இன்னும் தொடர்ந்து விழுந்து கொள்ளுங்க. மத்திய நேர குதூகலம் முடிஞ்சிட்டு இப்ப போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இன்னொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நாங்கள்
1: என்றும் ரீமுடன் ருஃபினா
0: என்றும் உங்கள் அன்பின் எம்பி விசாய் தொடர்ந்தும் வசந்தத்தோடு நினைந்திருங்கள்.

0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது மக்கள் சூடிய
1: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: சிறைச்சாலைகளில் ஏற்பட்டுள்ள அமைதியின்மை தொடர்பில் ஆராய்வதற்கென ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இன்று மாலை விசேட கலந்துரையாடல் ஒன்று நடைபெறவுள்ளதாக பொது பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். இன்று பாராளுமன்றத்தில் உரையாற்றிய அமைச்சர் சிறை கைதிகள் மற்றும் சிறைச்சாலை அதிகாரிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் கட்டுப்படுத்தவும் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் குறிப்பிட்டார். எனினும் இச்சம்பவங்கள் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லை என சுட்டிக்காட்டிய அமைச்சர் சிறைச்சாலைகளில் இவ்வாறான நிலைமைகளை கட்டுப்படுத்துவதற்கு குறுகிய கால மற்றும் நீண்டகால திட்டங்கள் முன்மொழியப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இதற்கமைய நீதி அமைச்சரின் தலைமையில் அமைச்சரவை குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார்.
2: வெளிநாட்டு செய்திகள்.
3: அமெரிக்க குடியுரிமை மற்றும் குடிவரவு சேவைகள் அமைப்பு குடியேற்ற விண்ணப்பங்களை பரிசீலிக்கும் விதத்தில் புதிய மாற்றங்களை உடன் அமலுக்கு வரும் வகையில் நடைமுறைப்படுத்தியுள்ளது. சரியான ஆவணங்கள் இல்லாமல் சமர்ப்பிக்கப்படும் விண்ணப்பங்கள் எவ்வித முன் அறிவிப்புமின்றி நிராகரிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முந்தைய காலங்களில் சமர்ப்பிக்கப்படும் விண்ணப்பங்களில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அவற்றை சரிசெய்து மீள சமர்ப்பிக்க 3 மாத கால அவகாசம் வழங்கப்பட்டு வந்தமை குறிப்பிடத்தக்கது.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
4: மக்கள் சூடிய மகுடமே.
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
6: நிமிர்ந்த நடை

வசந்தம் சொந்தங்கள் எல்லோருக்கும் என் அன்பான இனிமையான மாலை பொழுதின் வணக்கங்கள். என்றும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. இணைந்திருக்க போகின்றோம் 102.6 102.8 வசந்தத்தோடு ஓட்டுசாக்கு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்க போறீங்க. 5 மணி வரைக்கும் நான் ஜிஆர் உங்களுடன் இணைந்திருப்பேன். நிறைய விஷயங்கள் பேச போகின்றோம். www.vasanthamfm.in இணைந்து சுபரான பாடல்கள் வரும். நாள் முழுக்க என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, நேரம் 3:10 கொண்டிருக்கிறது. இலங்கை பொறுத்தவரைக்கும் பரபரப்பாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிற ஒரு விஷயம் தான் சிறைச்சாலைகளுடைய மோதல். நேற்றைய தினமும் சிறைச்சாலையில் நேற்று இரவிலிருந்து கைதிகளுக்கு ஏற்பட்டது கலவரம், அதனால சிறைச்சாலையில் பதற்ற நிலை ஏற்பட்டிருந்தது. அது மட்டுமல்ல, இன்றும் சிறைச்சாலையில் சில இடங்களில் பதற்ற நிலை ஏற்பட்டிருந்தது. சரி, நாட்டில் இருக்கின்ற இந்த சிறைச்சாலைகளில் நிலவி வரும் இந்த பாதுகாப்பு நிலைமை தொடர்பில் ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க தலைமையில் ஒரு விசேட கலந்துரையாடல் ஒன்று இன்று பிற்பகல் நடைபெற இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அந்த சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகள், சிறைச்சாலை அதிகாரிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த அரசாங்கம் முழுமையான நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நல்ல விஷயம். அது மட்டுமல்ல, இந்த மட்டக்களப்பு சிறைச்சாலையை சுற்றி இராணுவத்தினர் மற்றும் விசேடாதிரரை படையினர் போலீசார் இணைந்து பலத்த பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றார்கள். இராணுவ மோட்டார் சைக்கிள் பிரிவு அதே போல சிறைச்சாலை பகுதியை அப்படி சுற்றி ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே கைதிகளுடைய பாதுகாப்பு இருப்பதாக சிறைச்சாலை அதிகாரிகள் தெரிவிச்சிருக்கிறார். அங்க மோட்டார் பைக்கில் அப்படி சிறைச்சாலை சுற்றி ஏதாவது அசம்பாவிதங்கள் இடம்பெறுகிறதா அப்படிங்கறது உன்னிப்பாக கவனித்து வருகிறாங்க. சரி, அதே போல குறிவிட்ட சிறைச்சாலையில் இடம்பெற்ற இன்னைக்கு காலையில் இடம்பெற்ற மோதலில் 2 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. 4 கைதிகள் காயமடைந்திருக்கிறாங்க. இந்த சிறைச்சாலையினுடைய பதற்றம், சிறைச்சாலையில் அடிக்கடி ஏற்படுகின்ற இந்த கலவரம், இது தொடர்பாக ஜனாதிபதியின் கீழ் விஷயட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த கலவரம் ஏன் இடம்பெறுகிறது, என்ன காரணம் அப்படிங்கிறது வந்துட்டு நாட்டினுடைய ஆட்சியை குலப்படுத்திக்கா இல்லை வேறு மீது சதித்திட்டங்கள் தீட்டுவதற்கா அப்படிங்கிறது ஒரு விசாரணை பிரிவு அமைத்து அது தொடர்பான ஒரு அறிக்கை சமர்ப்பித்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இப்படி பதட்டமான ஒரு சூழல் நிலவுகின்றது. சரி, இதொரு பக்கம் இருக்க, இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்த சீரற்ற காலநிலையினால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் ஒரு பக்கம் இருக்கு. அதே போல இந்த சீரற்ற காலநிலையின் காரணமாக தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பேராதனை பல்கலைக்கழகத்தின் அனைத்து கல்வி நடவடிக்கைகளும் எதிர்வரும் ஆகஸ்ட் 10 அதாவது திங்கட்கிழமை முதல் மீண்டும் ஆரம்பமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே அது மட்டுமல்ல, ஞாயிற்றுக்கிழமை 9 முதல் அவர்கள் தங்களுடைய விடுதிக்கு திரும்ப முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் முக்கியமான இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த பாடசாலை விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தரம் 5 புலமை பரிசில் 9 நடைபெறும். உயர்தர பரீட்சை 10 ஆரம்பமாக இருக்கிறது. எனவே அதுவும் ஒழுங்கான முறையில் நடைபெறுவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்து முடித்து விட்டது. எனவே உங்களுடைய படிப்புகள் அதே போல விஷேட வகுப்புகள் எல்லாம் நீங்கள் நிறுத்திவிட்டு வீட்டிலிருந்து நீங்கள் ரிலாக்ஸாக படித்தால் போதும். நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க அப்படின்னு சொல்லிக் கொள்கின்றோம். இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். தொடர்ச்சியாக நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டே இருக்கலாம்.

வேகமாக செல்லும் சாரது பற்றிய குற்றச்சாட்டை உடனே முன்வையுங்கள். காலம் தாமதித்தால் உங்கள் உறவுகளை நீங்கள் இழக்க நேரிடும். பாதுகாப்பான பயணத்திற்கு பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

0: மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் விடுத்திருக்கிறது. எனவே கண்டி மாவட்டம் அதே போல இரண்டாம் கட்டத்தின் கீழ் அவதானமாக இருக்குமாறு சொல்லப்பட்டிருக்கிறது. கொத்மலை மேற்கு, தலவாக்கலை, நுவரலியா, கொத்மலை கிழக்கு ஆகிய பிரதேச செயல பிரிவுக்கு இவ்வாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லிக் கொள்கின்றோம். சரி, அது மட்டுமல்ல, இந்த விமான நிலையங்களுக்கு அருகில் பட்டங்களை பறக்க விடுவது என்பது ஒரு பாரிய ஒரு ஆபத்து. விமானங்களுக்கு பாரிய ஒரு ஆபத்து இருக்கு. கண்மை காலங்களில் பேசுபொருளாக இருந்தது. இந்த இலங்கையில் விமான நிலைய பகுதியில் அந்த பட்டம் பறக்க விடுவதை தவிர்க்குமாறு பொதுமக்களுக்கு விமான சேவை நிர்வாகம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. எனவே திரையிறங்கும் போதும் சரி, அது புறப்படும் போதும் சரி, இவ்வாறான பட்டங்கள் விடும்போது அந்த பட்டங்கள் நூல் அருந்து அந்த கயிறு என்ன செய்யும், விமானங்களுடைய இருக்கைகளையோ அல்லது இறக்கைகளையோ அல்லது விமானத்தின் ஏதாவது ஒரு பகுதியில் சிக்கிக் கொள்ளும் போது அது ஒரு பாரிய ஒரு ஆபத்து ஏற்படும், அந்த விமானத்துக்கு மட்டுமல்ல விமானத்தில் பயணிக்கின்ற எல்லாருக்கும். எனவே இவ்வாறான பகுதிகளில் பட்டம் பறக்க விடுவதை தவிர்க்குமாறு பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்றைய காலையில் வந்துட்டு கழுத்துறை புலச்சிங்க பகுதியில் இடம்பெற்ற ஒரு தனியார் பேருந்து வாகன சாரதி அந்த அவருடைய கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளாக இருக்கிறது. 14 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க, இந்த போலீஸார் சொல்லியிருக்கிறாங்க. எனவே அந்த வாகன ஓட்டுநர் அந்த சாரதியினுடைய கட்டுப்பாட்டை இழந்ததுனால இப்படியான அசம்பாவிதம் ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த வாகனங்கள் செலுத்தும் போது அதிகமாக இந்த காணொளிகளை பார்ப்பதை தவிர்க்குமாறு போலீஸார் இப்போ எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. ஏன்னா ஒரு சின்ன ஒரு நொடி கூட வந்துட்டு எங்களுடைய கவன சிதைவால் பாரி ஒரு உயிராபத்தை ஏற்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் வாகனங்கள் செலுத்தும் போது காணொளிகள், அது உள்ளுக்கு இருக்க அந்த அதாவது தொலைக்காட்சி பெட்டியோ அல்லது எங்களுடைய மொபைல் ஃபோனோ அதை பார்ப்பதை தவிர்த்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறாங்க. சரி, ஓகே, இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். தொடர்ச்சியாக இணைந்திருங்க வசந்தத்தின் போட்டு தாக்கு.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம், வசந்தம் எஃப்எம்.

0: ஒவ்வொரு சீசனுக்கு ஒவ்வொரு விதமான நோய்கள் வருது.
1: அது வரத்தறிட வேணும்.
0: அது வராம இருக்கிறதுக்கு நாங்க என்ன செய்யணும்னா?
1: அது வந்தாலும் பிரச்சனை, வராட்டியும் பிரச்சனை என்றுதான் இப்ப நாடும் இருக்குது, மக்கள் மனதிலேயும்
0: இருக்கு.
1: அதாவது ஒரு பக்கத்துக்கு வியாபாரம், ஒரு பக்கத்துக்கு ஆதங்கம். இது எதுதான் உண்மையா நிலைக்குது? எங்க இருந்து இந்த பிரச்சனை வருதுன்னு சொல்லி அந்த கேள்வி ஒன்று உன் மனசுல எழுந்த முடியாத இதை கேட்கிற
0: ஐட்டான.
1: இதுக்கான முடிவை தாரன்னு சொல்லி சொன்னா, வார ஞாயிற்றுக்கிழமை இது நம்ம தியேட்டர் இருக்குதானே, காலம 10 மணிக்கு வாவன் நான் சொல்றேன்.
2: அபுல் ஹாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.
3: How do I tell you?
2: அன்னிசாயும் இரவின் அமைதியில் நெஞ்சைத் தொடும் மெல்லிய இசையோடு அற

0: இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்.
1: தோற்கும் போது மௌனமாய் வந்து நம் இதயத்தோடு பேசும் அந்த இசை கடவுளின் ராகங்கள்.

ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை இசைஞானி இளையராஜாவின் பாடல்களோடு இசை ராஜாங்கம். இசை ராஜாங்கம் பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம். வசந்தம் எஃப்எம் 102.6 102.8

வித் லவ் திரைப்படத்துக்காக சுபரான ஒரு பாடல் கேட்டு வந்திருக்கிறீங்க. கேட்டு கொண்டிருப்பது வசந்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கிறோம். சுபரான நிறைய விஷயங்கள் பேசிக்கொண்டு இருக்கிறோம். அது மட்டுமல்ல, குறிப்பாக எல்லாருமே எதிர்பார்த்த அவலான இந்த வரம்பற்ற பயணமாக நாங்க எதிர்பார்த்த எங்களுடைய நாட்டை அழகுபடுத்துறதுக்காக வந்த சீனாவிலிருந்து இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட 104 அதிசொகுசு பேருந்து லங்கா மெட்ரோ ரஞ்சித் இப்போ வந்தது. இந்த வார இறுதி 2 நாள் பயணிக்கிறதுக்கு வரம்பற்ற முறையில் நீங்கள் பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வார இறுதி அனுமதி சீட்டு அறிமுகப்படுத்திருக்கிறது. வெறும் 799 ரூபா மட்டும்தான். இது வந்துட்டு நாளைய நாள், அதாவது சனிக்கிழமை நள்ளிரவு 12 மணி முதலிருந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு 11:59 மணி வரையும் இந்த டிக்கெட் செல்லுபடியாகும். 2 நாள் நீங்கள் அந்த காலப்பகுதிக்கு மெட்ரோ பேருந்து சேவையை வரம்பற்ற முறையில் நீங்கள் என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அது மட்டுமல்ல, 12 வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கு இலவசமாக பயணிக்கலாம். இந்த வார இறுதி அனுமதி சீட்டை நீங்க பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா LMTCO அப், அதாவது லங்கா மெட்ரோ ரான்சிட்டினுடைய உத்தியோகபூர்வ ஆப்புக்கு போனீங்க சொன்னா நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, இந்த விடுமுறை நீங்க என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கொள்ளும். அது மட்டுமல்ல, வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும் தாய்லாந்தில் நடந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் பரபரப்பாக பேசப்பட்டிருந்தது. தாய்லாந்தில் இருக்கின்ற பாடசாலை ஒன்றில் ஒரு மாணவர் நடத்திய இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் ஆசிரியர் மாணவர் உட்பட 6 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க, 15 பேர் காயமடைந்திருக்கிறாங்க தாய்லாந்து பாடசாலை ஒன்றில். சரி, இந்த துப்பாக்கிச்சூட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட இந்த கை துப்பாக்கி தோட்டாக்கள் பாடசாலை வகுப்பறையில் தரையிலிருந்து மீட்கப்பட்டது இருக்கிறதாக போலீசார் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டுமில்லை, அந்த துப்பாக்கியை பயன்படுத்திய மாணவன் அந்த துப்பாக்கி எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால், குடும்ப உறுப்பினர் ஒருவருக்கு சொந்தமான ஒரு துப்பாக்கி தான் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்ல, அந்த துப்பாக்கி சூட்டை அதை நடத்திய மாணவனும் இப்போ வந்துட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஓகே, அந்த மாணவனும் உயிரிழக்க தருவாயில் இருக்கிறார். சரி, அது தாய்லாந்தில் நடந்த ஒரு சம்பவம். அது மட்டுமல்ல, அமெரிக்க ஜனாதிபதி அடுத்தடுத்து விஷயங்களை ரொம்ப காரசாரமாக சொல்லிக்கொண்டிருக்கிறார். குறிப்பாக அமெரிக்காவினுடைய குடியுரிமை மற்றும் குடியரவு சேவைகள் அமைப்பு இந்த குடியேற்ற விண்ணப்பங்களை பரிசீலிக்கும் விதத்தில் புதிய கடுமையான மாற்றங்களை உடனடியாக நடைமுறைப்படுத்தியிருக்கிறது. போதிய சான்றுகளோ அல்லது தேவையான ஆவணங்களோ இல்லாமல் தாக்கல் செய்யப்படுகின்ற எந்த விண்ணப்பங்களும் எவ்வித முன்னறிவிப்புமின்றி உடனடியாக நிராகரிக்க அந்த அதிகாரங்களுக்கு முழு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவினுடைய குடியுரிமையோ அல்லது குடிவரவு சேவைகள் அமைப்பு இந்த குடியேற்ற விண்ணப்பங்களை கடுமையாக பரிசீலிப்பதாக சொல்லப்படுகிறது. இனி எந்த ஒரு விண்ணப்பங்கள் ஏதேனும் தவறுகளோ அல்லது ஆவணங்கள் இருக்கின்ற குறைபாடுகள் இருந்தால் அவற்றை சரி செய்து மீண்டும் சமர்ப்பிக்க 12 வாரங்கள், அதாவது 3 மாதங்கள் கால அவகாசம் வழங்கப்படும். ஆனால் இனி அந்த அவகாசம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறது. புதிதாக தாக்கல் செய்யப்படுகின்ற விண்ணப்பங்கள் மட்டும், ஏற்கனவே நிலுவையில் உள்ள அந்த விண்ணப்பங்களும் இந்த புதிய விதிமுறைகளுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லப்படுது. எதுவுமே முன்கூட்டியே நம்மளுக்கு சொல்ல மாட்டாங்க, நிராகரிச்சிருவாங்க. நாங்களும் விண்ணப்பிச்சிட்டுமே வருமே வருமே அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருப்போம், மன கட்டம் வராது. அது சரியா வருதா, நாங்கள் சரியான ஆவணங்களை விண்ணப்பிச்சிருக்கோம் அப்படின்னு நாங்கள் தான் அடிக்கடி போய் செக் பண்ணணும். அப்படி ஒரு அதிரடியான முடிவு அமெரிக்கா எடுத்திருக்கு. இப்போ பாட்டு கேட்போம்.

தமிழின் சுவாசமாய் வசந்தம் FM 102.6 திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

0: மட்டில் வசந்தம் எஃப்எம் வழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: இங்கு மக்கள் கூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளில் தொடர்ச்சியாக பெய்து வரும் அடைமழை காரணமாக நீர்த்தக்கங்கள் பலவற்றின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருவதாகவும் சில நீர்த்தக்கங்கள் வான்பாயும் நிலையை அடைந்துள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நீரேந்தும் பகுதிகளில் பெய்து வரும் பலத்த மழை காரணமாக காசல்டி மற்றும் மௌசாகல் ஆகிய நீர்த்தக்கங்களின் நீர்மட்டம் தற்போது வான்பாயும் அளவை நெருங்கியுள்ளது. இதேவேளை விமல சுரேந்திர நீர்த்தக்கம் வாய்ப்பாகின்ற நிலையில் கென்யோன் மற்றும் லக்சபானா ஆகிய நீர்த்தக்கங்களின் வான் கதவுகளை திறப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். இந்நிலையில் தற்போதைய மழை கொண்ட வானிலை நீடித்தால் கேள்னிகங்கை நீர்மட்டம் அதிகரிக்கக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
0: வெளிநாட்டு செய்திகள்.
3: பங்களாதேஷின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை இந்திய ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுவதற்கு அனுமதிக்கப்பட்டமை தொடர்பில் பங்களாதேஷ் கடும் கண்டனங்களை வெளியிட்டுள்ளது. இதன் மூலம் ஷேக் ஹசீனா பங்களாதேஷின் தற்போதைய அரசாங்கத்தையும் மக்களையும் ஏளனம் செய்துள்ளதாகவும் அந்நாட்டு அரசாங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது. இதேவேளை குறித்த ஊடக சந்திப்பில் பங்களாதேஷ் கிரிக்கெட் அணியின் முன்னாள் கிரிக்கெட் அணித் தலைவர் ஷகீப் அல் ஹசன் கலந்து கொண்டதை அடுத்து அவரது வீட்டின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. எவ்வாறெனினும் எதிர்வரும் டிசம்பர் மாதத்துக்கு முன்னர் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா பங்களாதேஷுக்கு செல்ல உள்ளதாக பகிரங்கமாக அறிவித்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. நமது அடுத்த மனத்தியாள செய்தி அறிக்கையினை 5 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: மிஸ்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்தை இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்தை நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.

0: நவீன சரஸ்வதி சபதம் திரைப்படத்துக்காக பிரதீப் குமார் இசையில் சுபரான ஒரு பாடல் கேட்டு வந்திருக்கிறீங்க. தொடர்ந்து இணைந்திருக்கலாம் இரண்டாவது மணித்தியாலத்தில் போட்டு தாக்க நிகழ்ச்சியோட. 5 மணி வரைக்கும் நான் ஜிஆர் உங்களுடன் இணைந்திருப்பேன். பரபரப்பாக பேசப்பட்டு அதாவது தமிழக அரசியல் எப்போ ஆரம்பிச்சோ, அதாவது தளபதி விஜய் அவர்கள் எப்போ வந்து எலெக்ஷன் கேட்க ஆரம்பிச்சாங்களோ அப்பத்திலிருந்து இந்த விவாகரத்து வழக்கு சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருந்தது. இப்போ ஒரு முடிவுக்கு வார நிலைமையில இருக்கு, இறுதிக்கட்டத்தை எட்டி இருக்கு. இப்போ இன்றைய தினம் விசாரணை மீண்டும் நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் அவருடைய மனைவி சங்கீதா தொடர்பான விவாகரத்து வழக்கு இன்று நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது, வழக்கு விசாரணையின் போது தமிழக சட்டமன்ற அமர்வு நடைபெற்று வருவதால் விசாரணை வேறொரு திகதிக்கு ஒத்திவைக்குமாறு தமிழக முதல்வர் விஜய் அவர்களுடைய தரப்பிலிருந்து நீதிமன்றத்துக்கு கோரிக்கை விடுத்திருக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, சங்கீதா காணொலி வாயிலாக நீதிமன்றத்தில் முன்னிலையாயிருந்தார். இதுல என்ன விஷயம், என்ன ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த தாக்கல் செய்யப்பட்ட விவாகரத்து மனுவை மீளப்பெற விரும்புவதாகவும், அவருடைய கணவர் விஜயுடன் இணைந்து வாழ விருப்பம் உள்ளதாகவும் இப்ப சங்கீதா வந்துட்டு நீதிமன்றத்தில் தெரிவிக்கிற விஷயம்தான் ஒரு காரசாரமா சூடுபிடித்திருக்கிறது, பரபரப்பா பேசப்பட்ட விஷயமா இருக்கிறது. இதையடுத்து அவர் சொன்னதுக்கு அப்புறம் வந்துட்டு அவருடைய கோரிக்கையை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. விவாகரத்து மனுவை மீளப்பெற அனுமதித்து வழக்கை முடித்து வைப்பதாக இப்ப உத்தரவிட்டிருக்கிறது. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது. ரெண்டு பேரும் சேருவாங்களா இல்ல மறுபடியும் ஆரம்பிப்பாங்களான்னு தெரியல, பொறுத்து வந்து பார்க்கலாம். சட்டமன்ற தேர்தலும், அதாவது தமிழக சட்டசபையும் கூடியிருக்கிறது, நிறைய விஷயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது, காரசாரமாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது ஒரு பக்கம். சரி, பங்களாதேசத்தை பொறுத்த வரைக்கும் புதிய ஜனாதிபதிக்கான தெரிவு ஆரம்பமாக இருக்கிறது. எதிர்வரும் 21ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெற இருக்கிறது பங்களாதேசத்தில். அவருடைய பதவிக்காலம், அதாவது முகமது ஜஹபுதீன் அவர் தான் ஜனாதிபதியாக இருக்கிறார் பங்களாதேசத்தில், அவருடைய பதவிக்காலம் நிறைவடைகிறதுக்கு இன்னும் 2 வருடம் இருக்கு. அதுக்குள்ளே அவர் ராஜினாமா செய்ததை அடுத்து தான் அடுத்த ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. யார் அடுத்த ஜனாதிபதியாக வருவாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் வசந்தத்தின் போட்டுத்தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்து கேட்டுக்கொண்டே இருக்கலாம். இந்தோனேஷியாவில் ஜாவா தீவில் அமைந்துள்ள ஒரு புகழ்பெற்ற பூங்காவில் காட்டு தீ அதிவேகமாக பரவி கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 148 ஏக்கர் நிலப்பரப்பை எரித்து சாம்பலாக இருக்கிறது. எனவே அந்த பகுதியில் இருக்கிற மற்ற பூங்காக்களுக்கும் விசேட ஒரு பாதுகாப்பு கவனங்கள் செலுத்தப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியில் மக்கள் போவதையும் தவிர்க்குமாறும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், இந்த மணித்தேலத்தோடும் இணைந்து கேட்டுக்கொண்டு இருக்கலாம் வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சி.
1: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும்.

0: மாஸ்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: தமிழின் சுவாசமாய் வசந்தம் FM 102.6 102.8.

0: ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது.
1: இன்றைய நாளைக்கான இந்த மணித்தளத்தின் பொடுதாக்கு நிகழ்ச்சிக்கான குட்டி ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு ஞானியிடம் இரண்டு பேர் வராங்க. ஒருவன் வருத்தத்தோடு கேட்டால், நான் ஒரு பெரிய பாவம் செய்துவிட்டேன், என் பாவங்கள் என்னை வாட்டுகின்றது, என் மனதை நினைத்து நான் தினமும் துடிக்கிறேன், நான் செய்த பாவத்துக்கு மீட்சி உண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஞானியிடம் கேட்கிறேன். அடுத்தவன் ஞானியிடம் சொன்னால், நான் இவர் அளவுக்கு பெரிய பாவம் எதுவும் செய்யவில்லை, சின்ன சின்ன பொய்கள், சிறு ஏமாற்றம் இப்படி நிறைய செய்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, தண்டிக்கும் அளவுக்கு இவை எல்லாம் பெரிய பாவங்களா என்ன அப்படின்னு ஞானியிடம் கேட்டார். அதுக்கு அந்த ஞானி சிரித்து கொண்டு, முதல்ல வந்த அந்த பெரிய பாவம் செய்த அந்த ஆளிடம், நீ போய் பெரிய பாறை ஒன்றை தூக்கி கொண்டு வா அப்படின்னு சொன்னார். இரண்டாவது வந்த அந்த மனிதனிடம், நீ போய் இந்த வாளி நிறைய சிறு சிறு கற்களை பொறுக்கி எடுத்து கொண்டு வா என்று இருவரையும் அனுப்பி வைத்தார் அந்த முனிவர். அதற்கு பிறகு அந்த முதல் ஒரு பெரிய பாவங்களை செய்தவன் ஒரு பெரிய பாறையை தூக்கி கொண்டு வந்தான். இரண்டாவது நபர் அந்த சிறு சிறு பாவங்களை செய்தவர் சிறு சிறு கற்களை பொறுக்கி கொண்டு ஞானியிடம் வந்தான். இருவரும் கொண்டு வந்ததை நீங்கள் எடுத்த இடத்தில் அப்படியே கொண்டு வைத்து விடுங்கள் என்று அந்த ஞானி சொல்றார். மீண்டும் முதல் நபர் வந்தவர் அந்த பாறையை எடுத்து இடத்திலே அப்படியே கொண்டு போய் வைத்து விடுகின்றார். இரண்டாவது வந்த அந்த சிறு சிறு பாவங்கள் செய்த அந்த நபர் அதுவர் ஞானியிடம் சொல்கின்றார், நான் எப்படி இதெல்லாம் கொண்டு போய் நான் இடத்தில் எடுத்து வைப்பது, ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொன்றொன்று நான் எடுத்து கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த அளவுக்கு அவர் செய்த அந்த சிறு சிறு பாவங்கள் அவருக்கு அவருக்கு ஞாபகம் இல்லாத அளவுக்கு அவர் சின்ன சின்ன பாவங்களை செய்திருக்கிறார். அந்த பெரிய பாவம் செய்தவன் மன்னிப்பை பெற்று மீட்சி அடைகின்றார். இதற்கு அந்த முனிவர் சொல்கின்றார், நீ சின்ன சின்ன 1000 தவறுகள் செய்தாலும் அவை பாவம் என்று கூட உணராதவன் நீ. யாரெல்லாம் பாதிக்கப்பட்டார்கள் என்பது கூட உனக்கு நினைவு இருக்காது. அதுக்கு மீட்சி சுலபம் அவனுக்கு, அந்த பெரிய பாவம் செய்தவனுக்கு மீட்சி சுலபம். அவன் ஒரு பெரிய பாவத்தை செய்தான், அதை எண்ணி வருந்தினான், அவன் அந்த பாவத்திலிருந்து மீட்சி பெற்றான். உனக்குத்தான் மீட்சி என்பது மிக கடினம் என்றார். சிறு துளி பெருவெள்ளம், சின்ன சின்ன பாவங்களும் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாவங்களுக்கு சமந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஞானி அந்த வந்த இருவருக்கும் உணர்த்தினார்.
0: குட்டி ஸ்டோரி.

0: ஏன் முதலாளி அப்படி சொல்றீங்க?
1: என்ன, நீங்க கட்டிருக்க வச்சா இருக்கலாம், ஷர்ட்டா இருக்கலாம், ஷூவா இருக்கலாம், அது இது எல்லாமே பிராண்டட் சாமான் தானே. சொல்லுங்க சார், என்ன வேணும்?
0: புது ப்ராஜெக்ட் ஒன்றுக்கு ஜிஐ பாக்ஸ் பார் ஒன்று ஆர்டர் பண்ண வந்த.
1: என்ன பிராண்ட்?
0: நல்ல பிராண்ட் ஒன்று.
1: ஐயோ தோர, இரும்பு வாங்கும் போதும் பிராண்டட் பார்க்கணும். பேரு அளவு பொறிக்கப்பட்டுள்ள கொடுக்கிற காசுக்கு பிரயோசனமான ஒரே ஒரு ஜிஐ பாக்ஸ் பார் அப்படின்னா அது மெல்வா ஜிஐ பாக்ஸ் பார் தானே.
0: மெல்வா, தெரிந்தவர்கள் சொல். ஜிஐ பாக்ஸ் பார்,
2: ஜிஐ பைப் சரி, ஸ்டெயின் அண்ட் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும். திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ்

0: இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்.
1: அப்பா ஒரு கதை சொல்லவா?
2: அம்மா ஒரு கதை சொல்லட்டுமா?
3: சிங்கம் கதையா?
2: பாட்டு படிக்க

0: ஆரம்பிக்கலாமா? உங்கள் ஜியாருடன் சிறுவர் உலகம், உங்கள் வசந்தம் எஃப்எம்மில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மார்னிங் 8 to 10 சிறுவர் உலகம்.
1: குவைட் எக்ஸைட்டிங்.
2: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8

என்றென்றும் புன்னகை திரைப்படத்துக்காக சூப்பரான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறோம். கேட்டுக்கொண்டிருப்பது போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நிறைய விஷயங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். 5 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம். நான் ஜி ஆர்களுடன் இணைந்திருப்பேன். அக்டோபர் 10 2025 போர் நிறுத்தம் காசாவில் அறிவிக்கப்படுகிறது. அதுக்கு பிறகு நல்ல நல்ல விஷயங்கள் நடந்தாலும் மறுபடியும் ஏதாவது ஒரு விஷயம் நடந்து கொண்டுதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ஐக்கிய நாடுகள் சபையின் சிறுவர் நல அமைப்பு யுனிசெப் இந்த தகவலை வெளியிட்டிருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா 300 நாட்களில் காசாவில் குறைந்தது 300 குழந்தைகள் உயிரிழப்பதாக சொல்லப்படுகிறது. கொல்லப்படுகின்றார்கள், உயிரிழப்பு அப்படின்னு சொல்லி வர கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறது. அதிர்ச்சியான ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறது. குறித்த 300 நாட்களில் நாளொன்றுக்கு சராசரியாக 1 குழந்தை தாக்குதல்களில் கொல்லப்படுவதாக யுனிசெப் தெரிவிச்சிருக்கிறது. உத்தியோகபூர்வமான அறிக்கையில் தெரிவிச்சிருக்கிறது. 100 கணக்கான குழந்தைகள் காயங்களுடன் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. அமெரிக்கா தலைமையிலாக முன்மொழியப்பட்ட இந்த அமைதி திட்ட ஒப்பந்தம், போர் நிறுத்தம் சொல்லக்கூடிய இந்த ஒப்பந்தம், அந்த வாக்குறுதிகள் சரியான முறையில் கடைபிடிக்கப்படுகிறதா அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்கிறது. அது மட்டுமில்ல, அந்த வாக்குறுதிகள் செயலில் காட்ட வேண்டும் என்று அந்த யுனிசெப் மேலும் அந்த அறிக்கையில தெரிவிச்சிருக்கிறது. அந்த நீங்க போர் நிறுத்தம் சரியாக அறிவித்து அந்த போர் நிறுத்தத்தை முடிவுக்கு வந்து ஒப்பந்தங்களில் சொல்லப்பட்ட விஷயத்தை நீங்க சரியா நீங்க கடைபிடிக்கிறீங்களா அப்படிங்கிறது யுனிசெப் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, நீங்க சரியா கடைபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்தி இருக்கிறது. எனவே காசா பிராந்திய மக்கள் இப்ப வந்து 1/3 பகுதியில் மட்டும்தான் இப்ப முடங்கி இருக்கிறாங்க. போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் அங்கு போர் இல்லாவிட்டாலும் ஏதோ ஒரு வகையில் அவர்கள் தாக்குதலுக்கு உள்ளாகி கொண்டுதான் இருக்கிறார்கள், உயிரிழந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இது காசாவினுடைய நிலையாக இருக்கிறது. சரி, முக்கியமான இன்னும் ஒரு விஷயத்தை நினைவுபடுத்திக் கொண்டு பாடல் கேட்கலாம். அதாவது சீரற்ற வானிலை காரணமாக நிறைய இடங்கள் நுரையா பகுதியிலும் பார்க்கும்போது பனிமூட்டமாக இருக்கிறது. இப்ப விடுமுறை நாள், ஸ்காலர்ஷிப் வேற, அதுக்கு பிறகு உயர்தர பரீட்சை ஆரம்பிக்க போகின்றது. எனவே அதிகமாக போக்குவரத்துக்கள் பயன்படுத்த வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கும். எனவே எங்களுடைய பாதுகாப்பான பயணங்கள் ஆக அமைய வேண்டும். எனவே இந்த பாதுகாப்பு தொடர்பாக வீதி விபத்துக்கள் எதிர்காலத்தில் குறைத்துக் கொள்வதற்கான ஒரு முன்னாயத்தமாக இலங்கையில் இருக்கிற அனைத்து பாடசாலைகளிலும் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம், டேக் கேர் வேலை திட்டங்களுடன் இணைந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஜனாதிபதியினுடைய நேரடி கண்காணிப்புக்குள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. வெற்றிகரமாக 2ம் கட்ட வேலை திட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. மாணவர்களுக்கு எதிர்காலத்தில் இந்த வீதி விதிமுறைகள், அதே போல வீதி விபத்துக்கள் தொடர்பாக வெளிப்பட்டக்கூடிய எக்கச்சக்கமான நிகழ்ச்சி திட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனூடாக எதிர்காலத்தில் அவர்கள் இந்த வீதி விபத்துக்களை சரியாக கடைபிடித்து விபத்துக்களிலிருந்து கொஞ்சமாவது குறைத்துக் கொள்வதற்கான ஒரு முன்னாயத்தமாக இது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அனுசரை வழங்கிக் கொண்டிருக்கிறாங்க ITN தொலைக்காட்சி, சுயாதீன தொலைக்காட்சியான ITN, வசந்தம் FM, அதே போல வசந்தம் TV, லக்கன் FM அனுசரி கூட இது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே உங்களுடைய பயணங்கள் எப்போதுமே பாதுகாப்பாக இருக்கணும், முன்னாயத்தமாக திட்டமிட்டு செயற்படணும் அப்படின்னு சொல்லிக் கொள்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருக்கலாம் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு.

0: மேலான அழகு இனி ரகசியம் அல்ல. வலுவான எலும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலை பொலிவை உணருங்கள்.
1: மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது. முதல்வன் திரை உலகின்

வாழ்த்துக்களையும் கூறி விடைபெற நான் ஜி ஆர். தொடர்ந்தும் வசந்தத்தோடு இணைந்திருங்க. ஸ்டேட்டின் மக்களே, ஹாப்பி வீக்கெண்ட்.

0: நாட்டில் வசந்தம் எஃப்எம் வழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: சாய்ந்தமருது பிரதேச செயலக பிரிவில் சமூர்த்தி ரன் விமன வீடமைப்பு திட்டத்தின் கீழ் தலா 1 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 3 வீடுகள் நிர்மாணிக்கப்பட உள்ளன. பிரதேச செயலாளர் ஆஷிக் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் அபுபக்கர் ஆதம் பாபா பிரதம அதிதியாக கலந்து கொண்டு வீடுகளுக்கான நிர்மாண பணிகளை ஆரம்பித்து வைத்தார். முதற்கட்டமாக வேலை திட்டத்துக்காக ஒவ்வொரு வீட்டுக்கும் 3,50,000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. கட்டம் கட்டமாக எஞ்சிய தொகை வழங்கப்பட்டு வீடுகளின் நிர்மாண பணிகளின் அடிப்படையில் வழங்கப்படும்.
0: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
3: தாய்லாந்தில் பாடசாலையொன்றில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்தில் 7 பேர் உயிரிழந்ததோடு 30 பேர் காயமடைந்துள்ளனர். தாய்லாந்தில் பாங்காக் நகரை அண்மித்த பாடசாலையொன்றில் தரம் 9 கல்வி பயிலும் 14 வயதான மாணவன் ஒருவன் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டுள்ளதாகவும் குறித்த மாணவன் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. மாணவர்களும் ஆசிரியர்களும் பாதுகாப்பு தேடி ஓடும் காட்சிகள் சர்வதேச ஊடகங்களில் வெளியாகியுள்ளன. திட்டமிட்ட வகையில் குறித்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அந்நாட்டு பாதுகாப்பு அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். இத்துடன் வசந்தம் எஃப்எம்மின் மணித்தியால செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தி 7 மணிக்கு ஒலிபரப்பாகும்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
4: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: மக்கள் சூடிய மகுடமே.
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
6: நிமிர்ந்த நடை.

0: அன்பான உறவுகள் சொந்தங்களுக்கும் பெருமை பாடல்களையும் கேட்கலாம்.
1: மஞ்சள் விழா, மன கொஞ்சல் விழா, பந்தல் விழா, மலர் சிந்தல் விழா, இசையார வாரங்களா இரு நெஞ்சங்கள் கூடும் விழா. கல்யாணம் கல்யாணமே, தங்க மீனாட்சி கல்யாணமே.

0: வாழ்வுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
1: சரோஜினி
2: எப்படி இருக்கீங்க?
1: நானும்
2: ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். இன்னைக்கு வந்து முதல் நேரா நீங்க தான் வந்திருக்கீங்க, சந்தோஷம் உங்களுக்கு.
1: நல்ல சந்தோஷம் மேடம்.
2: மற்றும்
1: ரமேஷ், போகையவாணி, காமணி ஆகியோருக்காகவும், அன்பான அறிவிப்பாளர் உங்களுக்காகவும், வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கும் சொந்தம் அனைவருக்காகவும்
2: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி, வணக்கம்.

0: செய்யக்கூடிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: ஒரு விஷயம் கேக்குறான்னு தான்
2: வந்தேன்.
1: ஆனா ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு விதமான நோய்கள் வருது,
2: அது வர தெரியல. வேணும்
1: அது வராம இருக்கிறதுக்கு நாங்க என்ன செய்யணும்?
2: அது வந்தாலும் பிரச்சனை, வராட்டியும் பிரச்சனை என்றுதான் இப்ப நாடும் இருக்குது, மக்கள் மனதிலேயும்
1: இருக்கு.
2: அதாவது ஒரு பக்கத்துக்கு வியாபாரம், ஒரு பக்கத்துக்கு ஆதங்கம், இது எதுதான் உண்மையா நிலைக்குது? எங்க இருந்து இந்த பிரச்சனை வருதுன்னு சொல்லி அந்த கேள்வி ஒன்று உன் மனசுல எழுந்த முடியாத இதை கேட்கிற
1: ஐட்டான.
2: இதுக்கான முடிவை தாரன்னு சொல்லி சொன்னா வார ஞாயிற்றுக்கிழமை இது நம்ம தியேட்டர் இருக்குதானே, காலம 10 மணிக்கு வாவன் நான் சொல்றேன்.
3: அபுல் ஹாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.
4: How do I tell you?
0: அன்னி சாயும் இரவின் அமைதியில்

0: இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்.
1: அப்பா ஒரு கதை சொல்லவா?
2: அம்மா ஒரு கதை சொல்லட்டுமா?
3: சிங்கம் கதையா?
2: பாட்டு படிக்க முடியாதா?
3: மாயாடி பெற்ற புள்ள வரப்போற நல்ல போல யாருவா?
2: ஆரம்பிக்கலாமா? உங்கள் ஜியாருடன் சிறுவர் உலகம், உங்கள் வசந்தம் எஃப்எம் இல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மார்னிங் 8 to 10 சிறுவர் உலகம்.
4: குவைட் எக்ஸைட்டிங்.

0: ரொம்ப சூப்பரான பாடல்களாம் நிகழ்ச்சியில கேட்டு இருக்கோம். நீங்களும் கூட தொடர்ந்து மலைக்கு நேர்படுத்தி சந்தோஷமா பேசலாம். இப்போ இங்க கூட பேச, ஹலோ வணக்கம். அன்பான மாலினியர் வணக்கம். யார் இது? உமாச்சந்திரன். எப்படி இருக்கீங்க?
1: நன்றி.
0: நன்றி. அடுத்த சூப்பரான பாடல் இருக்கு உத்தம புத்திரன் திரைப்படத்துக்காக.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு.
1: மணித்தேகத்தின் ஸ்டார் திரைப்படல் கட்டு மீண்டும் நிகழ்ச்சிகளை வந்திருக்கோம். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம் சிசுபி ரூபகுமார். நிசாம்
1: நிசாம் எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கிறோம். இன்னைக்கு ஃபுல் ஹீட்டா இருக்கு.
1: அப்படியா? ஓகே ஓகே நிசாம். அப்புறம் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க?
2: கடையில டீ ஷாப்ல இருந்து வியாபாரம் பண்ணிட்டு வசந்தம் கேட்டு கொண்டிருக்கிறோம்.
1: அப்படியா? ஓகே ஓகே. பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா?
2: ஐ கான் ஃபுல் ஹீட் அண்ட் சொல்றேன்.
1: ஓகே ஓகே. அடுத்த மாதிரி சூப்பரான பாடல் இருக்கு. யார் யாருக்காக கேட்க போறீங்க?
2: உங்களுக்காகவும் எனக்காகவும் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து வசந்தம் சொந்தங்களுக்கும் வசந்தம் அறிவிப்பார்கள் அனைவரும்.
1: ஓகே, ரொம்ப நன்றி.
2: நன்றி
1: நன்றி. அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, கேட்டு வரலாம்.

0: 2.8 வசந்தம் எஃப்எம்.
1: நாலு காலு பாச்சலிலே ரெண்டு கண்ணே மேச்சல.

0: இடத்துல இருந்து ஒரு அருமையான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகள் வந்திருக்கும். இப்போ என் கூட பேச ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் அக்கா.
0: வணக்கம் வணக்கம். யார் இது?
1: நான் அகஸ்தனையில இருந்து ஐயாத்ரை சண்முகநாதன் அக்கா.
0: சண்முகநாதன் எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கிறேன் அக்கா, நீங்கள்?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க
1: அக்கா? வேலை முடிச்சுட்டு வந்து இப்ப ரேடியோ கேட்டுக்கிட்டு இருக்கேக்கா. உங்களோட ஒரு விடயம் சொல்லணும்க்கா.
0: என்னது
1: அக்கா? பக்கத்தூர்ல உள்ள நான் வசந்தம் கேட்கிறேன்னு எல்லா நேயர்களும் சொந்தங்கள் எல்லாம் நல்ல பாடல் தாருங்கன்னு சொல்றாங்க அக்கா. எல்லாம் நிறைய பேரு எங்கட பேரை சொல்லுங்க உங்களோட பேரை சொல்லுங்கன்னு சொல்றாங்க அக்கா. ஆனா அவ்வளவு பேரையும் எனக்கு சொல்ல முடியாது. அதான் ஊரை மட்டும் நான் சொல்றேன். அந்த பாராட்டும் புகழும் உங்களுக்கும் வசந்த எப்பவும் உண்டாங்க அக்கா.
0: ஓகே, நன்றி.
1: நன்றி அக்கா,
0: நன்றி. அடுத்து ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. யார் இருக்காங்க எல்லாம் கேட்க போறீங்க
1: அக்கா? நான் ஒரு பாடல் கேட்க தருவீங்களா அக்கா?
0: என்ன பாடல்?
1: பூமிக்கி படத்துல இருந்து அந்த
0: புஷ்பவல்லி,
1: தனுஷன், வசுமதி, யோகா பிரசாந்த், மற்றும் உரக்குலையில் இருக்கும் ராஷ்டமா செல்லையா குடும்பம், பட்டக்குடையில் இருக்கும் மாடசாமி விஜயலட்சுமி குடும்பம், மற்றும் நாகஸ்தானில் இருக்கும் முருகையா குடும்பம், விஜயகுமார் குடும்பம், திருச்செல்வம் குடும்பம், யோகேஸ்வரன் குடும்பம், சந்திரமோகன் குடும்பம், சுந்தர்லிங்கம் குடும்பம், சிவராஜா குடும்பம், மற்றும் கிளிநீச்சில் இருக்கும் புவனேஸ்வரன் குடும்பம், மற்றும் நாகஸ்தனி சக்தி ஸ்டோர்ஸ்ல எல்லாம் சத்தமா கேட்டுக்கிட்டு இருந்தாங்கக்கா, அவங்களுக்காகவும், மற்றும் விஏஆர் தம்பிராஜா குடும்பம், கணேஷ் குடும்பம், பாதுகை சின்ன தம்பி குடும்பம், தலவாக்கலை கிருஷ்ண பக்தன் குடும்பம், மற்றும் உமாச்சந்திரன், மவுஞ்சி நேகாம்பரம், சுப்பையா ஆகாஷ், கொச்சிக்கடை ஈடன் ஐயா, மற்றும் உரகொலையில் இருக்கும் சொந்தங்கள் அனைவருக்கும், தந்துளையாவில் இருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும், வசந்தம் கேட்கும் அனைத்து சொந்தங்களுக்கும் நல்லதொரு பாடலை தாருங்கள் அக்கா. உங்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும் அக்கா.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி அக்கா.

வணக்கம் சொல்லிட்டாரு. சரி ஓகே, அவரும் கூட அப்படியே போயிட்டாரு. இந்த மாதிரி சொந்தமும் வந்திருக்காங்க. ஹலோ வணக்கம். சரி ஓகே, அவங்களும் போயிட்டாங்க. நீங்களும் கூட தொடர்ந்து மழைப்பினர் பற்றி பேசலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக் வழியாகவும் ஏராளமான உறவுகள் இணைந்திருக்கிறாங்க. ஆய் அன்பான வாணிநேர் வணக்கம் சொல்லி மேமிட்டி கந்தையிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி பிரசாத் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. இனி வாணிநேர் வணக்கம் சகோதரி நிகழ்ச்சியோடு நானும் சொல்லி ரொசலகம குசல் ராஜா நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. இனிய மாலினியர் வணக்கம் சகோதரி சொல்லி புவனேஸ்வரன் மங்கையரசி நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. ஹாய் அன்பான மாலினியர் வணக்கம். திகனையிலிருந்து டில்ஷான் நிகழ்ச்சி நடந்திருக்கதா சொல்லியிருக்காரு. அப்பா ஜோன், அம்மா சுஜி, தம்பி கிஷான், ஷர்மிளா, நிரோஷன், மனோஷ் அனைவருக்காகவும் பாடல் தாருங்கள் சொல்லியிருக்காங்க. அன்பான மாலினியர் வணக்கம் சொல்லி மத்துகம அம்பேத்தனையிலிருந்து பனிமலர் நிகழ்ச்சி நடந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. அதே போன்று ஹாய்க்கா அன்பான மாலினியர் வணக்கம். மணி குடும்பம் மற்றும் ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், எல்லா உறவுகளுக்காகவும் பாடல் தாருங்கள் சொல்லி முத்துகிருஷ்ணன் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. இனிய மாலினியர் வணக்கம், நலமா இருக்கீங்களா கேட்டிருக்கீங்க. நான் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். உங்களுக்கு வாழ்த்துக்கள். லண்டன்ல இருந்து குமுதராஜ் நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இனிது கொண்ட அத்தனை அன்புறவுகளுக்காக

102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM வசந்தம் FM அந்தி சாயும் இரவின் அமைதியில் நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு அற

0: நினைவுகளை காற்றடையில் தவளவிடும், காற்றடையில் தவளவிடும்.
1: நினைச்ச வாழ்க்க வேணும், நெஞ்சம் கடந்து ஏங்குதே.
0: இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்.
2: ஒரு விஷயம்
3: பராட்டியும் நாடும் இருக்குது, மக்கள் மனதிலேயும்
2: இருக்கு.
3: அதாவது ஒரு பக்கத்துக்கு வியாபாரம், ஒரு பக்கத்துக்கு ஆதங்கம். இது எதுதான் உண்மையா நினைக்குது? எங்க இருந்து இந்த பிரச்சனை வருதுன்னு சொல்லி அந்த கேள்வி ஒன்று உன் மனசுல எழுந்த முடியாத இதை கேட்கிற ஐட்டானா. இதுக்கான முடிவை தாரன்னு சொல்லி சொன்னா வார ஞாயிற்றுக்கிழமை இது நம்ம தியேட்டர் இருக்குதானே, காலம 10 மணிக்கு வாவன் நான் சொல்றேன்.
0: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.
4: கதை மட்டும்தானா? அப்ப பாட்டு படிக்க முடியாதா?
5: வாயாடி பெற்ற புள்ள வரப்போற நல்ல போல யாருவ.
4: ஆரம்பிக்கலாமா? உங்கள் ஜிஆருடன் சிறுவர் உலகம், உங்கள் வசந்த் எஃப்எம்மில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மார்னிங் 8 to 10 சிறுவர் உலகம்.
6: Quite exciting.

0: திரைப்படத்துல இருந்து ஒரு அருமையான பாடல் கேட்டு வந்து நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், யார் இது? என்ன பேர் உங்களுக்கு? ஓகே ஓகே, எங்க இருந்து பேசுறீங்க? ஓகே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கீங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். நபர் என்ன செய்துட்டு இருக்கீங்க?

0: ஓகே ஓகே, நான் கேட்டேன் யார்கிட்டயாவது வேணா வேணாம்னு சொல்றீங்களா, ஏதாவது தர்றேன்னு சொல்லின்னு கேட்டேன். ஓகே ஓகே, யார் யாருக்கெல்லாம் அந்த பாடல் கேட்க போறீங்க?
1: எனக்கும் உங்களுக்கும் என் அம்மா அப்பா.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி. ஓகே.

0: வீதியில் வேகமாக செல்லும் சாரதி பற்றிய குற்றச்சாட்டை உடனே முன்வையுங்கள். காலம் தாமதித்தால் உங்கள் உறவுகளை நீங்கள் இழக்க நேரிடும். பாதுகாப்பான பயணத்திற்கு உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
1: மணித்தியாலத்தின் ஸ்டார் ஆஃப் திரைப்பாடல் கட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்ப இங்க கூட பேச, ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம்.
1: வணக்கம், யார் இது?
2: வசந்தம் சொந்தம் அனைவருக்காகவும், உங்களுக்காகவும், எனக்காகவும், பள்ளிக்கூடத்தில் உள்ள அனைவருக்காகவும் கேட்போம்.
1: ஓகே, ரொம்ப நன்றி.
2: நன்றி.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM

0: மணிக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: மகசின் குறுவிட்டு பல்லன் சேனை சிறைச்சாலைகளில் ஏற்பட்ட அமைதியின்மை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள். சிறைச்சாலை உயர் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதியிடமிருந்து அவசர அழைப்பு. சிறைச்சாலை மோதல்களின் பின்புலத்தில் உள்ளக வெளிப்புற சூழ்ச்சி தொடர்பில் சந்தேகம் காணப்படுவதாக அமைச்சர் ஆனந்த் தெரிவிப்பு. 22வது அரசியலமைப்பு திருத்தம் வர்த்தமானியில் வெளியீடு. தாய்லாந்தில் பாடசாலையில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்தில் 7 பேர் பலி, 30 பேர் காயம்.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் எஃப்எம் செய்திகள், வாசிப்பவர் சந்திரிகா ஆறுமுகம். புதிய மகசின் சிறைச்சாலை, குருவிட்டு மற்றும் நீர்கொழும்பு பல்லன்சேனை சிறைச்சாலைகளில் ஏற்பட்ட குழப்ப நிலை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. மோதல்களின் போது 3 கைதிகள் உயிரிழந்ததோடு 25 பேர் காயமடைந்துள்ளனர். மட்டக்களப்பு, மாத்தறை, அனுராதபுரம் மற்றும் தும்புர சிறைச்சாலைகளின் பாதுகாப்பும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. சிறைச்சாலைகளுக்குள் போதைப் பொருளை கொண்டு செல்வதை தடுக்கும் நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் பாதாள உலக குழுக்களோடு தொடர்புடைய 2 குழுக்களுக்கிடையில் இந்த மோதல் ஏற்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. கொழும்பு புதிய மகசின் சிறைச்சாலையில் நேற்றிரவு அமைதியின்மை ஏற்பட்டது. சிறைச்சாலையின் மதிலுக்கு மேலாக சிறிய பொதியொன்று சிறைச்சாலைக்குள் வீசப்பட்ட நிலையில் அதனை சிறைச்சாலை அதிகாரிகள் கைப்பற்றியதையடுத்து குறித்த அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது. மோதல்களில் ஈடுபட்ட கைதிகள் கற்கள் மற்றும் அங்கிருந்த உபகரணங்களை கொண்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளனர். எனினும் இன்று காலை அளவில் மகசின் சிறைச்சாலையின் நிலைமை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு மேலதிகமாக போலீசார் மற்றும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரும் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். 11 கைதிகள் காயமடைந்துள்ள நிலையில் அவர்களில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குருவிட்டு சிறைச்சாலையில் இன்று காலை மோதல்கள் ஏற்பட்டன. அதனையடுத்து பாதுகாப்புக்காக போலீசாரும் ராணுவத்தினரும் அழைக்கப்பட்டனர். சிறை கைதிகள் சிறைச்சாலைக்குள் கற்களை கொண்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளனர். நிலைமையை கட்டுப்படுத்துவதற்காக கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது. ஒரு சில மணித்தியாலங்களில் குருவிட்டு சிறைச்சாலை நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. அதன்போது 14 கைதிகள் காயமடைந்துள்ளதாகவும் 2 பேர் உயிரிழந்ததாகவும் தெரியவந்துள்ளது. நீர்கொழும்பு பல்லன்சேனை திறந்தவழி சிறைச்சாலையிலும் இன்றைய தினம் அமைதியின்மை ஏற்பட்டது. போலீசார், போலீஸ் விசேட அதிரடிப்படையினர், கலக தடுப்பு பிரிவினர் மற்றும் விமானப்படையினரின் ஒத்துழைப்புடன் நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. சிறைச்சாலையின் கூரையின் மீதேறிய கைதிகள் எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். அதன் பின்னர் அவர்கள் சிறைச்சாலையின் பிரதான நுழைவாயில் வரை வருகை தந்த நிலையில் கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. சிறைச்சாலைகள் சிலவற்றில் ஏற்பட்ட அமைதியின்மையை அடுத்து மாத்தறை சிறைச்சாலையை அண்மித்த பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. ராணுவம், போலீசார், போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் இணைந்து பாதுகாப்பு வேலை திட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். மட்டக்களப்பு சிறைச்சாலையை அண்மித்த பகுதிகளிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. ராணுவத்தின் மோட்டார் சைக்கிள் பிரிவினர் பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு சிறைச்சாலையின் கைதிகளின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அனுராதபுரம் சிறைச்சாலையின் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் பலேகல சிறைச்சாலை பாதுகாப்புக்காக போலீசார், ராணுவத்தினர், விசேட அதிரடிப்படையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். சிறைச்சாலை சம்பவம் திட்டமிட்ட வகையில் சீர்குலைக்கும் நோக்கில் இடம்பெறும் சூழ்ச்சி என்பது நிரூபணமாவதாக அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டார். குறித்த சம்பவங்கள் தொடர்பில் விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் முன்வைத்த கேள்விகளுக்கு பதிலளிக்கும்போது அமைச்சர் சுட்டிக்காட்டினார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஆரம்பித்த மோதல்கள் தற்போது பல்லன்சேனை சிறைச்சாலை வரை வியாபித்துள்ளதாகவும் புலனாய்வு தகவல்கள் மற்றும் விசாரணைகளை பார்க்கும்போது சந்தேகம் ஒன்று எழுந்துள்ளதாகவும் அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டார். போதைப்பொருள் பாதாள உலக செயல்பாடுகள் இந்த சம்பவத்தின் பின்னணி என்பது குறித்தும் கண்டறியப்பட்டுள்ளது. அதனை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். யார் என்ன சொன்னாலும் இது பாரதூரமான நிலை என்பதுடன் தேசிய பாதுகாப்பு தொடர்பான பிரச்சினை என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அமைச்சர் ஆனந்த விஜயபால கடுமையான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் வலியுறுத்தியுள்ளார். இவ்வாறான நிலைமையை பாரதூரமான நிலையாக கருதிக்கொண்டு செயல்பட வேண்டும் என்றும் இது தேசிய பாதுகாப்புக்கு பிரச்சினையாக அமையாது என்றும் தெரிவித்த அமைச்சர் ஆனந்த விஜயபால நாட்டு மக்களின் பாதுகாப்புக்காக தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். சிறை கைதிகள் சிறைச்சாலைகளில் பணியாற்றும் அதிகாரிகளின் பாதுகாப்புக்காக குறுகிய கால மற்றும் நீண்டகால யோசனைகளும் முன்வைக்கப்பட்டுள்ளதென்றும் நீதி அமைச்சர் தலைமையில் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி இன்று அவசர கூட்டம் ஒன்றுக்கு அழைப்பு விடுத்துள்ளதாகவும் அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். 22வது அரசியலமைப்பு திருத்த சட்ட வரைவு வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது. நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சரின் பணிப்புரைக்கமைய வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. 22வது அரசியலமைப்பு திருத்தத்துக்கமைய உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வூதிய வயதெல்லை 67ஆக அதிகரிக்கப்படுகின்றது. மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் வயது 65ஆக மாற்றப்பட்டுள்ளது. எனினும் பிரதம நீதியரசர் 67 வயதை பூர்த்தி செய்யும் திகதி அல்லது அவர் பிரதம நீதியரசராக பதவியேற்ற திகதியிலிருந்து 6 வருடங்கள் பூர்த்தியாகும் திகதி ஆகிய இரண்டில் எது முதலில் வருகின்றதோ குறித்த திகதியில் அவர் ஓய்வு பெற வேண்டும் என வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாளை மறுதினம் நடைபெறவுள்ள 5ஆம் தர புலமைப்பரிசில் பரீட்சை மற்றும் எதிர்வரும் 10ஆம் திகதி ஆரம்பமாக உள்ள உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்காக சிசுசெறிய போக்குவரத்து சேவை முன்னெடுக்கப்படும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் எதிர்காலத்தில் நடைபெறவுள்ள பரீட்சைகளின் போது அனர்த்தங்கள் ஏற்படக்கூடிய சகல இடங்களிலும் உரிய அதிகாரிகள் ஈடுபடுத்தப்பட்டு தேவையான உபகரணங்கள் அனுப்பப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. சகல வீதி போக்குவரத்து சபைகளுக்கும் இலங்கை போக்குவரத்து சபைக்கும் பதிவு செய்யப்பட்டுள்ள சகல பஸ் வண்டிகளையும் இதற்காக பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் நிலான் மெருண்டோ தெரிவித்துள்ளார். இதன்போது நிவாரணத் தொகையொன்றை அவர்களுக்கு வழங்குவதாகவும் ஒரு பிள்ளை குறித்த பஸ் வண்டியில் பயணித்தாலும் முழுமையான நிவாரணம் அவர்களுக்கு வழங்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். பரீட்சை நடைபெறும் காலப்பகுதிக்கு ஏற்ற வகையில் பஸ் வண்டிகளை சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் தனியார் பஸ் வண்டிகளும் இலங்கை போக்குவரத்து சபை பஸ் வண்டிகளும் என 1700 பஸ் வண்டிகள் வரை சேவையில் ஈடுபடுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஆசிரியர்களுக்கும் மாணவர்களோடு பயணிக்கும் பெற்றோர்களுக்கும் பஸ் வண்டியில் பயணிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை அரசு பாடசாலைகள் மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளுக்காக 2026ஆம் ஆண்டின் 3வது கல்வியாண்டின் முதல் கட்டம் இன்று நிறைவடைந்துள்ளது. முஸ்லிம் பாடசாலைகளுக்கான 2026ஆம் ஆண்டுக்கான கல்வியாண்டு செப்டம்பர் 2 புதன்கிழமையன்று முடிவடையவுள்ளது. இந்நிலையில் சகல பாடசாலைகளுக்குமான 3ஆம் தவணையின் 2ஆம் கட்டம் செப்டம்பர் 4ஆம் திகதி ஆரம்பமாகி டிசம்பர் 4ஆம் திகதி வெள்ளிக்கிழமை வரை நடைபெறும். 2026ஆம் ஆண்டுக்கான உயர்தர பரீட்சைகள் எதிர்வரும் 10ஆம் திகதி முதல் செப்டம்பர் 5ஆம் திகதி வரை நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. புலத் சிங்கள பிரதேசத்தில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஆடை தொழிற்சாலை ஊழியர்கள் 12 பேரும் விபத்துக்குள்ளான வேனின் சாரதியும் சிறுபிள்ளையொன்றும் காயமடைந்துள்ளனர். புலத் சிங்கள உடுகலகந்த அமரகேதர பிரதேசத்தில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. ஆடை தொழிற்சாலையின் ஊழியர்களை ஏற்றிச் சென்ற வேன் ஒன்று வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளாகியுள்ளது. வாகனத்தில் ஏற்பட்ட திடீர் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விபத்து நேர்ந்துள்ளது. வேனில் பயணித்த அனைவரும் காயமடைந்துள்ளனர். அவர்கள் புலத் சிங்கள மற்றும் ஹொரண வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறித்த பகுதியில் தொடர்ச்சியாக விபத்துகள் இடம்பெறுவதாக பிரதேச மக்கள் குறிப்பிடுகின்றனா். இவ்வருட இறுதிக்குள் வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நிலவும் ஆசிரியர் நெருக்கடிக்கு தீர்வு வழங்க எதிர்பார்ப்பதாக பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழில்துறை கல்வி விவகாரம் தொடர்பான அமைச்சின் ஆலோசனை செயற்குழுவில் கலந்து கொண்ட போதே பிரதமர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இவ்வருடத்தில் வழங்கப்படும் ஆசிரியர் நியமனங்களின் போது ஆசிரியர் வெற்றிடங்களுக்கு தீர்வு வழங்கப்படும் என பிரதமர் சுட்டிக்காட்டினார். எதிர்காலத்தில் வடக்கு, வடமத்திய, கிழக்கு மாகாணங்களில் மேற்கொள்ளப்படும் பாடசாலை கட்டிட அடிப்படை வசதிகளின் அபிவிருத்தி வேலைத்திட்டங்களை துரிதமாக நிறைவு செய்யுமாறும் அதிகாரிகளுக்கு பிரதமர் ஆலோசனை வழங்கியுள்ளார். இலங்கையில் கல்விச்சபை ஸ்தாபிப்பதற்கு பரிந்துரைகளை முன்வைப்பதற்கு நியமிக்கப்பட்ட குழுவின் உறுப்பினர்களின் செயல்பாடுகளை பாராட்டி சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. தெற்காசியாவின் எதிர்காலம் தீர்மானிக்கப்படுவது உலகளாவிய அதிகாரத்தில் ஏற்படும் மாற்றம் அல்லது பொருளாதார போட்டித்தன்மையின் அடிப்படையில் அல்லவென பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். சர்வதேச கல்வி சங்கத்தின் ஊடாக தெற்காசியாவில் முதன்முறையாக ஒழுங்கு செய்யப்பட்ட தெற்காசிய உலக அரசியல் மாநாடு 2026 கலந்து கொண்ட போதே பிரதமர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நேற்று ஆரம்பமான மாநாடு நாளைய தினம் வரை கொழும்பில் நடைபெறவுள்ளது. மாற்றமடைந்து வரும் உலக அரசியலில் ஆசியா எனும் துணிப்பொருளில் மாநாடு இடம்பெறுகிறது. தெற்காசியா உள்ளிட்ட ஏனைய வலயங்களில் சர்வதேச தொடர்புகளை துறைசார் நடவடிக்கைகளுக்கு செயல்படும் நிபுணத்துவ ஆராய்ச்சியாளர்கள், கொள்கை வகுப்பாளர்கள் மற்றும் தொழில்துறையினர் மாநாட்டில் இணைந்துள்ளனர். வலய மற்றும் உலகளாவிய ரீதியில் முகம் கொடுத்துள்ள பிரச்சினைகளுக்கான தீர்வுகளை தேடுதல், அறிவு மற்றும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுதல் மாநாட்டின் நோக்கமாகும்.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: தாய்லாந்தில் பாடசாலையொன்றில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்தில் 7 பேர் உயிரிழந்ததோடு 30 பேர் காயமடைந்துள்ளனர். தாய்லாந்தில் பாங்காக் நகரை அண்மித்த பாடசாலையொன்றில் தரம் 9 கல்வி பயிலும் 14 வயதான மாணவன் ஒருவன் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டுள்ளதாகவும் குறித்த மாணவன் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. மாணவர்களும் ஆசிரியர்களும் பாதுகாப்பு தேடி ஓடும் காட்சிகள் சர்வதேச ஊடகங்களில் வெளியாகியுள்ளன. திட்டமிட்ட வகையில் குறித்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அந்நாட்டு பாதுகாப்பு அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். தாய்லாந்தில் இவ்வருடத்தில் பாடசாலையில் இடம்பெற்ற 2வது துப்பாக்கி பிரயோக சம்பவம் இதுவாகும். ஐக்கிய அமெரிக்கா யுத்த உபகரண தட்டுப்பாட்டை எதிர்கொண்டுள்ளதாக வெளியாகும் செய்திகளை அந்நாட்டு ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நிராகரித்துள்ளார். குறித்த தகவல்களை சமூகமயப்படுத்திய நபருக்கு நீண்டகால சிறை தண்டனை வழங்கப்படும் என்றும் டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கா ஈரானுடனான யுத்தத்தை நிறுத்துவதற்கு காரணம் யுத்த உபகரண தட்டுப்பாடு என்றும் குறித்த செய்தியில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. 6 மாதங்களாக யுத்தம் நீடிக்கும் நிலையில் சமாதான ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவதற்கான முனைப்புகள் இதுவரை மேற்கொள்ளப்படவில்லை. அமெரிக்காவிடம் செயல்திறன் மிக்க யுத்த உபகரணங்கள் காணப்படுவதாகவும் நவீன ஆயுதங்கள் உள்ளதாகவும் அதற்கு பதிலளித்துள்ள அமெரிக்க ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் கடந்த வாரம் பாதுகாப்பு செயலாளருடன் ஆயுத தட்டுப்பாடு தொடர்பில் பிரச்சினைகள் எழுந்ததாக வாஷிங்டன் போஸ்ட் செய்தித்தாள் தகவல் வெளியிட்டிருந்தது.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
1: மெகசின் குறுவிட்டு பல்லன் சேனை சிறைச்சாலைகளில் ஏற்பட்ட அமைதியின்மை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள். சிறைச்சாலை உயர் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதியிடமிருந்து அவசர அழைப்பு. சிறைச்சாலை மோதல்களின் பின்புலத்தில் உள்ளக வெளிப்புற சூழ்ச்சி தொடர்பில் சந்தேகம் காணப்படுவதாக அமைச்சர் ஆனந்த தெரிவிப்பு. 22வது அரசியல் அமைப்பு திருத்தம் வர்த்தமானியில் வெளியீடு. தாய்லாந்தில் பாடசாலையில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்தில் 7 பேர் பலி, 30 பேர் காயம். இத்துடன் வசந்தம் எஃப்எம்மின் இரவு நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த மணித்தியால செய்தி நாளை காலை 9 மணிக்கு ஒலிபரப்பாகும். வணக்கம்.
0: வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: நிமிர்ந்த நடை.

0: இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்.
1: அப்பா ஒரு கதை சொல்லவா?
2: அம்மா ஒரு கதை சொல்லட்டுமா?
3: சிங்கம் கதையா?
2: பாட்டு படிக்க முடியாதா?
3: வாயாடி பெற்ற புள்ள வரப்போற நல்ல போல யாருவ.
2: ஆரம்பிக்கலாமா? உங்கள் ஜியாருடன் சிறுவர் உலகம். உங்கள் வசந்தம் எஃப்எம்மில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மார்னிங் 8 to 10 சிறுவர் உலகம்.
4: குவைட் எக்ஸைட்டிங்.
5: ஒரு விஷயம் கேக்குறான்னு தான் வந்தா
6: கேளு.
5: ஆனா ஒவ்வொரு சீசனுக்கு ஒவ்வொரு விதமான நோய்கள் வருது.
6: அது வரத்தறியிட வேணும்.
5: அது வராம இருக்கிறதுக்கு நாங்க என்ன செய்யணும் நானா?
6: அது வந்தாலும் பிரச்சனை, வராட்டியும் பிரச்சனை என்றுதான் இப்ப நாடும் இருக்குது, மக்கள் மனதிலேயும்
5: இருக்கு. இருக்கு.
6: அதாவது ஒரு பக்கத்துக்கு வியாபாரம், ஒரு பக்கத்துக்கு ஆதங்கம். இது எதுதான் உண்மையா நிலைக்குது? எங்க இருந்து இந்த பிரச்சனை வருதுன்னு சொல்லி அந்த கேள்வி ஒன்று உன் மனசுல எழுந்த முடியாதான் இதை கேட்கிற.
5: ஆயிட்டானா?
6: இதுக்கான முடிவை தாரன்னு சொல்லி சொன்னா வார ஞாயிற்றுக்கிழமை இது நம்ம தியேட்டர் இருக்குதானே, காலமா 10 மணிக்கு வாவன் நான் சொல்றேன்.
7: அபுல் ஹாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.

நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட அபிருத்தலோத்தர் சபையின் அதகோட்டிப்பதிக்கான வெற்றி முடிவுகள். சீட்டெழுப்பு வாரம் 3701, வெற்றி இலக்கங்கள் 9, 28, 46, 76. மீண்டும் ஒருமுறை வெற்றி இலக்கம் 9, 28, 46, 76. ஆங்கில எழுத்து பி. மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து பி. நேற்று தினம் சீட்டிலக்கப்பட்ட அபிர்துல்லோத்தர் சபையின் ராசி அதிர்ஷ்டத்திற்கான வெற்றி முடிவுகள். சீட்டெழுப்பு வாரம் 4957, வெற்றி இலக்கங்கள் முறையே 18, 30, 45, 59. மீண்டும் ஒருமுறை 18, 30, 45, 59. ராசி வெற்றியீட்டிய ராசி மிதுனம். மீண்டும் ஒருமுறை ராசி மிதுனம். சூப்பர் பாலிற்கான வெற்றி முடிவுகள். சீட்டிழப்பு வாரம் 3245, வெற்றி இலக்கங்கள் முறையே 14, 63, 69, 72. மீண்டும் ஒருமுறை 14, 63, 69, 72. ஆங்கில எழுத்து வி. ஆங்கில எழுத்து வி. சனிக்கவிக்கான வெற்றி முடிவுகள். சீட்டிழப்பு வாரம் 5406, வெற்றி இலக்கங்கள் முறையே 14, 23, 29, 49. மீண்டும் ஒருமுறை வெற்றி இலக்கங்கள் 16, 23, 29, 49. ஆங்கில எழுத்து கே. மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து கே. கப்பருக்கவிற்கான வெற்றி முடிவுகள். சீட்டிழப்பு வாரம் 2421, வெற்றி இலக்கங்கள் முறையே 17, 26, 43, 57. மீண்டும் ஒருமுறை 17, 26, 43, 57. ஆங்கில எழுத்து எச். மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து எச். சூப்பர் இலக்கம் 21. மீண்டும் ஒருமுறை சூப்பர் இலக்கம் 21. சூப்பர் தன சம்பத்திற்கான வெற்றி முடிவுகள். சீட்டெழுப்பு வாரம் 979, வெற்றி இலக்கங்கள் முறையே 4, 1, 0, 4, 5, 1. மீண்டும் ஒருமுறை 4, 1, 0, 4, 5, 1. ஆங்கில எழுத்து இ. ஆங்கில எழுத்து இ. ஜயசம்பதவிற்கான வெற்றி முடிவுகள். சீட்டிழப்பு வாரம் 4503, வெற்றி இலக்கங்கள் முறையே 0, 4, 5, 1. மீண்டும் ஒருமுறை 0, 4, 5, 1. ஆங்கில எழுத்து இ. மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து இ. சசிரவிற்கான வெற்றி முடிவுகள். சீட்டிழப்பு வாரம் 1075, வெற்றி இலக்கங்கள் முறையே 6, 19, 30. மீண்டும் ஒருமுறை 6, 19, 30. இவைகள்தான் நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: வசந்தத்தின் இந்திய நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் பாடகி ஸ்ரீவர்தினி.

0: ஆஃப் தி டே. மணித்தியாலத்தின் ஸ்டார் உதிரி பாடல் கெட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்ப என் கூட பேச, ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் வணக்கம். யார் இது? விஸ்வநாதன். எப்படி இருக்கீங்க? ஓகே ஓகே விஸ்வநாதன். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க? டீ எல்லாம்
1: குடிச்சிட்டீங்களா?
0: ஓகே ஓகே விஸ்வநாதன். பாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்படியா? ஓகே ஓகே. அடுத்த மாதிரி சூப்பரான பாடல் இருக்கு. யார் யாருக்கெல்லாம் கேட்க போறீங்க?
1: நன்றி.
0: அடுத்த படம் சூப்பரான பாடல் இருக்கு லிங்கா திரைப்படத்துக்காக.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம்

0: சந்திரமுகி திரைப்படத்தில் இருந்து ஒரு அருமையான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ கூட பேச ஹலோ வணக்கம்.
1: ஹலோ அக்கா வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். யாருக்கு?
1: நான் போனால்
0: மகேஷ். எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா சொல்றேன். நல்லா இருக்கீங்களா?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் மகேஷ். அப்புறம் என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: இப்போ உங்க நிகழ்ச்சி கேட்டு கேட்டா.
0: அப்படியா? ஓ ஓகே ஓகே மகேஷ். சாப்பிட்டீங்களா?
1: நன்றி
0: அக்கா.

0: திரைப்படத்துல இருந்து ஒரு அருமையான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சியில வந்திருக்கோம். இப்போ என் கூட பேச, ஹலோ வணக்கம். வணக்கம், யார் இது?
1: சாந்தி கோவிந்தராஜா.
0: சாந்தி கோவிந்தராஜா, எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கின்றேன். உங்கள் நலத்தை ஜீரகன் துணை புரியுது.
0: நன்றி நன்றி. அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: சமயத்தில் பாடல் பிள்ளைகளுக்கு குறித்து விட்டு அருமையான பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கின்றேன்.
0: அப்படியா? ஓகே ஓகே. அடுத்த ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, யார் யாருக்காக எல்லாம் கேட்க போறீங்க?
1: கணவருக்காகவும் பிள்ளைகளான சஜித் ரஜித் மகன் மலிசாரணிக்காகவும் அம்பானாரை பாடல் உங்களுக்காகவும்
0: முனராக்கலை தனலட்சுமி பரிசு திரு அருமொழிக்காக உங்கள் அன்பு கிணிய பாடல் பாருங்க. ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8 அன்னி சாயம் இரவின் அமைதியில்.

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்

சாப்பிட்டீங்களா? அன்பான வணக்கம் சொல்லி கரோலினா ஹரி நிகழ்ச்சி நடந்திருக்காங்க. அன்பு வணக்கம் அக்கா, நானும் நிகழ்ச்சியோட தான் சொல்லு. பரமானந்தன் வசீகரன் நடன்ல இருந்து நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. அன்பான இருவனிர வணக்கம் உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்ரீ ஸ்ரூபி நலமா இருக்கிறீங்களா? நான் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். பாடல்கள் அனைத்துமே இனிமையாக உள்ளது சொல்லி பருத்தித்துறையில இருந்து அருள்மொழி நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. ஹாய் அன்பான வணக்கம், நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப சூப்பரா போகுதுன்னு சொல்லி எஸ்ஓ நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஹாய் ஸ்ரூபி அக்கா, அன்பான இருவனிர வணக்கம், நலமா இருக்கிறீங்களா? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன். நானும் நிகழ்ச்சியோட சொல்லி பண்டரவள்ளி வினோதன், வினோலதா, கிருஷாந்தன், ரோஷன், சபினாஷியும் நிகழ்ச்சி நடந்துக்கிட்டவங்க சொல்லியிருக்காங்க. அதே போன்று அன்பான வணக்கம், நான் நிகழ்ச்சியோட சொல்லி ஸ்ரீ ஸ்ரூபி பாடல்கள்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லி கொடுப்பு 14 மும்தாஷ் வீக்கம் நிகழ்ச்சியோட

0: தீம் ஸ்டார் உதடை பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ என் கூட பேச ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். யார் இது?
1: சோப்பு கொச்சி கடையில இருந்து
0: ஹீடன். ஐயா எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? அருமையான பாடல்கள், உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி. நான் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்புறம் என்ன செய்துட்டு
1: இருக்கீங்க? இப்ப வந்தா வசந்தம் கட்டிக்கொண்டு இருக்கிறேன்.
0: அப்படியா? ஓகே ஓகே. சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்டேன்.
0: ஓகே ஓகே. அடுத்த முறை சூப்பரான பாடல் இருக்கு. யார் யாருக்கெல்லாம் கேட்க போறீங்க?
1: ஆதித்யா, அமிந்து அமிந்து ஜெமாயா, ரோசம குசலராஜ், இளவரசன் குணசீலன், அது போல அந்த வசந்தகுமார். இந்த நேரத்தில் வசந்தங்களுக்கும் அனிமேருக்காகவும் உங்களுக்காகவும் உங்களுக்கும் நன்றி.
0: ஓகே, ரொம்ப நன்றி
1: நன்றி
0: நன்றி. அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, நெஞ்சிருக்கும் வரை திரைப்படத்துக்காக.

0: 102.6
1: Hey birthday baby, come on to the dais. Today is your day. What do you want, class or mass?
2: Madam, இதெல்லாம் பார்த்தாச்சு. நமக்கு இப்ப தேவையெல்லாம் அதிர வைக்கிற நாட்டுக்குத்து. கேட்டா சும்மா திரிக்கணும்.
1: Then all you need is heat. Once that is said, the beat drops, the scene shakes. Come on.

சிறப்பிக்கும் பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகிறேன். நேர்கள் தொடர்ந்தும் வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக உங்களுடன் சங்கர் விடைபெற்று செல்லும். நானும் உங்கள் அன்பின் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

நன்றி ஸ்ரீ ஷோபி. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு நேர வணக்கங்கள். நேர்கள் இப்போது முதல் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். நான் உங்க சங்கர் புஷ்பராஜ். நேரம் இப்போது 9 மணி.

இதுவான இந்த இரவு நேரத்தில் காற்றலை முதல்வன் வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். ஒவ்வொரு இரவுகளும் தனிமைகளை மட்டுமே எண்ணி வருந்துவதா? கொஞ்சம் காதல் தந்த பொறுப்பிலும் அந்த திருப்திப்பிலும் கொஞ்சம் இனிமையாய் நகர்ந்து செல்வோமே. நமக்கு பிடித்தவர்கள் நம்மோடு இருக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் அந்த காதலும் நம்மோடு இருக்கும்போது தனிமையை கொஞ்சம் தள்ளி வைக்கலாம், தவறில்லை. நீங்களும் இணைந்து கொள்ளுங்க. அழைப்பினை ஏற்படுத்தி 01-2-775-001 அல்லது 01-2-775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினூடாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்போது அழைப்பில் யார்? வணக்கம். சரி, அவரோட அழைப்பு துண்டிக்கப்பட்டுருச்சு, இருந்தாலும் பரவாயில்ல, தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க. அடுத்ததான் எனக்கு மிக பிடித்த மெலடி பாடல்களில் ரீசெண்ட் டைம்ஸ் வந்த சாங்ஸ்ன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் முதல் வந்த பாடல்கள். இந்த MS தோனி படத்தில் ஒரு பாடல் ஒன்று இருக்கும், கொஞ்சம் காதலால், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாடல். இப்போது உங்களுக்காக

0: காற்றலையில் மிதந்து வரும் பாடல்களோடு நமது காதலும் கொஞ்சம் கதை பேசட்டும். வசந்தத்தின் வசந்த நிலாவோடு நீங்களும் இணைந்து கொள்ள அழைப்பினை மேற்கொள்ளுங்க. 0312 2775 0031 அல்லது 0312 2775 0011 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படி இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கின் ஊடாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்போ அழைப்பில் யார்? வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இது?
1: இருந்து கோபு பேசுறேன் சார்.
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கோம் சார். நல்லா இருக்கீங்களா சார்?
0: நானும் நல்லா இருக்கிறேன். நீண்ட நாட்களுக்கு ஒரு முறை அந்த ஊர் பக்கம் வந்த மலையோடு அப்படியே என்ன ஒரு அழகான இடம் இல்லையா?
1: மலைப்பாளம்.
0: சரி, யாரெல்லாம் சேர்த்துக்க போறீங்க அடுத்த பாடலுக்காக?
1: அனைத்து சொந்தங்களுக்கும் நல்ல பாடல்.
0: சரி, நன்றி.
1: நன்றி சார். நன்றி.

காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். நீங்களும் என்னோடு இணைந்து கொள்ள அழைப்பினை மேற்கொள்ளுங்க. 0312 2775 0001 அல்லது 0312 2775 0011 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படி இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினூடாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்போ யாரெல்லாம் ஃபேஸ்புக்கினூடாக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அன்பான இரவு நேர வாழ்த்துக்களும் வணக்கங்களும் சொல்லி வெள்ளவத்தையிலிருந்து செல்லதுரை நந்தகுமார் வந்திருக்காங்க. ஆயண்ணா இதமான இரவு நேர வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு பண்டாரவளை வினோதன், வினோ, லதா, கிஷாந்தன், ரொஷான், சபினாஷ் வந்திருக்காங்க. ஆயண்ணா இதமான இரவு நேர வணக்கம். சங்கர் ப்ரோ சுகமா அப்படின்னு கேட்டு நானும் சுகமாக இருக்கிறேன். பாடல் தெரிவுகள் அருமை, உங்களுக்கும் நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லி ரோஜா வந்திருக்காங்க. மிக முக்கியமாக ரோஜா கவிதை இல்லாமல் வந்திருக்காங்க. இனிய இரவு வணக்கங்களும் வாழ்த்துக்கங்களோட ஸ்ரீதரன் வந்திருக்காரு. பொத்துவில்லிருந்து பாடகர் ஜியாஸ் அவங்க வந்திருக்காங்க. ஐயண்ணா இரவு வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு தான், என்னையும் இணைத்து கொண்டு பாடல் தாருங்கள். மனைவி மல்லிகா, மகள் யஷோ, அபி மற்றும் வசந்த முறவுகளுக்காக ராஜு வந்திருக்காரு. அன்பான வணக்கம் அண்ணா, வசந்தம் நேர்களுக்காக பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி கரோலினா வந்திருக்காங்க. இனிய இரவு வணக்கங்களோடு தரணிகளிலிருந்து யோகநாதன் வந்திருக்காங்க. அன்பான வணக்கங்கள் தம்பி, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். பலாங்குடியிலிருந்து அவனாசி வைஜெயந்தி மாலா வந்திருக்காங்க. ஹாய் சங்கர் இரவு வணக்கம். மஸ்கேலியாவும் அஜித் வசந்த நிலா கேட்டுட்டு இருக்காங்களாம். ஸ்ரீ ஸ்ரீதாஸ் வந்திருக்காங்க இந்துள்ளிலிருந்து வணக்கங்களோடு. வணக்கங்களோடு ஃபசாத் வந்திருக்காங்க. வணக்கம் அக்கறை பற்றி ஜோன் ஏகாம்பரம் வந்திருக்காரு. ஆயனா இரவு நேர வணக்கம். நான் திகலையிலிருந்து டில்ஷான் வந்திருக்காங்க. அப்பா ஜோன், அம்மா சுஜி, தம்பி கிஷான், ஷர்மிலான், நிரோஷன், டொனால், மனோஜ், மார்க்கஸ் அனைவருக்கும் பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இனிய இரவு வணக்கங்களும் வாழ்த்துக்களோடு செங்கலடியிலிருந்து சகிலா சந்திரசேகரம் வந்திருக்காங்க. இனிய இரவு வணக்கம் அறிவிப்பாளரே, நானும் நிகழ்ச்சியோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜேஏஎம் ரிஸ்வான் வந்திருக்காங்க. பேருவலையிலிருந்து அண்ணா அன்பான இரவு நேர வணக்கம். மேராவூர் நாளிலிருந்து தாஷன் பிரியா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. ஹாய் ப்ரோ, நைஸ் சாங் போடுறீங்க அப்படின்னு சொல்லி சந்திரகலா வந்திருக்காங்க. சரியா, அடுத்ததாக வணக்கம் நிகழ்ச்சியோடு பொத்துவேல் ஜமால்தீன். இனிய இரவு வணக்கங்களோடு வந்திருக்காங்க. நம்பிக்கை கிராமம்லேருந்து ஹர்ஷல் சந்திரா வந்திருக்காங்க. இரவு வணக்கங்களோடு வந்திருக்காரு. தூத்துக்குடி ஸ்ரீ பாலசுப்ரமணியன் வந்திருக்காங்க. இரவு வணக்கங்கள் அண்ணா. மட்டக்களப்பு கொக்குவில்லேருந்து சிவரஞ்சினி வந்திருக்காங்க. ஏன்னா இனிய இரவு வணக்கங்கள் நிகழ்ச்சி அருமை ஆட்டன் நவீன் வந்திருக்காங்க. நிஷா வந்திருக்காங்க மாவனிலிருந்து. இரவு வணக்கங்களோடு அன்பான இரவு நேர வணக்கம் சங்கர் அண்ணா அப்படின்னு சொல்லி கிருஷா வந்திருக்காங்க. பெரிய நிலாவணையிலிருந்து அன்பான இரவு வணக்கங்கள், நிகழ்ச்சி சூப்பராக போகுது சாமிமலை சிங்கரவத்தை டி கே தினேஷ் வந்திருக்காங்க. இனி இரவு வணக்கங்களோடு மதுகம்ம அம்பேத்தனையிலேருந்து விஜயராஜா இணைந்திருக்கிறாரு நிகழ்ச்சியோடு. இரவு வணக்கங்களோடு வந்திருக்காங்க. கினியா மௌரூப் நகர் நசூர் வந்திருக்காங்க. அன்பான வணக்கங்களோடு எட்டாம்பிட்டிய புஷ்பராஜ் வந்திருக்காங்க. நியாஸ் இணைந்திருக்கிறாரு. அன்பின் சங்கர் வணக்கம். கந்தப்பள்ளி ஜோன் சித்திரன் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள். மோதூர் பட்டியத்திலிருந்து வடிவில் வந்திருக்காங்க. வசந்தத்தின் அபிமான சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் தாங்கன்னு கேட்டு, அடுத்ததாக பண்ணைப்புறம்லேருந்து மணிகண்டன் வந்திருக்காங்க. பூனாங்கலிலிருந்து ஜேசுதாஸ், அப்புறம் பசரையூர்லேருந்து பாலச்சந்திரன் வந்திருக்காங்க. நீங்களும் இணைந்து கொள்ளுங்க. இது காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா.

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். சில பாடல்கள் அல்லது அதை பாடும் நபர்கள், ஒரு சில நேரம் அவர்கள் தந்து சென்ற பாடல்கள் மட்டுமே நம்மோடு சேர்ந்திருக்கலாம். அவர்கள் சேர்ந்திருப்பார்களா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அந்த மாதிரி தான் இப்போ அடுத்தடுத்து வந்த ரெண்டு பாட்டுமே. ஜிவி அண்ட் சைந்தவியோட வாய்ஸில் இப்போ கேட்கும்போதுமே அந்த பாடலெலாம் அவ்வளோ மேஜிக்கலாக இருக்குல்ல. நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். 0312 775 0301 அல்லது 0312 775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு அல்லது வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினோடாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்போது அழைப்பில் யார்? வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் இது? எப்படி இருக்கீங்க?
1: உங்களை போல் நலமா சுத்தமா இருக்கு. உங்க நலத்துக்கு ஏறுவேன் சார்.
0: உங்க ஊரெல்லாம் எப்படி இருக்கு?
1: ஊரெல்லாம் வெளிச்சு இருக்கு சார். மழை எல்லாம் வெள்ளம் சார்.
0: சரி, இப்போ அடுத்த ஒரு பாடல் இருக்கு. யாரெல்லாம் எடுத்துக்கொள்ள போறீங்க?
1: சார், எனக்கு ஒரு பாடல் தர முடியும் சார்.
0: கேளுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: நான் பாடும் மௌனராதம் என் காதலா நீ தூங்கவில்லையா? இரவு நேரத்தில் அந்த பாட்டை சொன்னா கேட்க இனிமையா இருக்கு சார்.
0: பாட்டு போட்டா எப்படி உங்க காதலி தூங்குவாங்க சொல்லுங்க.
1: ஆமா சார்.
0: சரி, கேட்டுட்டே இருங்க தாரன். சரியா
1: சார், பாடல் கேட்கு சார். தாவத்து நீலகாந்தரும் மரம் ரம்சி கணவன் பாலா பிள்ளையார் ராதானி கித்துமா அம்மா மனோனி அப்பா துரசாமி மற்றும் வானமல் அருண் மொழி முந்தா பெரும் ஹோயதன் நீடன் மர்சுக் சின்ன மகாதேவன் கிரியஜாமா மாவனல் மூர்த்தி இன்னவிலையா சோமசீல் தயாலு உமா சந்திரன் சுலைமான் பாதுக்க சின்னதம்பி பேன்பிக் சங்கத்துறை சரோஜன்மா அன்பான அரிப்பால் சங்க சார். உங்களை தான் பாடல கேட்பேன் சார்.
0: நன்றி.
1: நன்றி வணக்கம் சார். நன்றி சார்.

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள் என்னோடு. 01127750001 அல்லது 01127750511 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படி இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக் என்னோடாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்போது அழைப்பில் யார்? வணக்கம்.
1: வணக்கம் தோழர்.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் நல்லா இருக்கேன். அப்புறம் உங்க ஊரெல்லாம் வெயில் மலையா?
1: நம்மள ஊர்ல இல்லையே.
0: நீங்க ஊரை விட்டு
1: தடுவலையில எல்லாம் இருக்கு. அங்க தான ஹோஸ்ட் இருக்கு, மாத்திட்டானே.
0: சரி, ஓகே. யாரெல்லாம் சேர்த்து கொள்ள போறீங்க அடுத்த பாடலுக்காக?
1: முதல்ல நல்ல சொட்டான பாட்டு போடுறீங்க. பாட்டை கேட்கணும் எப்படி தெரியுமா? சவுண்டே வைக்க கூடாது, சுட்டா சவுண்ட். நீங்கள் ரூம் அடைச்சிட்டு அம்மாடியா கேட்கணும்,
0: மெதுவா வச்சோம்னு சொன்னா அந்த பாட்டு அப்படியே காதுக்குள்ள வந்து போகும் இல்லையா?
1: அப்படிதான் நான் ரூம் அடைச்சிட்டுதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன்.
0: சரி, யாரெல்லாம் சேர்த்துக்க போறீங்க அடுத்த பாடலுக்காக?
1: நம்ம வசந்த சொந்தங்கள் எல்லாருக்காகையும், போனீஸுக்காகையும், உங்களுக்காகையும், சியானிக்காகையும் கேட்போம்.
0: சரிம்மா, நன்றி.

காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். 0312 2 7 5 0031 அல்லது 0312 2 7 5 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினூடாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்போ யாரெல்லாம் ஃபேஸ்புக்கினூடாக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இரவு நேர வணக்கங்களோடு கரோலின் ஆகாஷ் வந்திருக்காங்க. இனி இரவு நேர வணக்கம் அண்ணா அப்படின்னு சொல்லி புவனேஸ்வரன் மங்கேஷ்கரசி வந்திருக்காங்க. ஹாய், குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ் அப்படின்னு மதி வந்திருக்காங்க. இரவு வணக்கங்களோட கருணா லலிதன் வந்திருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கம் அண்ணா. மஸ்கெலியா கங்கைவத்தையைச் சேர்ந்த செல்வரட்னம், சிவஜோதி, பத்மநாபன், லோகநாதன் இணைந்திருக்காங்க. இரவு வணக்கங்களோட பலாங்கொடையிலிருந்து குமாரி இணைந்திருக்கிறாங்க. இரவு வணக்கம் அண்ணா, நான் மன்னார் வேப்பங்குளம் ஃபாயிஸ். இரவே நிரலில் பார்வையற்றவன் தேடும் பாதை போல பாதைகள் உருவாக்காமல் என் வாழ்க்கை பயணம். அவளனும் பாத்திரம் காதல் அகராதி படிக்காதவன் நான் அப்படின்னு ஒரு கவிதையோடு வந்திருக்காரு. அடுத்ததா, இது கவிதையா இல்லை நீங்கள் எழுதி அனுப்பிய கட்டுரையா அப்படின்னு தெரியலை, இருந்தாலும் முயற்சிக்கிறேன். என் புன்னகைக்கு காரணமாக நீ இருப்பாய் என எதிர்பார்ப்புகளை கொண்டிருக்கவில்லை. ஆனால் எனது புன்னகையை களவாடும் உறவாக நீ அமைந்துவிட மாட்டாய் என நிறைவே நம்பியிருந்தேன். தோற்றுப்போனேனோ நீ என் தோல் சாய்ந்த பொழுதெல்லாம் உன்னை தள்ளி வைத்துவிட்டு என் கனவுகளுக்கு பின்னால் நான் ஓட யோசித்தது கூட இல்லை. உனக்கான நேரங்களை எனக்கான நிமிடங்களிலும் கடன் வாங்கி செலவழித்திருக்கிறேன் என்பது நீ நன்றாகவே அறிந்தவைதான். உனக்காக நான் இருக்கின்றேன் என சொல்லிய பொழுதுகளிலெல்லாம் எனக்காக நீ இருப்பாய் என துளிக்கூட எதிர்பார்த்து சொன்னதில்லை. சில சமயம் எனக்காக நீ இருக்க வேண்டிய தருணங்கள் அமைந்தாலும் கூட உனக்காக யோசித்து அதை தனியே எதிர்கொண்டிருக்கிறேன் நான். ஆனால் இன்று எனக்காக நீ இருந்தால் நன்றாக இருக்கும் என தோன்றியது. உன் அருகில் இருந்தால் அதை நான் தைரியமாக எதிர்கொள்வேன் என தோன்றியது. உன்னிடம் நிறைவே எதிர்பார்த்து விட்டேன் போலும். நீ நிறைவே என்னை கடந்து பயணிக்க கற்றுக்கொண்டிருக்கிறாய் என்பதை இப்போதுதான் உணர முடிகிறது. நீ என்னை விட்டு கடந்து பயணிக்க கற்றுக்கொண்டிருக்கிறாய் என்பது இப்போதுதான் உணர முடிகிறது. பரவாயில்லை, என்னை பார்த்து கொள்ள நானே போதும் என என் மனதை நான் தேற்றிக்கொள்கிறேன். நீ நிம்மதியாக சென்று வா. உன்னவள் ரோஜா.

0: இதயத்திற்கு நெருக்கமாய் நமது சொந்தம் வசந்தம் FM.
1: வசந்தம் FM
0: 102.6 102.8.

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். இதமான இந்த இரவு பொழுதனில் நீங்களும் இணைந்து கொள்ளுங்க என்னோடு. 0312 7500 அல்லது 0312 7500 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படி இல்லைனா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினோடாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்போது யார்? வணக்கம். வணக்கம் அம்மா. யாருது? தெளிவா கேக்கல எனக்கு. கால் அடிபட்டு இருக்கு, மருந்து எல்லாம்
1: எடுத்தீங்களா?
0: இப்பவே உங்களுக்கு கால் கட்டு போட்டாங்களா? போ சரி, அடுத்த ஒரு பாடல் இருக்குமா, யாரெல்லாம் சேர்த்துக்கலாம்?
1: அழகான பாடல்கள்
0: சரிம்மா. நன்றி.

முன்னறிவிப்பின்றி வரும் அதன் வருகையை இதயம் உறக்கச் சொல்லும். காதல், காதல் ஒரு நாள் உங்களையும் வந்தடும். அதை அள்ளி அணைத்துக் கொள்ளுங்கள், அன்பாக பார்த்துக் கொள்ளுங்கள். காதல் தங்கும், காதல் தயங்கும், காதல் சிரிக்கும், காதல் இனிக்கும், காதல் கவிதைகள் வரை, காதல் கலங்கும், காதல் குழம்பும், காதல் ஓரளவுக்கு புரியும், காதல் விலகும், காதல் பிரியும். கதவுகளை மூடாமல் வழியனுப்புங்கள், காத்திருங்கள். ஒருவேளை காதல் திரும்பினால், தூரத்தில் தயங்கி நின்றால், அருகில் செல்லுங்கள், அன்புடன் பேசுங்கள். போதும், காதல் உங்கள் வசம், உள்ளம் காதல் வசம். மாற்றங்கள்

இதயத்திற்கு நெருக்கமாய் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். இறுதி மணித்தியாலத்திற்குள் நமது வசந்த நிலா நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். 0312 2775 0001 அல்லது 0312 2775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படி இல்லைனா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினூடாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்போது அழைப்பில் யார்? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இது? இதுவே பழைய பாட்டு தான், ஆனா உங்களுக்கு புதுப்பாட்டு மாதிரி இருக்கு இல்லையா?
1: புதுப்பாட்டு
0: மாதிரி இப்படியும் கேட்போம் தினமும் இல்லையா?
1: விதமான பாடல்கள்.
0: சரி, யாரெல்லாம் சேர்த்துக் கொள்ள போறீங்க அடுத்த பாடலுக்காக?
1: இந்த பாடுக்காக ஒரு பால் ஒரு கனவே நான் மறக்கவும் முடியாது, ஒன்றும் கிடையாது. இந்த பாடுக்காக
0: இன்னும் அந்த கனவு உங்களுக்கு மறக்கல? அப்படி என்ன கனவு அது? சொல்லவே மாட்டேங்கிறீங்களே.
1: பாட்டு வீப்பு, அந்த பாட்டு நல்ல பாடல்.
0: சரி, யாரெல்லாம் சேர்த்துக் கொள்ள போறீங்க?
1: உங்களுக்காக இன்னொரு காவல்.
0: சரி, நன்றி
1: நன்றி நன்றி நன்றி.

மிதமான இந்த இரவு நேரத்தில் காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். நேரங்கள் ஓடிட்டே இருக்கும்போது சில நேரம் நமக்கு பிடித்த தருணங்களாக இருக்கலாம், அல்லது நாம் பிடித்தவரோடு இருக்கும் தருணங்களாக இருக்கலாம். இவையெல்லாம் மிக வேகமாய் கடந்து போகுதே அப்படின்னு தோணிட்டே இருக்கும். ஆனாலும் இந்த கால ஓட்டம் நேரம் ஓட்டத்தில் நாமளும் ஓடிட்டே இருக்க வேண்டும் இல்லையா? இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு தோன்ற காதல்கள் எல்லாமே நினைத்து நினைத்து பார்க்கக்கூடிய அழகிய தருணங்களை அதனுள் வைத்திருக்கும். நம்மளோட வசந்த நிலாவும் அப்படித்தான். இந்த இரவு, இந்த இரவில் ஒலிக்கும் பாடல்கள் உங்களது பல்லாயிரம் நினைவுகளையும், அந்த நினைவுக்குள் உங்களையும் நீந்த செய்திருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அலையுங்கள் 0312 2775 0 அல்லது 0312 2775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படி இல்லைனா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினோடாகவும் இணைந்து கொள்ளலாம்.

0: நேயர்களின் இதயங்களில் என்றும் நிலையான சொந்தம் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 வசந்தம் எஃப்எம்.
1: ஒரு விஷயம் கேக்குறான்னு தான்
2: வந்தேன்.
1: ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு விதமான நோய்கள் வருது,
2: அது வரத்தனியில வேணும்.
1: அது வராம இருக்கிறதுக்கு நாங்க என்ன செய்யணும்?
2: அது வந்தாலும் பிரச்சனை, வராட்டியும் பிரச்சனை என்றுதான் இப்ப நாடும் இருக்குது, மக்கள் மனதிலேயும்.
1: இல்ல நானா
2: மோபிலாசர்,
1: ஒரு விஷயம் கேக்குறான்னு தான் வந்தேன்.
2: கேளு,
1: ஆனா ஒவ்வொரு சீசனுக்கு ஒவ்வொரு விதமான நோய்கள் வருது,
2: அது வரத்தனியில வேணும்.
1: அது வராம இருக்கிறதுக்கு நாங்க என்ன செய்யணும்?
2: அது வந்தாலும் பிரச்சனை, வராட்டியும் பிரச்சனை என்றுதான் இப்ப நாடும் இருக்குது, மக்கள் மனதிலேயும்
1: இருக்கு. இருக்கு,
2: அதாவது ஒரு பக்கத்துக்கு வியாபாரம், ஒரு பக்கத்துக்கு ஆதங்கம். இது எதுதான் உண்மையா நிலைக்குது? எங்க இருந்து இந்த பிரச்சனை வருதுன்னு சொல்லி அந்த கேள்வி ஒன்று உன்ன மனசுல எழுந்த முடியாது. இதை கேக்குற
1: ஐட்டான
2: இதுக்கான முடிவை தாரன்னு சொல்லி சொன்னா, வார ஞாயிற்றுக்கிழமை இது நம்ம தியேட்டர் இருக்குதானே, காலம 10 மணிக்கு வாவன் நான் சொல்றேன்.
0: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.
3: How do I tell you?
4: அப்பா ஒரு கதை சொல்லவா?
5: அம்மா ஒரு கதை சொல்லட்டுமா?
6: சிங்கம் கதையா?
5: ஆரம்பிக்கலாமா? உங்கள் ஜியாருடன் சிறுவர் உலகம், உங்கள் வசந்தம் எஃப்எம் இல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மார்னிங் 8 to 10 சிறுவர் உலகம்.
7: குயிட் எக்ஸைட்டிங்.
8: ஆரோக்கியமான வாழ்வில் நாம் தேடுகின்ற மிகப்பெரிய சொத்து அன்றும் இன்றும் நம் உடல் நலன் காக்கும் உண்மைகளை அறிய தயாராகுங்கள். சிறப்பு மருத்துவரின் வழிகாட்டலோடு உங்கள் சந்தேகங்களுக்கு விடை தருகிறது வசந்தம் வானொலியில் மருத்துவம் மருத்துவம்.
0: சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 12 மணி வரை மருத்துவம்.

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். நீங்களும் என்னோட அழைப்பினை மேற்கொண்டு இணைந்து கொள்ளுங்க. 01127755001 அல்லது 01127755111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படி இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினூடாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்போது அழைப்பில்லையா? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இது?
1: மும்தாஸ் பேகம், கொழும்பு 14.
0: கொழும்பு 14 இருந்து மும்தாஸ் பேகம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்க. நீங்க?
0: நானும் நலமாக இருக்கிறேன். என்ன செய்றீங்க?
1: வசனம் கேட்டு நிக்கும்.
0: அப்படியா? சரி, யாரெல்லாம் சேர்த்து அடுத்த பாடலை கேட்க போறோம்?
1: பாடலும் தர முடியுமா?
0: நீங்க கேட்டீங்கன்னா நான் போடுற பாட்டுக்குள்ள அந்த பாட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பா தருவேன். என்ன பாட்டு வேணும்?
1: குங்கி படத்துல சின்னையா மகாதேவன், ஆட்டோ உமாச்சன், வசந்தகுமார், ஈடன், சரோஜின், அப்துல் ஆசித், அப்துல் மஜி குடும்பத்தோட வசந்த கேக்க அனைத்து நேர்களுக்காக நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம்.

காக்க காக்க படத்திலிருந்து ஒன்றா ரெண்டா ஆசைகள் எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமா. இந்த இரவில் பம்பாய் ஜி ஸ்ரீடோ அந்த வாய்ஸாக இருக்கலாம், இல்லை தாமரையோட வரிகளாக இருக்கலாம், அடடா இல்லை ஹாரிஸ் ஜெயராஜோட மியூசிக்கா, எது இந்த பாட்டை இவ்வளோ தூரம் ரசிக்க வச்சது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கேன். ஆனால் இதை விட என்னால் யோசிக்க முடியாது. என்ன காரணம், என்ன காரணம், நிகழ்ச்சியை முடிச்சுட்டு கிளம்பணும், அதுதான் காரணம். இன்றைய தினம் வலப்பினை மேற்கொண்ட எல்லா வசந்தத்தின் உறவுகளுக்கும் நன்றி. ஃபேஸ்புக்கினூடாக இணைந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. இந்த இரவு இப்படியே நின்று விடக்கூடாது அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. வேணாம், நாளை இன்னொரு நாள் இருக்கு இல்லையா, அந்த நாளுக்காக காத்திருப்போம். அனைவருக்கும் இனிமையான இரவு வணக்கங்களை மீண்டும் ஒரு முறை தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறும் நான் பிரியமுடன் சங்கர்.

கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM.

பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8

கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM. சூப்பர் 102.6 102.8 வசந்தம் FM.

வசந்தம் FM.

சிற்றலையில் முதல்வன் முதல்வன் வசந்தம் எஃப்எம் வசந்தம்.

வச்சுதா இழுத்த கசையானா என்னன்னு. இந்த வீக்னஸை வச்சே ஒரு பொண்ணு என் வாழ்க்கையில பூந்துட்டா. அவ என் நெஞ்ச மட்டும்தான் தொட்டான்னு நினைச்சேன். மேரே தில் கியா ஹோ கயா.

நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

0: நீர்கள் தொடர்ந்தும் கிருபானந்த வாரியாரின் மாணவியான திருமதி தேசம் மங்கையர்க்கரசியின் சொற்பொழிவினை கேட்கலாம்.
1: ஆனந்தமாக நம்மை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்யுங்கள். இன்னொருத்தர் வந்து என்னை ஆனந்தப்படுத்த வேண்டும் என்கின்ற கீழ்நிலையில் இருந்து என்னை நானே ஆனந்தமாக மாற்றிக்கொள்ள முடியும், அதற்கு ஆன்மீகமே உதவும் என்கின்ற திடமான நம்பிக்கையை என்னைக்கு மனசுக்குள்ள எடுத்துட்டு வரீங்களோ அன்றைய நாள் அல்ல, அந்த ஆயுளே நமக்கு புனிதப்பட்டு இந்த பிறவி எடுத்ததனுடைய பலனை நாம் முழுமையாக உணர்ந்து கொள்ள முடியும் என்பதனால் தான் இதை மிகச் சிறப்பாக நம்முடைய கனகராஜையா அவர்கள் இதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். 2021லயாவது நீங்க திருவாரூர்ல இருந்து அப்படியே கொஞ்சம் எங்க ஊர் பக்கம் வந்து ஆன்மீகம் ஆனந்தம்னு ஒன்னு இருக்கு அப்படிங்கறத நிலை நிறுத்தி இனிமே வரக்கூடிய ஆண்டுகள்ல எல்லா மாவட்டங்களிலும் உலக நாடுகளை தாண்டி இந்த ஆன்மீகம் ஆனந்தம் அமைப்பு மிக சிறப்பாக விரிவடையணும், அதற்கு எல்லாம் அல்ல ஆரூரர் பெருமான் நமக்கு அருள் புரியணும் அப்படின்னு உள்ளன்போடு பிரார்த்தனை செய்து கொண்டு நாளை மாலை உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் என்று சொல்லி இந்த அலுவலை நிறைவு செய்கின்றேன். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகணை வெற்றிவேல் முருகா. நன்றி, வணக்கம்.

மயிலும் மயிலின் அகவளும் பக்தியின் மனமும் வீசும் யாழ் மண்ணில் வசந்தம் FM 102.8.

அனைவருக்கும் சந்தோஷமான காலை நேர் வணக்கம். இன்றைய நாள் 2026 ஆகஸ்ட் மாதம் 8 சனிக்கிழமை காலை பொழுதின் வாழ்த்துக்கள். சந்தோஷச்சாரல் நிகழ்ச்சியோடு உங்க எல்லாருமே சந்திக்கல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் உங்கள் ரூபகுமார் ஸ்ரீ ரூபி. இன்று நாள் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி நுழைந்த ஒரு நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்று நாளிலையும் கூட பிறந்த நாள் திருமண பந்தங்கள் எழுதப்படக்கூடிய உங்களுடைய அன்பான சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளணும்னு சொன்னால் அளிக்க வேண்டிய இலக்கம் 0312 7 5 0001 கதை போல 0312 7 5 1 1 1 அல்லது எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து உங்களுடைய அன்புக்குரிய உறவுகளுக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம்.

உதயபுரம் உதயம் நிகழ்ச்சி அவரும் கூட கேஷா இனி ஜிது ஆகியோரையும் நிகழ்ச்சி சொல்லிருக்காங்க. அன்பான காலின் பொழுது வணக்கம். இன்றைய நாள் அனைத்து உறவுகளுக்கும் சிறப்பான நாளாக அமைய வாழ்த்துக்கள் சொல்லி வகைத்தோட்டம் சின்னையா மகாதேவன் நிகழ்ச்சி மகள் அர்ஷினி, யாழ்ப்பாணம் சாந்தினி, அம்பாந்தோட்டை ஜமீலா மற்றும் நாவலப்பட்டிய தேஜா குட்டி ஆகியோரையும் நிகழ்ச்சி நடத்தி கொள்ளுங்கள் சொல்லியிருக்காங்க. அன்பான காலை பொழுது வணக்கம் சொல்லி பாதுக்கு சின்ன தம்பி நிகழ்ச்சி நடந்திருந்தாங்க. தொலைஸ்வல்ல பூமிகா சின்ன தம்பி, நித்ய பிரபா ஸ்ரீதரன், சாரங்க பிரபா அபிசரன், நாகேந்திரன், உமாச்சந்திரன், தனலட்சுமி, ராஜலட்சுமி, அழகு சுந்தரம், ரமணி லுக்ஷன், சொக்கலிங்கம், முத்துக்குமாரி மற்றும் அருள்மொழி, எட்டயத்துறை சிவா ஜுவல்லரி அன்பர்கள் நண்பர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொள்ளுங்கள் சொல்லியிருந்தாங்க. அதே போல பேஸ்புக் வழியாகவும் ஏராளமான உறவுகள் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் சொல்லி இந்துக்கள் அரசு நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. அன்பான காலை வணக்கம் அக்கா, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் சொல்லி பூனாக்கள் இருந்து ஜெயசுதாஸ் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. மற்றும் அன்பான காலை பொழுது வணக்கம் ஸ்ரீ ஸ்ரூபி அவர்களுக்கு சொல்லி பெரிய நிலாவளியிலிருந்து கிருஷ்ணா நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நீர வணக்கம் சொல்லி கோயம்புத்தூர்ல இருந்து பானு நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. ஹாய் சகோதரி, இனிய காலை நீர் வணக்கம். மனைவி ஜெயா, மகன்மார்களான மதுஷான், தருண் அனைவருக்காகவும் பாடல் தாருங்கள் சொல்லி முருகேஷ் தியகல வட்டவழியிலிருந்து நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. மற்றும் இனிய காலை பொழுது வணக்கம் சகோதரி சொல்லி பண்ணையபுரம் மணிகண்டனும் நிகழ்ச்சி வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இணைந்து கொண்ட அத்தனை அன்புறவுகளுக்காகவும் ஒழிக்கிறது பாடல்.

பொங்கிடும் பனித்துளிகளோடும், கொட்டிடும் அருவிகளுக்கு மத்தியில் மலையக மண்ணில் வசந்தம் FM 102.6.

அனைத்துக்கும் சிறப்பாக அமைய நல்வாழ்த்துக்கள். நானும் நிகழ்ச்சியோடுதான் சொல்லி ரவி நிகழ்ச்சி இருக்கிறதா சொல்லிருக்காங்க. இனிய காலை நேரம் வணக்கமக்கா. மட்டிக்கிழப்பு கொக்குவில் இருந்து சிவரஞ்சனி அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் சொல்லி நிகழ்ச்சி. அன்பான வணக்கம் சொல்லும் பாஸ்கரன் நிகழ்ச்சி இருக்கிறாங்க. அன்பான இனி கால நேரம் வணக்கம் மாசகுதிரி. நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் மா சொல்லி அட்டன் கேம்பிரிட்ஜ் வழியிலிருந்து தங்க சுந்தரம் நிகழ்ச்சி இருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கம் சொல்லி கொஸ்லந்தி கிருஷ்ணகாந்தி ஹாய்மா காலை பொழுது வணக்கம். மலர்ந்த இந்த பொழுது அனைத்து உறவுகளுக்கும் மகிழ்ச்சியாக அமையட்டும்னு சொல்லி நிகழ்ச்சி இருந்திருக்கிறாங்க. இனி காலை நேரம் வணக்கம் சந்தசிச்சாரல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் சொல்லி ஆரையம்பதியிலிருந்து இதய ரத்னம் நிகழ்ச்சி இருந்திருக்கிறாங்க. அருள் செல்வி பிரசன்னா பிரணீத் திலக்ஷியா ஆகியோரையும் நிகழ்ச்சி உணர்ந்து கொள்ளுங்கள் சொல்லி இனிய காலை பொழுது வணக்கம் சகோதரி உங்களுக்குன்னு சொல்லி கடுவெளியிலிருந்து மனோ நிகழ்ச்சி உணர்ந்திருக்கிறாங்க. அதே பொழுது இனிய காலை நேர வணக்கம் சகோதரி சொல்லி ஜெயசுதா திண்டுக்கல்ல இருந்து நிகழ்ச்சி உணர்கிறதா சொல்லியிருக்காங்க. இனிய காலை பொழுது வணக்கம் அக்கா களுத்துறையிலிருந்து ஜூட் நிகழ்ச்சி உணர்ந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எனது நண்பர்களான விவேக் முரளி அருண் லாஷித் ஆகியோரையும் நிகழ்ச்சி உணர்ந்து கொள்ளுங்கள் சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் இனிமையான காலை பொழுது வணக்கத்துடன் வாழ்த்துக்கள் சகோதரி அனைவருக்கும் இன்றைய பொழுது நல்லமுடனும் வளமுடனும் மகிழ்வுடனும் அமைந்திட நல்வாழ்த்துக்கள் சொல்லி கலகாலிருந்து சண்முகநாதன் நிகழ்ச்சியுடன் இருக்கிறாங்க. இணைந்து கொண்ட அத்தனை அன்புறவுகளுக்காகவும் அளிக்கிறது பாடல்